நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 பாத்ரபத மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 12ஆம் நாள் இன்று சனிக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ். புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5:49 நிமிடம் 45 நொடி.

நாளொரு குரல். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க, சொல்லின் பயனிலா சொல். பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பா கூறும் பொருள், சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும், பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது. பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்தில் 200வது அமைந்த அந்த குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க, சொல்லின் பயனிலா சொல். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 KHz. நேரம் 5:53:45. நிகழ்ச்சி நிரல் ஆரம்பத்துக்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பனம்பழ கரைசல் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் எஸ். ஷாகுல் அமீத் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. முகப்பரு இளமையின் பிரச்சனையா, சிகிச்சை தேவைப்படும் நோயா? விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. காலை 8:02-8:45 தகவல் தளம். 8:30 கணபதி உலா. வெற்றி அருளிடும் வெள்ளை விநாயகர். திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவில் சித்திரம். அமைப்பு படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 அரங்கிசை. சேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின். திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தலைப்பு வெற்றி படிக்கட்டு எது. நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி. 12:00 துலாக்கோள். நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை. திருப்பனந்தாள் எஸ் முத்துக்கந்தசாமி அவர்கள் பாடிய அப்பர் திருக்குறுந்தொகை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்று மீனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் டாக்டர் எஸ் ஏ வெங்கட சுப்பராய நாயக்கர் அவர்கள். மாணவி ஆர் ரோஷினி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 சிறகடி காசை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை மனோஜ் சரண். கதை கீதா. திரைக்கதை வசனம் இயக்கம் விஜய் சந்திரன். 5:00 இளைய பாரதம். கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்று தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்திய சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள்

గాయత్రి, ఉమాదేవి, కనిష్క, అన్నలక్ష్మి, రోషిణి, యోచిత్ర, గాయత్రి, ఎస్ కార్యదర్శిని, సరవణన్, ఐఎల్ హరిప్రసాద్, దినేష్ కుమార். நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி எம்எஸ் நிவேதாஸ்ரீ. மாலை 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி சுசீலாபாய் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி மாணவிகள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. விதையிலிருந்து விற்பனை வரை திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் இயற்கை விவசாயி அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். 8:00 முதல் 9:00 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அஸ்வினி எம் தால்வி அவர்களின் சுர்பஹார் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி இணைய விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரை 11:47 முதல் 12:00 வரை மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா நேரடி நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். எனும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனையடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Ibrahim and Vietnamese Prime Minister Lee Minh Hung. In view of the BRICS summit in New Delhi, traffic diversions and regulated movement will be implemented on key routes across national capital from 9:30 a.m. to 9 p.m. today. The traffic police have advised the commuters to plan their journeys in advance and allow extra travel time. It has also advised the citizens to prefer public transport, especially the metro, wherever feasible. In a social media post, the Delhi traffic police also asked the citizens to follow designated diversion routes and instructions issued by traffic personnel. Prime Minister Narendra Modi held bilateral meetings with Russian President Vladimir Putin, Iranian President Masoud Pezeshkian and UN Secretary General Antonio Guterres in New Delhi yesterday ahead of the 18th BRICS summit. During his meeting with President Vladimir Putin, the two leaders reviewed progress in India-Russia cooperation across a wide range of areas, including politics, trade and economy, defence, energy, space, skill mobility and people-to-people ties. Both sides also shared perspectives on key regional and global issues of mutual interest, including the conflicts in West Asia and the Black Sea region. In his meeting with Iranian President Masoud Pezeshkian, Prime Minister Modi discussed bilateral relations and recent developments in West Asia. Mr. Modi reiterated India's consistent position that all issues must be resolved through dialogue and diplomacy. The government has approved 18,77,000 houses under the Pradhan Mantri Awas Yojana Urban PMAYU 2.0, giving further impetus to the implementation of the scheme and advancing the goal of housing for all in urban areas. The decision was taken at the 9th meeting of the Central Sanctioning and Monitoring Committee held in New Delhi on Thursday. The meeting was chaired by Secretary of the Department of Urban Development in the Ministry of Housing and Urban Affairs, Satendra Sharma. The Pradhan Mantri Kisan Mandhan Yojana PMKMY has completed 7 years today. The scheme was launched on this day in 2019 with the aim of providing social security to small and marginal farmers. Under the scheme, eligible landholding small and marginal farmers are assured a minimum monthly pension of 3,000 rupees from the age of 60. In women's cricket, India will face defending champion Sri Lanka in the summit clash of T20 Asia Cup in Dubai tomorrow. Sri Lanka stormed into the final last night, defeating Pakistan by 4 wickets. Chasing a target of 131, Sri Lanka overhauled the score in 18.4 overs, posting 134 runs for the loss of 6 wickets. In hockey, Indian women's team will take on South Korea in the first semi-final of Junior Asia Cup at Moki in China this morning. The match is scheduled to begin at 9:15 a.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: Akashvani இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: உலகில் மனிதர்களாக பிறந்த அனைவரும் ஒரே மாதிரியான குணங்களை கொண்டிருப்பதில்லை. அவர்களின் குணநலன்களின் அடிப்படையில் சான்றோர்கள் வகைப்படுத்தியுள்ளனர். அவர்களுள் உயர்ந்த குணங்களையும் நற்பண்புகளையும் கொண்டும் பிறருக்கு தீங்கு நினைக்காமல் வாழும் மனிதர்களையே நாம் நல்லோர் அல்லது சான்றோர் என்று அழைக்கிறோம். திருவள்ளுவரும் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் என்று குறிப்பிடுகிறார். நற்பண்பு உடையவர்கள் வாழ்வதால்தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். அது சரி, நல்லோர் என்றால் யார், நல்லோர் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விளக்க நீதிவெண்பா பாடல் ஒன்றை பார்ப்போம். பொன்னும் கரும்பும் புகழ்பாலும் சந்தனமும் சின்னம் பட வருத்தம் செய்தாலும் முன்னிருந்த நற்குணமே தோன்றும், நலிந்தாலும் உத்தமர்பால் நற்குணமே தோன்றும் நயந்து. இப்பாடலின் பொருளை பார்த்தால் எக்காலத்தும் நல்லியல்பு மாறா இயல்பை அறிந்து கொள்ள இயலும். அது சரி, இப்பாடலின் முழுமையான பொருள் என்ன என்று பார்ப்போமா? இனிமையானது என்று யாவராலும் புகழ்ந்து சொல்லப்படுகின்ற பொன், கரும்பு.

0: பால், சந்தனம் என்னும் நான்கு பொருள்களையும் உருக்குலைந்து வருத்தும்படி துன்புறுத்தினாலும் முன்னே இருந்த ஒளி, இனிமை, சுவை, மனம் என்னும் நல்ல இயல்புகள் விளங்கி தோன்றும். அதுபோல நல்லோரிடத்தில் அவர்கள் எவ்வளவு துன்புற்றாலும் பழைய நல்ல இயல்புகள் விளங்கி தோன்றும் என்பதே உண்மை. இதனை சற்றே விரிவாக பார்ப்போமா? பொன்னை காய்ச்சினும் பொலிவு குறையாது, கரும்பை பிழிந்தாலும் இனிமை மாறாது, பால் சுண்ட காய்ச்சினாலும் சுவை குறையாது, சந்தனம் தேய்த்தாலும் அரைத்தாலும் மனம் குறையாது. அவ்வாறே நல்லோர் துன்பம் அடைந்தாலும் நற்பண்பு குன்றாது, நன்மை மறையாது. துன்பத்திலும் தூய்மையாய் விளங்கி நல்லோரின் இயல்பு நறுமணமாய் மணக்கும். எத்தனைதான் துன்பங்கள் வந்தாலும் நல்லோர் இயல்பு என்றுமே மாறாது என்பதை விளக்கும் சில சான்றுகளை பார்ப்போமா? சிலப்பதிகாரத்திலே கண்ணகி கணவனை இழந்த பெருந்துயரிலும் நீதிக்காக போராடிய துணிவையும் கற்பையும் நிலைநிறுத்தினாள். இராமாயணத்திலோ சீதை இராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டு பல துன்பங்களை அனுபவித்தாலும் கற்பு, மன தூய்மை, ராமன் பால் கொண்ட அன்பு ஆகியவற்றை அவள் கைவிடவில்லை. மணிமேகலையின் அனைவரின் மனங்களிலும் நீக்கமர நிறைந்த கதாபாத்திரமான மணிமேகலை பல சோதனைகள் வந்தபோதும் அறம், கருணை, பிறருக்கு உதவும் மனப்பான்மை ஆகியவற்றை மணிமேகலை தொடர்ந்து கடைபிடித்தாள். நலவெண்பாவில் வரும் நலன் ஆட்சியையும் செல்வத்தையும் இழந்து துன்புற்ற போதும் நேர்மை, பொறுமை, நல்ல பண்பு ஆகியவற்றை அவன் இழக்கவில்லை. அரிச்சந்திர புராணத்தில் வரும் அரிச்சந்திரன் மனைவி, மகன், அரசாட்சி அனைத்தையும் இழந்து துன்பப்பட்டாலும் வாய்மையை மட்டும் கைவிடாதவனாக விளங்கினான். சிபி சக்கரவர்த்தியோ தன் உடலையே துன்புறுத்தி கொண்டும் அடைக்கலம் புகுந்த உயிரை காப்பாற்றியதால் கொடை மற்றும் அருள் பண்பை நிலைநிறுத்தினார். எனவே எத்தனைதான் துன்பங்கள் வந்தாலும் பொன், கரும்பு, பால், சந்தனத்தை போல தன் இயல்பு மாறாமல் இருக்கும் நல்லோரை வழிகாட்டியாக கொள்வோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 6:15.

இத்துடன் நிறைவு பெற்றது தெய்வீக ராகம். நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 605006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpondi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 26 நாள் சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். பணம்பழ கரைசல் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: சரி, கொள்ளைக்கு போயிட்டேன். குருவ நெல் அறுவடைக்கு ரெடியா இருக்குது. வரப்பு வழியா அப்படியே நடந்து போய் பார்த்துட்டு வருவான்.
1: வெட்டி வேறு வாசம், வெடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம்.

0: பச்சை நெருப்பு ஒத்துக்கிருச்சு, பச்சை மனசு பத்துக்கிருச்சு.
1: என்ன கதை முத்த, நெருப்பு முட்டி என்ன சுடுன்னுக்குறா? ஏமா உடம்பு கிடும்பு சுடுன்னுருக்குறியா? என்ன பாதா
2: ஓ கருத்து முத்தா, வாப்பா வாப்பா. ஏப்பா இது உடம்பு இல்லப்பா, நல்லா பாருப்பா, பழம்பழம்பா.

0: பனம்பழம் எது?
1: கட்டுமுத்தே, உடும்பு ஒரு வனவிலங்கு, அதை யாரும் கொல்லக்கூடாது. அரசாங்கம் சட்டம் போட்டிருக்குப்பா.
0: ஆமாம் கட்டுமுத்து, நானும் கேள்விப்படுகிறேன், நீ சொல்றதா?
1: எப்பா, எந்த காரணத்தை கொண்டும் உடும்பெல்லாம் நம்ம பிடிக்கவும் கூடாது, கொல்லவும் கூடாது.
0: ஓஹோ,
1: நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லிவிடுப்பா.
0: சரி கதமுத்த,
1: தவறி கூட இது மாதிரி கேட்காதப்பா.
0: ஆ சரி சரி சரி சரி,
1: உள்ள நடிக்க போச்சுப்பா.
0: ஆமாம் கதமுத்த, சுருட்டில் இருக்கோ உடும்பு போல தெரிஞ்சுதா? அதான் பார்த்தான், என்னது இதை பணம் பழம் போல இருக்குதா?
1: ஏப்பா, அப்பதான் சொன்ன உனக்கு பணம் பழம்னு.
0: ஆமாம் ஆமாம்ல,
1: ஆமாம்ப்பா, பணம் பழத்தை தான்ப்பா சுட்டுக்கிட்டு அதை சரி திங்கலாம் அப்படின்னு பார்த்தேன்.
0: ஏன் கதமுத்த, பழுத்து போன பணம் பழத்தை அப்படியே சாப்பிடலாம், நீ அவன் சுட்டு சாப்பிட்றான்.
1: எப்பா, பணம் பழத்தை சுட்டு திங்கிறது தான் நல்லது. புதுசாக விழுந்த பணம் பழத்தை நம்ம சாப்பிட்லாம்.
0: ஆமாம்,
1: ஆனால் அது பித்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு தின்னோம்னா பித்தம் இல்லை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கப்பா.
0: ஆமாம்,
1: ரெண்டாவது பணம் பழம் உழுந்து ஒன்று ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா அதில் ஈ பூச்சிகள் வந்து முட்டை இட்டு புழு வந்துடும்ப்பா.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்,
1: அதனால் சுட்டு திங்கிறது தான் நல்லது.
0: ஏன் கதமுத்தா, இந்த பணம் பழத்தில் அப்படி என்ன தான் சத்துருக்குது, இதை போய் மெனக்கிட்ட சுட்டு சாட்டுனுங்கிறா?
1: கருத்தமுத்து, சாதாரணமாக சொல்லாதப்பா, பனம் பழத்தில் மருத்துவ குணம் நிறையா இருக்குது. நம்ம உடம்புல வளர்சிதை மாற்றம், இந்த மெட்டபாலிசம்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம வளர்றதுக்கான தேவையான சத்துலாம் இதெல்லாம் இதில் இருக்குப்பா. அப்புறம் அஜீரணத்தை குறைக்குது.
0: சரி,
1: அப்புறம் உயிர் அணுக்களை உடம்புல அதிகப்படுத்துது.
0: ஓஹோ,
1: ஆமாம்ப்பா, பனம் பழத்தில் ரத்தம் அப்புறம் சிறுநீர் தொடர்பான வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குதுப்பா.
0: அடடா,
1: ஆமாம்,
0: நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த பனம் பழத்தில்.
1: நிறைய இருக்குது.
0: ஏங்க தம்முத்தா, இந்த பனம் பழத்தை மாம்பழம் போலவா அழகாக சாப்பிட முடியும்? அது உள்ள நார் இருக்கும், பல்லெல்லாம் சிக்கிக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் பாத்தியா.
1: கத்துமுத்து, இந்த பனம் பழம் இருக்குல்ல,
0: ஆமாம்,
1: அதை நல்லா அவிச்சிட்டு அந்த நாரெல்லாம் மேலாப்புல கையால் நம்ம பிச்சுட்டு போட்டு நல்லா பிசைஞ்சோம்னா அதில் நல்ல சாறு இறங்கும்.
0: ஓஹோ,
1: அந்த சாரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம பச்சரிசி மாவு இருக்குல்ல,
0: ஆமாம்,
1: அதை அது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த அதிர்சம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பணியாரம்,
0: ஆமாம்,
1: அதை செஞ்சு
0: பாருங்க,
1: அருமையாக இருக்கும்ப்பா.
0: பரவாயில்ல, புது செய்தாக இருக்குது எனக்கு.
1: ஆமாம்ப்பா, அதிர்சமும் செய்யலாம், பணியாரம் செய்யலாம், அப்புறம் தேங்காய், வாழைப்பழம், பால், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து இனிப்பு பலகாரம் செய்யலாம். ஆமாப்பா, தக்காளி ஜாம் செய்யறோம் இல்லையா,
0: ஆமா,
1: அதே மாதிரி பனம் பழத்துல இருந்து ஜாம் கூட செய்யலாம்.
0: ஓஹோ,
1: ஆனா நாம எல்லாம் செய்யறது இல்ல. பனம் பழத்தை பார்த்தோம்னா இது என்ன ஏழை பாழ திங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கி போயிடுறாங்க.
0: ஆமா கதமுத்து, பனம் பழம் சாப்பிட்டா ஏகனமா பாக்குறாங்க சில பேர். கதமுத்து, இந்த பனம் பழத்தை நம்ம சாப்பிடறது சம்பந்தமா நிறைய தகவல் சொன்னா, நம்ம விவசாயம் சார்ந்த தகவல் ஏதாவது இருக்கும் அந்த பனம் பழத்துல?
1: என்ன கத்தமுத்து இப்படி கேட்ட, பனம்பழ கரைசல் அப்படின்னு தயார் பண்ணி அதை நம்ம நெல் பயிருக்கு அப்புறம் வாழை பயிருக்குலாம் நம்ம பயன்படுத்தணும்னா நல்ல மகசூல் கிடைக்கும்ப்பா.
0: நீ என்ன ஜீவாமிர்தம் கரைசல் மாதிரி சொல்லிக்கிறான்?
1: ஆமாம்ப்பா, பப்பாளி கரைசலை விட பனம்பழ கரைசல் அடர்த்தி அதிகமாக இருக்கும்.
0: ஓஹோ,
1: அதனால் நாம் அதிக அளவு தண்ணி சேர்த்து தான் இதை பயன்படுத்தணும். ஒரு ஏக்கருக்கு 1.5 லிட்டர் பனம்பழ கரைசல் இருந்தா போதும்.
0: ஓஹோ,
1: ஆமாப்பா, இப்ப கேனு அல்லது தொட்டி,
0: ஆமா,
1: ஒரு 10 பனம்பழத்தை போட்டு அதோட 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்து,
0: சரி,
1: தொட்டியோடைய மேல் பகுதியை நம்ம பனை ஓலை இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிடணும். 4 நாள் கழிச்சு அப்படி திறந்து பார்த்தோம்னா
0: நான் தடிக்குமா?
1: எப்பா, அழுகி போய் அது ஒரு வாடை அடிக்கும்ப்பா.
0: ஓஹோ,
1: சரியா?
0: சரி சரி,
1: 5ஆம் நாள் நம்ம என்ன செய்யணும்னா 2 குடம் கோமியம், அதாவது மாட்டு சிறுநீர்,
0: சரி,
1: இதை அந்த கலவையில ஊத்தி நல்லா கலக்கி விடணும். ரைட்டா?
0: சரி,
1: அப்புறம் திரும்ப மூடி வச்சிடணும்.
0: ஓஹோ, அப்புறம் கரைக்கணும், அப்புறம் மூடி வச்சிடணும்.
1: எப்பா, இது மாதிரி இன்னும் 2 நாள் செய்ப்பா.
0: ஓஹோ,
1: 7ஆம் நாள்ல இருந்து 3 நாளைக்கு ஒரு முறை இந்த கலவையை நல்லா கலக்கி விட்டோம்னா போதும். இப்படி 21 நாள். அதுக்கு பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா
0: ஒரே கப்புனு அடிக்க போதா?
1: நுரை நல்லா தள்ளி அது ஒரு வித்தியாசமான வாடை அடிக்கும்பா.
0: ஓஹோ,
1: ஆமா, அதுக்கு பிறகு அந்த கரைசலை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம்.
0: அப்ப 21 நாள் வெயிட் பண்ணும்.
1: ஆமாப்பா, 150 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் வேப்பெண்ணெய், 1 லிட்டர் பனம்பழ கரைசல், இதுதான் விகிதம்பா.
0: சரி சரி சரி,
1: நல்லா கலந்துக்கிட்டோமா? இந்த

0: ஆறு மாசம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம்.
1: பரவாயில்லையா, ஆறு மாசம் வரைக்கும் எங்க வச்சிருக்கணும்?
0: கேனு இல்லைன்னா நம்ம அந்த தொட்டி சொன்னோம் இல்லையா,
1: ஆமா,
0: அதுலயே நீ வச்சுக்கலாம்.
1: சரி,
0: நாள் கூட கூட இந்த கரைசலோடைய வீரியம் அதிகரிக்கும்.
1: ஓஹோ, ஆமா. ஏங்க அது முத்த, நெல்லுக்கு வாழைக்கு பயன்படுத்தலாம்னு சொன்ன, எப்படி பயன்படுத்துது அதை பத்தி சொல்லு.
0: நெல்லுக்கு 40வது நாள்ல ஒரு முறை.
1: சரி,
0: நான் என்ன சொன்ன, ஒரு ஏக்கருக்கு நம்ம அடிக்கணும் அப்படின்னா 150 லிட்டர் தண்ணி, அப்புறம் அது கூட 1 லிட்டர் வேப்ப எண்ணெய், அப்புறம் நம்ம இந்த பனம்பழ கரைசல் வச்சிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து 1 லிட்டர்.
1: ஓஹோ,
0: இதை கலந்துதான் நம்ம அடிக்கணும். 40வது நாள்ல நெல்லுக்கு ஒரு தடவை அடிக்கணும். அப்புறம் கதிர் வரப்போகுது, தொண்டை கட்டின மாதிரி நிக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த பழக்கரைசலை நம்ம நெல் பயிருக்கு கொடுக்கலாம்.
1: ஓஹோ,
0: 60வது நாள்ல நிலக்கடலைக்கு கொடுக்கணும். அப்புறம் ரோஜா பூ சொல்றோம் இல்லையா, அதுல கூட 20 நாளைக்கு ஒரு முறை லைட்டா கொடுத்தோம்னா நல்லா பூ பூக்கும்பா.
1: ஓ, பரவாயில்லையா.
0: அப்புறம் இன்னொன்னு என்ன கேட்டா, வாழைக்கு கெட்டில்லையா,
1: ஆமா,
0: வாழைக்கு 2 மாசத்துக்கு ஒரு முறை நாம தெளிப்பா இதை பயன்படுத்தணும். இந்த பனம்பழ கரைசல் இருக்குல்ல,
1: ஆமா,
0: இயற்கையிலேயே நைட்ரஜன் சத்தை அதிகமா வச்சிருக்குது.
1: ஓஹோ,
0: அதனால பயிர்களுக்கு இதை கொடுக்கும் போது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், விளைச்சல் அதிகரிக்கும், நமக்கு மகசூல் கூடும்.
1: அப்போ இயற்கை விவசாயம் பண்ற மாதிரி தான் இதா?
0: ஆமாப்பா, செலவு இல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன்.
1: ஆமா காதமுத்தா,
0: நீ இனிமே நாளைக்கு எனக்கு முன்னாடி போய் இருக்கிற பணம்பழத்தெல்லாம் பொறுக்கிட்டு
1: போடாத. எப்படி கரெக்டா சொல்றேன், நான் நினைச்சுதா
0: எனக்கு தெரியுமே. இருந்தாலும் உன் பக்கம்லாம் நீ பொறுக்கிக்க, அந்த ஏரிக்கிற ஓரம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை மட்டும் விட்டு போய் நான் அந்த பக்கத்துல இருக்க பணம்பழத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்.
1: சரி காதமுத்தா, எப்படியோ இயற்கையா விவசாயம் பண்ண சரிதான்.
0: ஆமாப்பா, நல்ல முறையில செய்யணும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பனம்பழ கரைசல் விஷயம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: யார்ட்டையும் சொல்லிடாத, நம்ம 2 பேர் மட்டும் நம்ம ஊர்ல பயன்படுத்தலாம்.
1: காதமுத்தா, என்னப்பா இப்படி சொல்லிட்டா? சரி சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்.
0: சரிப்பா சரிப்பா, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: சரி,
0: போயிட்டு வரேன்ப்பா.
1: சரி சரி, காதமுத்தா வரப்பெல்லாம் பாத்து போப்பா, இப்பதான் பெரிய உடும்பு ஒண்ணு பார்த்தான்.
0: சரிப்பா சரிப்பா, பாத்து போறேன்ப்பா. இந்த பனம்பழம் சுட்டது உனக்கு ஒண்ணு
1: கொடு காதமுத்தா, நானும் பனம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே நெல்லு.

உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை பணம் பழ கரைசல் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் பல்வேறு மொழிகளையும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க புதுதில்லி வந்துள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு பிரதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியதை குறிப்பிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நீடித்த நாகரீக பாரம்பரியத்தை அழகாக எடுத்துக்காட்டும் நிகழ்வாக இது அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். திருவள்ளுவரின் உலகளாவிய ஞானம், மொழி, கலாச்சாரம் எல்லைகளை கடந்து இன்றும் பயணித்து வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன்

தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா 4வது முறையாக ஏற்றுள்ளதாக பிரதமருக்கு ஐநா பொதுச் செயலாளர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தற்போதைய உலக சூழலுக்கு ஏற்ப ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். சர்வதேச அளவில் நிகழ்ந்து வரும் மோதல்கள் மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்து, நிலையான வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை

0: குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். சர்வதேச அளவில் நிகழ்ந்து வரும் மோதல்கள் மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்து, நிலையான வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
1: வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு கூடுதலாக பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு முன்னாலே கஜா புயல், தானே புயல், பல்வேறு புயல்கள் ஏற்படுகிற போது பொருள் சேதங்கள், உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலை எதிர்காலத்திலே இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற முறையில் இந்த கூட்டங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையிலே 15 மண்டலங்களாக பிரித்து IAS அதிகாரிகள் 15 நியமித்து 2 மண்டலத்திற்கு ஒரு அமைச்சர் என்ற முறையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு கடலோர பகுதிகளாக இருக்கின்ற நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை இந்த 4 மாவட்டங்களிலும் நம்முடைய பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வுக் கூட்டங்களில் ஒவ்வொரு துறையின் சார்பாக என்னென்ன பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை ஆய்ந்து அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் 1200 கோடி நிதியை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. மாநில அரசு இதற்காக நிதிகளை நம்முடைய ஒவ்வொரு துறையின் சார்பாக இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக மாவட்டம் தோறும் 289 கோடி ரூபாய் அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு, கால்நடை பராமரிப்பிற்கு 10 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 15 நாட்களுக்குள் இறுதி வரையிலும் தண்ணீர் எடுத்துச் செல்வதற்காக கூடுதல் நீர்களை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். அம்பத்தூர், அண்ணாநகர் மற்றும் தேனாம்பேட்டை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநகராட்சி, சென்னை குடிநீர் வாரியம், மின்சார வாரியம், மெட்ரோ ரயில் நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் கட்டுமானம், தூர்வாறுதல், சாலைகள் சீரமைப்பு உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஓட்டேரி நல்லா, விருகம்பாக்கம், அம்பத்தூர், சிட்கோ உள்ளிட்ட பகுதிகளில் கால்வாய்களின் தடுப்புச் சுவர்களை உயர்த்தி கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இப்பணிகள் குறித்த காலத்திற்குள் முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஊடகத்தினர் பயன்படுத்திக் கொண்டு தங்களது பணித்திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படும் செய்தியாளர்கள் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நலத்திட்டங்களை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் என்று கூறினார். மாறிவரும் நவீன உலகில் உண்மை செய்திகளை அடையாளம் கண்டும் போலி செய்திகளை தவிர்த்தும் சரியான செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஊடகத்தினர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு வி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயில் பிரசாதங்களின் தரத்தை உறுதி செய்ய ஆவின் நெய் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளின் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பிரசாத பாக்கெட்டுகளில் கோயில் முகவரி, பொருட்களின் தரம், எடை, விலை, தயாரிப்பு தேதி உள்ளிட்டவற்றை குறிப்பிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரசாத பொருட்களுக்கும் தயாரிப்பு செலவு மற்றும் விற்பனைக்கான விலையும் அரசே நிர்ணயித்துள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா செப்டம்பர் மாதம் 17 நடைபெற உள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து மதுரைக்கு வரும் 16 மாலை மணி 4:10 மறுமார்க்கத்தில் மதுரையிலிருந்து சென்னை சென்ட்ரல் நிலையத்திற்கு 17 மாலை மணி 3:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து மது

0: துறைக்கு வரும் 16ஆம் தேதி இரவு 9:40 சென்னை கடற்கரையிலிருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி காலை 10:45 மதுரை வழியாக மானாமதுரைக்கும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், திருச்சி, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கலாச்சாரம், வர்த்தகம், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட ஈரான் ஆர்வமுடன் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். குறைந்த செலவில் மருத்துவ சாதனங்கள் கிடைக்கும் வகையில் ஒத்துழைத்து செயல்பட தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முடிவு செய்துள்ளன. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தின் ஆன்மீக தலமான கேதர்நாத் பத்ரிநாத் இடையிலான சாலையை இணைக்கும் வகையில் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் புதிய பாலம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. விமானத்தில் மும்பைக்கு கடத்தி வரப்பட்ட 5,47,00,000 ரூபாய் மதிப்பிலான சுமார் 3.5 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு கடன் உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நடத்தவுள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். மதுரையின் பழமையான சென்ட்ரல் திரையரங்கில் நேற்றிரவு தீ விபத்து நேரிட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள நெடுவாக்கோட்டை நாட்டலங்கார மேல மாரியம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னையில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 152 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி சீனாவின் மோஹியில் காலை 9:45 தொடங்குகிறது. நண்பகல் 12 நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் சீனா ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55, 25:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: வழங்குபவர்
3: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
4: இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் 1865 இந்திய காடுகள் சட்டம் இயற்றப்பட்டு 1878 மற்றும் 1927 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதனுடன் வனவிலங்குகளையும் உயிரினங்களையும் பாதுகாக்கும் சட்டங்களும் இயற்றப்பட்டன. இந்தியா சுதந்திரத்திற்கு பின்பு சுற்றுச்சூழல் சமநிலை, வாழ்வாதாரம் மற்றும் வணிக நோக்கங்களுக்காக காடுகளை நிர்வகிப்பதற்கான தேசிய வனக்கொள்கை ஒன்று 1952 உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் முக்கிய குறிக்கோள்கள் மற்றும் நோக்கங்களாக காடுகளில் வேட்டையாடுவதை தடுத்து நிறுத்தல், குறிப்பாக பட்டியலிடப்பட்ட காட்டு விலங்குகள் மற்றும் தாவரங்களை வேட்டையாடுவதை சட்டவிரோதமாக கருதுதல், தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள் மற்றும் புலிகள் காப்பகங்கள் போன்ற பாதுகாப்பான மண்டலங்களை உருவாக்கி விலங்குகளின் வாழ்விடங்களை பாதுகாத்தல், வனவிலங்குகள் மற்றும் அவற்றின் உறுப்புகள் வணிக நோக்கத்திற்காக வணிகம் செய்வதை தடை செய்தல் மற்றும் ஒழுங்குபடுத்தல் போன்றவை இச்சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். பின்னர் 1974 நீர் மாசுபாட்டை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்குமான சட்டம் இயற்றப்பட்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய

0: ஆலயங்கள் உருவாக்கப்பட்டன. நாட்டின் முக்கியமான இயற்கை வளமான நீரை பாதுகாப்பதற்கும் மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்குமான தேவையான சட்ட மற்றும் நிர்வாக கட்டமைப்பை இச்சட்டம் ஏற்படுத்தியது. 1977 நீர் மாசுபாட்டை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது செஸ் சட்டம் மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதி ஆதாரங்களையும் மேம்படுத்துவதற்கு நீரின் பயன்பாடு மற்றும் அதனால் ஏற்படும் மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்குமான நிதி அமைப்பை உருவாக்குவதற்கும் இயற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1980 வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு சுரங்கப்பணி மற்றும் கட்டுமான பணிகள் போன்ற வனம் சாராத நோக்கங்களுக்காக வனநிலத்தை தவறாக பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தப்பட்டது. 1984 டிசம்பர் மாதத்தில் மத்திய பிரதேசம் போபாலில் ஏற்பட்ட வாயு கசிவு விபத்து இந்தியாவில் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் மத்திய அரசுக்கு விரிவான அதிகாரம் வழங்கும் வகையில் 1986 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. மேலும் இந்த சட்டமானது 1972 இந்தியா அங்கம் வகித்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித சுற்றுச்சூழல் தொடர்பான ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பூர்த்தி செய்வதாகவும் அமைந்தது. அதைத் தொடர்ந்து உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் உயிரியல் வளங்களை பாதுகாத்தல், அவற்றை நீடித்து பயன்படுத்துதல் மற்றும் பாரம்பரிய அறிவினால் ஏற்படும் வளங்களின் நன்மைகளை உள்ளூர் சமூகங்களுடன் நியாயமாகவும் சமமாகவும் பகிர்ந்து கொள்ள வழிவகுக்கிறது. சுற்றுச்சூழல் தொடர்பான உரிமையியல் வழக்குகள் மற்றும் தகராறுகளை தனியாக விசாரித்து தீர்வு காணும் ஒரு நீதித்துறை அமைப்பை உருவாக்கும் வகையில் 2010 தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுவரை குறிப்பிட்ட அனைத்து சட்டங்களும் ஒரே நோக்கத்தின் கீழ் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வரலாற்று பின்னணியுடன் உருவாக்கப்பட்ட சட்டங்களாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
2: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும் தொடர்ச்சியினை கேட்டீர்கள்.
1: வழங்கியவர்
2: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7 மணி. சிந்தனை மலர். சிறந்த அறிவுரையை தவறாது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நடந்து பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய தனிப்பட்ட ஆற்றலை நன்கு வளர்க்க உண்மையிலேயே உதவும். சிறந்த அறிவுரையை தவறாது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நடந்து பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய தனிப்பட்ட ஆற்றலை நன்கு வளர்க்க உண்மையிலேயே உதவும். கதே அவர்களின் சிந்தனை இது.

நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 8:30 கணபதி உலா, வெற்றி அருளிடும் வெள்ளை விநாயகர், திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவில் சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தலைப்பு வெற்றி படிக்கட்டு எது. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி அவர்கள். ஆம் நேயர்களே, வெற்றி படிக்கட்டு எது என்ற தலைப்பில் இன்றைய நேயர் நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நினைவலைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னோடு கூட திரு சண்முகம் மதுரையிலிருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சண்முகம், உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தோட ஆரம்பிங்களா.
2: புதுவை பண்பலை நேயர்களுக்கும், நிலைய துணர் மற்றும் நிலைய பொறியாளர் அலுவலர்களுக்கும், நினைவலைகள் நிகழ்ச்சியில் எம்மை நேர்காணல் செய்யும் தங்களுக்கும் எனது இனிமையான காலை வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். நான் வந்து 1998 நம்ம வானொலி நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு வரேன். எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அதுலேருந்து நான் நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து கேட்டு வரேன். நான் வந்து பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கேன். அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எம்ஏ முடிச்சிருக்கேன். மதுரை மாவட்டம் மணிநகரத்தில் தான் நான் வசிச்சுட்டு வரேன். நான் வந்து 30 ஆண்டு காலமாக வானொலி நிகழ்ச்சியில் கேட்டு வரேன்.
1: டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்களா? எங்கே படிச்சிங்க அது?
2: அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில்.
1: ஓகே, சிதம்பரத்தில் படிச்சது, சரி, நல்லதுங்க. இப்போ நினைவலைகள் நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன ஷேர் பண்ண போறீங்க?
2: புதுவை பண்பலைக்கும் வானொலி நிகழ்ச்சிகளுக்கும் எனக்கும் தொடர்பு வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். 2006-7 காலகட்டத்தில் நம்ம புதுவை பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்க ஆரம்பிச்சேன். எப்படின்னா, நிகழ்ச்சிகள் வந்து டிடிஹெச்லேருந்து ஒளிபரப்பாகும். காலையில 6:30 காலை கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வரும். அது வந்து காமி நேரம் தான் வரும். ஆனால் டிடிஹெச்ல வந்து எப்படின்னா, எல்லாமே உங்களுக்கு கலந்து கொடுப்பாங்க. எல்லா வானொலி நிகழ்ச்சிகளையும் வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ காலையில வந்து அமர் உமா மோகன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்குவாங்க. அவங்களுடைய குரலை கேட்டாலே அது வந்து புதுவை வானொலி நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு குரல். இப்போ வந்து செயலி வரவும் நிகழ்ச்சியில வந்து ரொம்ப சிறப்பா செயலி வழியா கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்து மத்திய அலைவரிசையில மதுரை வானொலியில வந்து எப்பயாவது பவர் சப்ளை கட் ஆச்சுன்னா நிகழ்ச்சிகள் வந்து மத்திய அலைவரிசையிலே கிடைக்கும். இப்போ வந்து நம்ம செயலி வழியா கேட்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு. நிகழ்ச்சிகள் வந்து காலையில ஆரம்பிச்சோம்னா காலையில இந்த பொதறிவு கேள்விகள், அப்புறம் நேர் விருப்ப நிகழ்ச்சிகள், 10 ஒளிபரப்பாகக்கூடிய கெப்செட்கோ இந்த நிகழ்ச்சிகள், அப்புறம் நண்பகல்ல வரலாற்றில் இன்று, அப்புறம் மாலை பொழுதுல வந்து மனம் விரும்புதே, அந்த 6:20 ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து ரொம்ப ஒரு அருமையான நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகள்ல வந்து அறிவிப்பாளர் ஜீவிதா, அறிவிப்பாளர் பாரதி, அறிவிப்பாளர் விஜய் மற்றும் ஜோ, நிறைய அறிவிப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாராட்டுகள். நினைவலைகள் அப்படின்னு சொல்லும்போது 1998 வந்து நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுட்டு வரேன். 2010 நான் டிகிரி வந்து முடிக்கிறேன். என்னுடைய கவனமும் வானொலி பக்கம் மேலதிகமாக தீவிரமாக தொடர்கிறது. 2010 நான் வந்து வெளிநாட்டு வானொலி நிகழ்ச்சிகள், உள்நாட்டு வானொலி நிகழ்ச்சிகள் அப்படின்ற விதவிதமான வானொலிகள் பெட்டிகள் சேகரித்து அதெல்லாம் கேட்டுட்டு வரேன். இப்போ வந்து என்னுடைய வீட்டில் வந்து சிறிய அளவில் வானொலி சென்று ஒரு அருங்காட்சியகம் வைத்து நடத்திட்டு வரேன். நான் 2012 இந்த டிசாஸ்ட்மெண்ட் முடிச்சனால ஹாம் ரேடியோ ஆப்ரேட்டர் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த ஹாம் ரேடியோ லைசன்ஸும் நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து எப்படின்னா, பேரிடர் மேலாண்மை, தகவல் தொடர்பு, அறிவியல் வளர்ச்சிக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி அதில் விவாதிப்பாங்க. அதுலேயும் நாங்கள் பங்கேற்று சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி 2019 இதில் வந்து எனக்கு சீன வானொலியிலிருந்து எனக்கு ஒரு பரிசு கொடுத்துருந்தாங்க. அது இந்த ஒரு இளைஞர்களுக்கான ஒரு போட்டி வச்சு தமிழகத்திலேருந்து 2 செலக்ட் பண்ணாங்க. ஒருவர் வந்து ராகேஷ் ராவ் சென்னை, இன்னொருவர் வந்து நான் தான். 2007 எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து எனக்கு ஒரு கடினமான ஒரு பாடம், அதாவது மேத்தமெட்டிக்கல் 3 ஒரு மிக கடினமான ஒரு பாடம். அந்த பாடம் வந்து எனக்கு சரியாகவே புரியலை. ஒரு தடவை 1st வந்து அரியர் விழுந்துருச்சு. அடுத்து 2 முயற்சி எடுத்து 4th நான் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து என்னுடைய தோழி ஆசிரிய அவங்க கொடுத்த நோட்ஸ், அந்த அழகான கையொப்பம், அந்த குறிப்பேடுகள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு உதவியா இருந்துச்சு. இது என்னுடைய வாழ்க்கையில மறந்து உத்தரணம். மனைவி எஸ் ஐஸ்வர்யா, எனக்கும் ஐஸ்வர்யாக்கும் 2014 திருமணமானது. பையன் எஸ் மித்ரன் வெற்றிவேல், எஸ் அக்ஷய் மீனாட்சி, இவங்க 2 பசங்க. முதன் முதலாக நாங்கள் வந்து கொடைக்கானல் போனோம் மேடம். நானும் ஐஸ்வர்யாவும் மதுரையில் இருக்கும்போது நான் அவ்வளோ வந்து போனதில்லை. பட் அவங்க நிறைய தடவை போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த எந்த இடத்துல என்ன ஸ்பாட் என்ன நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப தெரியும் அவங்களுக்கு.
1: காதல் திருமணமா இல்ல பெற்றோர் பார்த்து முடிவு பண்ண ஒரு திருமணமா?
2: எங்களுக்கு வந்து பெற்றோர் பார்த்து முடிவு செய்யப்பட்ட திருமணம் தான்.
1: சரி, நல்லது.
2: அப்போ வந்து அவங்க வந்து நிறைய இடத்துக்கு எனக்கு தெரியாத இடங்களுக்கு நிறைய கூட்டிட்டு போனாங்க. எனக்கு வந்து கொடைக்கானல் சொந்தம் அங்கே எனக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து அந்த குணா குகைகள்,

0: மற்றபடி அங்க இருக்கக்கூடிய லேக் அங்கெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப ஒரு இனிமையான தருணமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ராமேஸ்வரம் போனோம். இங்க இருந்து நல்ல ஒரு லாங் டிராவல் வந்து ராமேஸ்வரம் போயிருப்போம். அது மாதிரி நினைவுகள். அப்புறம் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது மேடம். 2013 தாய்லாந்து பேங்காக் அந்த பட்டாயா செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னோட கம்பெனியில வந்து நான் பொறியாளராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆஃபர் கிடைச்சது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஓனர் போயிட்டு வந்தாங்க, அது ரெண்டாவது வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்தாங்க. இந்த பேங்காக் அண்ட் பட்டாயா வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஊர். அங்கதான் வந்து வெள்ளை யானை அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளை யானை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நேர்ல பார்க்கும்போது ரொம்ப இனிமையான ஒரு தருணமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த கொக்கடையில் அண்டு டைகர் கண்காட்சிகள் அதெல்லாம் ரொம்ப அருமையா வச்சிருந்தாங்க பேங்காக் அண்ட் பட்டாயால. பட்டாயால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தீவுகள், ரொம்ப அமைதியான ஒரு சூழல், சுத்தமான நீர், அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு உபசரிப்பு அது கிடைச்சது. அதெல்லாம் எனக்கு வந்து இன்னும் மறக்க முடியாத ஒரு தருணங்களாக இருக்கு.
1: சரி மகிழ்ச்சி. வேற ஏதாவது ஷேர் பண்ணுமா?
0: வானொலியில வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. சிவகாசி நேயர் வந்து வேதமூர்த்தி வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் மேடம். எப்படின்னா நான் வந்து வானொலி நிகழ்ச்சியில் கேட்டு வரும்போது இந்த அயல்நாட்டு வானொலி நிகழ்ச்சிகள் அந்த வேரிட்டாஸ் வாட்டிகானம் போன்ற அயல்நாட்டு வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு வேதமூர்த்தி அவர்கள் ரொம்ப ஒரு உறுதுணையா இருந்தாரு. நான் வந்து எப்படின்னா 6ஆம் வகுப்பு 2 தடவை படிச்சிருக்கேன். அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து பாஸ் பண்ணாதான் பாஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபீல் பண்ணிடுவாங்க. நான் இன்னொரு ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். அந்த ஸ்கூலில் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. நான் என்னால் சரியாக பெருசாக பண்ண முடியல, அதனால 6ஆம் வகுப்பு வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க. நான் வந்து மதுரை சேதுபதி மேல்நிலை பள்ளியில் திரும்ப வந்து 6ஆம் வகுப்பு படித்தேன். அங்கே வந்து தமிழ் மொழியை தான் படித்தேன். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் கோமதி அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. எப்படின்னா ஒரு தடவை வந்து எனக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்ததா இருந்தாலும் சரி, அறிவியல் கற்றுக் கொடுத்ததுனாலும் சரி, நல்ல ஒரு டீச் பண்ணாங்க. அவங்க கொடுத்த ஒரு உத்வேகத்துல தான் நான் வந்து 10ஆம் வகுப்புல வந்து 427 மார்க் எடுத்தேன். இன்னொரு நினைவுகளுக்கு மறக்க முடியாத நினைவு எழுதுனா நம்ம ஸ்கூல் டேஸ்ல ஓவிய ஆசிரியர் சிவா அவர்கள் வந்து ஒரு நாள் பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம தேசிய கொடியினுடைய நிறங்கள் எடுத்தனி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுல கிளாஸ்ல ஒரு 60 பேர் காவி நிறத்தை வந்து எல்லாமே சிவப்பு நிறம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு ஆள் மட்டும்தான் காவி நிறம், வெண்மை நிறம், பச்சை நிறம்னு சரியா சொன்னேன். அதுல வந்து எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத நினைவா இருக்கு. அப்புறம் ஆசிரியர் மருதமுத்து இவருக்கு வந்து எனக்கு 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்புல வந்து அறிவியல் பாடம் எடுத்தாரு. ரொம்ப அருமையா ஒரு செய்முறையோட பாடங்கள் வந்து நடத்துவாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் அடுத்து பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங் காலேஜ் முடிக்கிறதுக்கு இவருடைய வழிநாட்டத்தில் எனக்கு ரொம்ப பெரும் உதவியாக இருந்தது.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல்னு ஏதாவது இருக்கா இந்த நிகழ்ச்சியில ஒலிபரப்பு செய்ய?
0: இருக்கு மேடம். கொஞ்சம் பழைய பாடல் தான், கை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு படத்துல அமுதும் தேனும் எதற்கு அப்படின்ற ஒரு பாடு. இது வந்து இசை கே வி மகாதேவன் அவருடைய இசை, இல்ல சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். வானொலி என் பக்கத்துல இருக்கும் போது அமுதும் தேனும் எதற்கு அப்படின்னு நான்
1: கேட்பேன். சரி, நல்லது மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம்.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்துகிறார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக 6 மாநிலங்களில் 1,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் 2,42,000 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இந்தியா ஈரான் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் அமைப்பின் 18வது உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பாரத் மண்டபத்தில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உலகின் வளர்ந்து வரும் மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த 11 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியாவின் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் வர்த்தகம் மற்றும் முதலீடு, தொழில்நுட்பம், உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து உலகத் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். உலகம் பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. மேற்காசியா மற்றும் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான நீடிக்கும் மோதல்கள், எரிசக்தி நெருக்கடி மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. சுகாதாரம், பேரிடர்களை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை பலப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ரமஃபோசா, எகிப்து அதிபர் திரு அப்தல் ஃபத்தா அல் சிசி, இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபயாந்தோ மற்றும் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் ஆகியோர் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர்.

0: எகிப்திய பிரதமர் திரு அபி அகமது அலி மற்றும் அபுதாபி இளவரசர் திரு ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹியான் ஆகியோரும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிரேசில் நாட்டின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மௌரோ வியாரோ கலந்து கொள்கிறார். சவுதி அரேபியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இளவரசர் திரு ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் பங்கேற்கிறார். மாநாட்டின் தொடக்கத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பங்கேற்கும் அமர்வு நடைபெறுகிறது. உலகளாவிய உள்ளடக்கிய நிர்வாகம் மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் இந்த அமர்வில் விவாதம் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் பாரத் மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரத் இனோவேட்டர்ஸ் கண்காட்சியை பார்வையிடுகின்றனர். பின்னர் தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக மரக்கன்றுகளை நடவுள்ளனர். மாநாட்டில் பங்கேற்க வந்துள்ள தலைவர்களை வரவேற்று பிரதமர் திரு நரேந்திரமோடி விருந்தளிக்க உள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மாநாட்டின் இடையே சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், அபுதாபி பட்டத்து இளவரசர் திரு ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹியான், எத்தியோப்பிய பிரதமர் திரு அபி அகமது அலி, மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம் மற்றும் வியட்நாம் பிரதமர் திரு லே மின்ஹங் ஆகியோருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் புதுதில்லி வந்துள்ளனர். இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபயந்தோ நேற்று இரவு புதுதில்லி வந்தடைந்தார். அவரை விமான நிலையத்தில் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே வரவேற்றார். அபுதாபி பட்டத்து இளவரசர் திரு ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹியான் இந்தியா வந்துள்ளார். அவரை இந்தியன் பயணம், இந்தியா ஐக்கிய அரபு அமீரக நாடுகளுக்கு இடையேயான விரிவான உத்தி சார்ந்த ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வர்த்தகம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நைஜீரிய துணை அதிபர் திரு காஷிம் மெச்சிமா புதுதில்லி வந்துள்ளார். அவரது இந்த பயணம் இந்தியா நைஜீரியா இடையேயான பல்வேறு துறைகளில் உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளின் மக்களுக்கு இடையேயான வலுவான தொடர்புகள் இந்த உறவுகளுக்கு அடிப்படையாக உள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக அசாம், பீகார், குஜராத், தெலங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 1,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நகர்ப்புறங்களில் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கை நோக்கி இந்த திட்டத்தை மேலும் விரைவாக செயல்படுத்தும் வகையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய ஒப்புதல் மற்றும் கண்காணிப்பு குழுவின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தில் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலாளர் திரு சுதீந்திர சிங் தெரிவித்துள்ளார். உரிய காலத்திற்குள் இந்த வீடுகளை கட்டுவதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இத்திட்டத்தின் மூலம் தகுதியுடைய அனைத்து பயனாளிகளுக்கும் உரிய பலன்கள் சென்றடைவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரி நீர் பிரச்சினைக்கு மேகதாது திட்டமே நிரந்தர தீர்வு என்று கர்நாடக மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு என் செலுவராயசாமி தெரிவித்துள்ளார். மாண்டியாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு காவிரி நீர் திறந்து விடுவது தொடர்பான வழக்கின் விசாரணை வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளதாகவும், இது தொடர்பான மேல்முறையீடு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போது எவ்வளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது என்பதை கண்காணித்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திற்கு காவிரியில் தற்போதைக்கு 6,000 கனஅடி தண்ணீரை திறந்து விடுவது சாத்தியமில்லை என்றும் அவர் கூறினார். மேகதாது திட்டத்திற்கு அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர், காவிரி நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் அதற்கு மேகதாது திட்டமே தீர்வாக இருக்கும் என்றும் திரு செல்வராயசாமி தெரிவித்தாா்.

0: ஒடிசா மாநிலத்தில் 2,42,000 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். ஒடிசா மாநிலத்திற்கு நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் மேற்கொண்ட பயணத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். முதலீடு, உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முக்கிய மையமாக ஒடிசா மாறி வருவதாகவும் அவர் கூறினார். புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள முதலீட்டுத் திட்டங்கள் மூலம் மாநிலத்தில் 618,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அபுதாபி மற்றும் துபாயில் நடைபெற்ற முதலீட்டு சந்திப்புகளின் போது 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாகவும் திரு மோகன் சரண் மாஜி கூறினார். இந்தியா ஈரான் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள அவர் நேற்று இந்திய மத தலைவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் மத்தியில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார். இந்தியா ஈரான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் கலாச்சாரம், தொழில்நுட்பம், வர்த்தகம், அறிவியல் மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் திரு மசூத் பெசஸ்கியான் கூறினார். கடலோர ஆந்திராவில் இன்று பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், குஜராத், கோவா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒடிசா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளிலும் இதே வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், பீகார், ராஜஸ்தான் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்திய வீரர் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதி சுற்றில் அவர் அஜீஷ் சந்துவை வென்றார். முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் நேற்று மதுரையில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்துகிறார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக 6 மாநிலங்களில் 1,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் 2,42,000 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இந்தியா ஈரான் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1,215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் முகப்பரு இளமையின் பிரச்சனையா, சிகிச்சை தேவைப்படும் நோயா என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே. அடுத்து நாம பார்க்க போறது முகப்பொரு. முகப்பொரு இளமையின் பிரச்சனையா, சிகிச்சை தேவைப்படும் நோயா? டாக்டர், எனக்கு முகப்பொரு வந்துருச்சு, நான் சாக்லேட் சாப்பிட்டதால்தான். டாக்டர், முகப்பொரு அழுத்தி அந்த சீடெல்லாம் வெளியெடுத்தா சீக்கிரம் சரியாயிடுமா? நான் ஃபேஸ் வாஷ் இல்லை சோப்பை மாத்தினா சரியாயிடுமா? இப்படி டெய்லி பலவிதமான கேள்விகளை பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. முதல்ல முகப்பொரு இல்லை ஆக்னி நாம் சொல்லுவோம், இது இளமையில் ரொம்ப பொதுவாக வரும் ஒரு தோல்வியாதி தான். இது அழுக்கு இருப்பதால் மட்டும் வர்றதில்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம சருமத்தில் ஆயில் செக்ரெட்டிங் கிளான்ஸ், அதாவது எண்ணெய் சுரக்கும் செபேஷியஸ் கிளான்ஸ்னு சொல்லுவோம், அந்த கிளான்ஸ் இருக்குது. நம்ம அந்த வயதுக்கு வரும் காலத்தில் பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். ஹார்மோனின் தாக்கத்தால் இந்த செபேஷியஸ் கிளான்ஸ் ஆக்டிவேட் ஆகி எண்ணெய் சுரக்கிறது அதிகமாகும். ப்ரோபியோனி பாக்டீரியம் ஆக்னிஸ்னு ஒரு கிருமி இருக்குது, அதுவும் சேர்ந்து அந்த எண்ணெய் சுரப்பியோட துவாரம்லாம் அடைச்சிக்கிட்டு இந்த முகப்பொருன்றது ஏற்படலாம். அதுமாதிரி முக்கியமாக வந்து இந்த பிம்பிள்ஸ் இந்த சீடெலாம் வச்சதுன்னா அழுத்தி எடுக்கக்கூடாது. அழுத்தி எடுத்திங்கன்னா அந்த டைம் அது கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே தழும்பு காசு பண்ணிடும். அப்புறம் அது சரியாகிறதுக்கு பெரிய பிரச்சனை. அதனால் நமக்கு பிம்பிள்ஸ் வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா இதை முடிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்காம தோல் மருத்துவரை அணுகி நாம் வைத்தியம் பண்ணணும். ஆக்னிக்கு இந்த பிம்பிள்ஸுக்கு பார்த்திங்கன்னா

0: விதமான சிகிச்சை இருக்குது. ஆக்னி வந்து நம்ம பல விதமாக கிரேடிங் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வைத்தியம் இருக்குது. ஆக்னி மைல்டாக இருக்கலாம், அப்படின்னா சின்ன சின்னதாக பொறிப்பொறியாக இருக்கலாம், அடுத்தது மாடரேட்டாக இருக்கலாம், அந்த பொறிப்பொறியாக இருக்கிறத கூட சேர்ந்து கொஞ்சம் சீழ்கொப்பலாக இருக்கலாம், சில சமயம் சிவியராக இருக்கலாம், பெரிய கட்டிகள் சைனசஸ் சொல்லுவோம் அது மாதிரி சீழ் வைக்கிற மாதிரி நிறையா இருக்கலாம். ஒவ்வொருக்கும் வந்து இது மாறுபடும். இது ஆக்னி எங்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா முகத்தில் மட்டும்தான் வரும்னு இல்லை, முகத்தில் வரலாம், அதே போல் எண்ணெய் சுரப்பி வேறு எங்கே அதிகமாக இருக்குது, நம்ம செஸ்ட் பகுதி அதாவது மார்பு சைடில் வரலாம், முதுகில் வரலாம், கையோட மேற்பகுதி இந்த இடத்துல எல்லாமே வரலாம். அதே போல் எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கு அதை போல் பார்த்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அது மாதிரி கொடுக்கலாம். முகப்பொருக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு நிறைய விதமான க்ரீம்ஸ் ஜெல்ஸ் அதாவது தோல் மேலே தடவக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதே போல் இந்த சீழ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏன்னா கிருமிலாம் இருக்கு இல்லையா, ஆன்டிபயோட்டிக் போன்ற மருந்துகள் இருக்குது. சில சமயம் லேடிஸுக்கு பார்த்தோன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் சொல்லுவோம், அதாவது சில ஹார்மோன் பிரச்சனைகள் ஏற்படலாம். இப்போ வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் வந்து பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவரியன் சின்ட்ரோம் சொல்லுவோம், அது இருந்ததுன்னா அந்த ஹார்மோனல் பிரச்சனை இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் தெரப்பி கூட கொடுக்க வேண்டி இருக்கலாம். ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு விட்டமின் ஏ டெரிவேட்டிவ் அதாவது ஐசோட்ரிட்டினாயின் ஒரு மருந்து இருக்குது, அதை நாம் கொடுக்குற மாதிரி தேவைப்படலாம். எது வந்து யாருக்கு வேலை செய்யுதுன்றது ஒரு அனுபவத்தின் மூலம் தான் சொல்ல முடியும். அதனால் ஒரு கிரீம் எல்லாருக்கும் வேலை செய்யும், ஒரு மருந்து எல்லாருக்கும் வேலை செய்யும்னு நாமளாம் வந்து வாங்கி பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதை வந்து நாம் தோல் மருத்துவர் தான் முடிவு செய்யணும். என் நண்பருக்கு வேலை செஞ்ச கிரீம் எனக்கும் வேலை செய்யணுன்றது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. அதே போல் எந்த உணவு சாப்பிட்டா அதிகமாக வரும் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே அப்படி கிடையாது, பட் சிலருக்கு இந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது அதாவது சாக்லேட்டு ஆயிலி ஃபுட் பால் போன்ற உணவுகள் இது சாப்பிட்றவங்கள சில பேருக்கு வந்து இந்த பருவுக்கள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்சால் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது நல்லது. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி அந்த பிசிஓஎஸ் இல்லை பிஎம்ஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம், ஃபேஷியல் ஹேர் முகத்தில் கொஞ்சம் முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பருவன்றது வந்து வெறும் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, அதாவது ஒரு அழகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த பாதிக்கப்படுற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் சோஷியலைஸ் பண்ணுறக்கூடிய வயசு, ஒரு 13-14 வயசில் அவங்க வந்து முகத்தில் இந்த மாதிரி கட்டிகள் ஏற்படுறப்போ அவங்களுக்கு வந்து மன அழுத்தமும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பருவம் வந்து தழும்பாயிடுச்சுன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த முகத்தில் இருக்கிற தழும்பு வந்து அவங்க மனசுலையும் தாழமாக போயிடும். அதனால் வயசாகிட்டோம் சரியாயிடலாம் ஆகிடும் நம்ம காத்திருக்க வேண்டாம். முகப்பருவம் வந்தால் அது உங்கள் தவறு இல்லை, நீங்கள் தோல் நிபுணரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் முகப்பரு இளமையின் பிரச்சனையா சிகிச்சை தேவைப்படும் நோயா என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் டெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: என் குழந்தை சரியாகவே சாப்பிடுறதில்லை, அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற தாய்மார்கள் நிறைய பேர் உண்டு. ஆனா குழந்தைகள் சம்பந்தமான நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, என் குழந்தை இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம எதிர்பார்க்கறது மாதிரியே குழந்தைகள் நடந்துக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. குழந்தைகளின் பசிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உட்பட்டதுதான். குழந்தைகள் அதிகமா விரும்பி சாப்பிடுற உணவு எப்படி இருக்குன்னு தெரியுமா, அதிக எண்ணெய் பசை இருக்கக்கூடாது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். இப்படிப்பட்ட உணவை தான் குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடும். பெரியவங்களை விட குழந்தைகளுக்கு சுலபமாக வாந்தி எடுக்க வந்துடும். அதனால எண்ணெய் பதார்த்தங்களை தான் அறியாமலே தவிர்க்கிறோம். சில தாய்மார்கள் குழந்தை பேரில் உள்ள ஆசையினால தட்டு நிறைய ஆகாரத்தை நிரப்பி கொண்டாந்து வச்சிருவாங்க. குழந்தை அதை பார்க்கும் உடனே அதுக்கு என்ன தோணும் தெரியுமா, நிறைய போட்டு நம்மளை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்கன்னு தோணும். தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாரத்தை வைக்கலாம், அப்படி வச்சுட்டு குழந்தைய பார்த்து பார்த்தியா எல்லாரையும் விட உனக்கு தான் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு வழி கூட இருக்குது, தட்டு பெருசாக இருக்கலாம், கொஞ்சம் ஆகாரத்தை பெரிய தட்டில் வச்சு கொடுத்தா பார்க்கறதுக்கு அது ரொம்ப குறைச்சலாம் தெரியும், குழந்தையும் மறலாமல் சாப்பிட்றோம். இன்னொரு விஷயம், ஒரு குழந்தை தனக்கு பிடித்த ஆகாரத்தை தானே தேர்ந்தெடுக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, முடியும் போதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட உணவு வகைகளை வைக்கலாம். உதாரணத்துக்கு வீட்லேயும் உப்புமாவும் வைங்க, எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டோம். சட்னி சாம்பார் வைங்க.

0: வேணுமோ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப பேர் செய்கிற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா, சாப்பிடும் போது குழந்தைய மிரட்டுறது. ஒழுங்கா சாப்பிடணும், இல்லைன்னா பூச்சாண்டி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறவங்க உண்டு. இதெல்லாம் பிரயோஜனப்படாது. அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்க நம்மளே பிடிச்சி பூச்சாண்டி கிட்ட கொடுத்துரும். குழந்தை பயந்து போச்சுன்னா அது டென்ஷனாக மாறும், அப்புறம் அது பசியின்மையாக உருவெடுக்கும். அதுக்கு பிறகு அது சாப்பிடுற அளவு இன்னமும் குறைஞ்சிரும். குழந்தை பிடிவாதமா சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அதுகிட்ட பேரம் பேசுறது கூட தப்பு இல்லை. காய்கறிகளை சுத்தமா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைகள் கிட்ட குறைஞ்சபட்சம் கேரட் மட்டுமாவது சாப்பிட சொல்லலாம். ஒரு குழந்தை தான் எதை சாப்பிடணும்னு தானே தீர்மானிக்கிறது மூலமா அது தன்னுடைய சுதந்திரத்தை நிலைநாட்ட முயலுது. அந்த சமயத்துல நீங்க இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படி சொல்லிட்டு இருந்தா அதோட எதிர்ப்பு இன்னமும் அதிகமாயிடும். வயிறு நிறைஞ்சிடுச்சுன்னு சொல்லிவிட்டா சரின்னு சொல்லி விட்டுடுங்க, இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடும்னு சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. இதெல்லாம் குழந்தை வளர்ப்பு நிபுணர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற ஆலோசனைகள். ஒருத்தர் குழந்தை வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார், ரொம்ப பெரிய புத்தகம். அவருடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் அவரை தேடிட்டு வந்து சொன்னார், சார் நீங்க குழந்தை வளர்ப்பது எப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதி இருக்கிறீங்களே, அது எனக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்குது சார் அப்படின்னார். அப்படிங்களா இவர், ஆமாங்க, தினமும் என் பையன் ஏதாவது தப்பு பண்ணான்னா அந்த புத்தகத்தாலதான் அவனை வீசி அடிக்கிறேன் அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நகர் உலா

கர்நாடக மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இயற்கை தன்னுடைய அழகை எந்தவித அலங்காரமும் இல்லாமல் வெளிப்படுத்தும் இடங்களில் ஒன்றுதான் ஹொன்னேமரடு. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் ஹொன்னேமரடுவில் உள்ள சுற்றுலா இடங்களை பற்றித்தான் கேட்கப் போகிறீர்கள்.

டியூடு படத்திற்காக சாய் அபயங்கர் ஜோனிடா காந்தி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:39:50. மத்திய அரசின் சகா அணு இயற்பியல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு, வேலைவாய்ப்பு அறிவிப்பு. டெக்னீஷியன் 18, அசிஸ்டன்ட் 11, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 8, பாதுகாவலர் 8, சயின்டிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 62 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2 அல்லது டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு தேர்ச்சி. வயது வரம்பு 15/9/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 33 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க இம்மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். விவரங்களுக்கு saha.ac.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் ஹொன்னே மரடோவில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹொன்னே மரடோ என்ற பெயரை கேட்டவுடன் ஒரு சிறிய மலை கிராமம் என்ற எண்ணம் நமக்கு வந்து தோன்றலாம். ஆனால் இங்கு போகும்போது நம்மை முதலில் வரவேற்கிறது மலைகளும் மரங்களும் மட்டுமல்ல, கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விரிந்திருக்கக்கூடிய நீர்ப்பரப்பும் அதன் பின்னணியில் எழுந்து நிற்கும் பசுமையான மலைத்தொடர்களும் தான். ஷிமோகா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஹொன்னே மரடோ ஷராவதி ஆற்றுடன் தொடர்புடைய மிகப்பெரிய நீர்த்தேக்க பகுதியின் அருகில் அமைந்துள்ளது. லிங்கனமக்கி நீர்த்தேக்கத்தின் பரந்த நீர்ப்பரப்பு இந்த பகுதியில் இயற்கை காட்சிக்கு தனித்துவமான தோற்றத்தை நமக்கு அளிக்கிறது.

0: பைசன் படத்திற்காக சின்மயி விஜய் யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:48.
1: ராய்ஸ் ஹகல் KYC আপডেট সংক্রান্তীয় মেসেজক আওকান নকৰিব, ততালিকে KYC আপডেট কৰক, যদিহে পৰিচয়

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் ஹொன்னே மரடுவில் உள்ள சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீரோடு இணைந்த ஹொன்னே மரடு. ஹொன்னே மரடுவின் முக்கிய சிறப்பு அதன் நீர்பரப்பு தான். ஷராவதி ஆறு கர்நாடகாவின் முக்கியமான ஆறுகளில் ஒன்று. இந்த ஆற்றின் நீர் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலை அடைகிறது. இந்த ஆற்றின் மீது கட்டப்பட்ட லிங்கனமக்கி அணை மற்றும் அதன் பின்னால் உருவான நீர்த்தேக்கம் ஹொன்னே மரடு சுற்று பகுதியின் இயற்கை காட்சியை முற்றிலும் மாற்றியமைத்துள்ளது. நீர்த்தேக்கம் உருவான பிறகு பல சிறிய மலைப்பகுதிகள் தீவுகளைப் போல நீருக்கு நடுவே காணப்படுகின்றன. அதிகாலை நேரத்தில் அந்த நீரின் மீது மெல்லிய பனிப்படலம் படர்ந்திருக்கும். சூரிய ஒளி மெதுவாக நீரின் மேல் விழும்போது நிலமும் நீலமும் பச்சையும் கலந்து வண்ணத்தில் நீர்பரப்பு மின்னும்.

மெய்யழகன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் 7:53:40. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் காலிப்பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சயின்டிஸ்ட் இன்ஜினியர் பிரிவில் எலக்ட்ரானிக்ஸ் 100, மெக்கானிக்கல் 53, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 22 என மொத்தம் 175 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி BE அல்லது BTEC தேர்ச்சி. வயது வரம்பு 16/9/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹750. மேலும் விவரங்களுக்கு isro.gov.in என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும். விண்ணப்பிக்க இம்மாதம் 16 தேதி கடைசி நாளாகும்.

இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் ஹொன்னே மரடுவில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சாகச சுற்றுலாவின் மையம் ஹொன்னே மரடு அப்படின்னு சொல்லலாம். ஹொன்னே மரடுவை மற்ற சுற்றுலா தலங்கள்லேருந்து வேறுபடுத்துவது அதன் அட்வென்ச்சர் டூரிசம். இங்கே நீரோட தொடர்புடைய பல்வேறு சாகச நடவடிக்கைகள் பிரபலமாக உள்ளன. குறிப்பாக கயாக்கிங், கேனோயிங் போன்ற நீர்சார் செயல்பாடுகளுக்கு இந்த பகுதி அறியப்படுகிறது. துடுப்பு படகில் படகு சவாரி செய்து நீர்பரப்பை கடந்து செல்லும் அனுபவம் மிகவும் வித்தியாசமானது. நம்மை சுற்றிலும் நீர், தொலைவில் பசுமையான மலைகள், மேலே திறந்த வானம், கரையில் அடர்ந்த மரங்கள் மனதுக்கு அமைதியையும் உடலுக்கு ஒரு சுறுசுறுப்பையும் தரும் அனுபவமாக இந்த சுற்றுலா அமையும்.

0: பொன்னியின் செல்வன் 2 படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் ஹொன்னேமரடுவில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சுற்றுலா என்பது மகிழ்ச்சியை தர வேண்டும், அதே நேரத்தில் பாதுகாப்பும். அதற்கு இணையான முக்கியமானது ஹொன்னேமரடுவின் மற்றொரு முக்கியமான அடையாளம், அதன் பசுமை. இந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை தொடருடன் தொடர்புடையது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்தியாவின் மிக முக்கியமான உயிரியல் வளம் மிக்க பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன. மழைக்காலத்தில் இப்பகுதி இன்னும் பசுமையாக மாறுகிறது. மரங்களின் இலைகளில் படிந்திருக்கும் மழைத்துளிகள், மலைச்சரிவுகளில் வழிந்தோடும் சிறு நீரோடைகள், மேகங்களால் மூடப்படும் மலை உச்சிகள், இவை அனைத்துமே ஹொன்னேமரடுவுக்கு ஒரு தனி அழகை தருகின்றன. இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய நகருலா.
1: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வேலுமணி விஜயகுமார். இந்தியாவின் தலைமையில் புதுடெல்லியில் இன்று தொடங்கி 2 நாள் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீனா, ரஷ்யா, பிரேசில், எகிப்து, தென்னாப்பிரிக்கா, இந்தியா உட்பட முக்கியமான 11 வளரும் நாடுகள் பங்கேற்க உள்ளன. உலக நன்மையை நோக்கமாக கொண்டு பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அர்த்தமுள்ள விவாதங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பாக இம்மாநாடு அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி பாரத் இன்னோவேட்ஸ் என்ற பெயரில் இந்தியாவின் புதுமை படைப்புகள் குறித்த கண்காட்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2019 தொடங்கப்பட்டு இன்றுடன் 7 ஆண்டுகளை நிறைவு செய்யும் பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் 60 வயதிற்கு மேற்பட்ட சிறு குறு விவசாயிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 18 முதல் 40 வயதுடைய 2 ஹெக்டேர் முதல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இணையலாம். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான 3வது நாளான நேற்றும் எவரும் மனு தாக்கல் செய்யவில்லை. புதுச்சேரியில் 500க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் நேற்று பணிகளை புறக்கணித்து போராட்டம் தொடங்கியிருப்பதால் சுமார் 200 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வாரம் 5 நாள் வேலை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த 4 நாள் போராட்டம் மேற்கொள்ளப்படுவதாக வங்கி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தொண்டமாநத்தம் துணைமின் நிலையத்திலிருந்து செல்லும் பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செல்லிப்பட்டு, சேரப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் ஆசிய கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கி போட்டித் தொடரின் மகளிர் பிரிவில் இந்தியா தென்கொரிய அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி இன்று காலை 9:15 நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:02. தகவல் தளம்.

0: சென்ற மாதம் நம்முடைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் விண்வெளி வீரரின் உடை என்றால் என்ன, உடையின் முதல் வேலை ஆக்சிஜன் வழங்குவது, உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், அழுத்தத்தை பராமரித்தல், விண்வெளி வீரரின் உடையின் பல அடுக்குகள் போன்ற தகவல்களை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கு விண்வெளி வீரரின் உடை குறித்த மற்ற தகவல்களை கேட்கலாமா நேயர்களே?
1: தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: ஒரு தகவல் வேணும். மூணு பேரை காணோம், தேடிட்டு இருக்கோம். ஒருத்தர் உயரம் கம்மியா இருப்பாரு, தமிழ் ஆளுங்க.
1: நிறைய எஸ்டேட் இருக்கு, தேடி பாருங்க.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் விண்வெளி வீரர்களின் உடை குறித்த தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். கையுறைகள் பற்றி இப்போ சொல்ல போகிறோம். விண்வெளி உடையில் கைகளுக்கான கையுறைகளும் மிக முக்கியமானவை. ஒரு விண்வெளி வீரர் விண்வெளியில் கருவிகளை பயன்படுத்த வேண்டும், பொத்தான்களை இயக்க வேண்டும், விண்கலத்தின் வெளிப்புற பகுதிகளில் பணிபுரிய வேண்டும். இதனால் கையுறைகள் பாதுகாப்பாக இருப்பதோடு வீரர்களின் இயக்கத்துக்கும் தேவையான நெகிழ்வை வழங்க வேண்டும். விண்வெளி உடை வடிவமைப்பில் பாதுகாப்புக்கும் இயக்கத்திறனுக்கும் இடையில் சரியான சமநிலை மிகவும் முக்கியமானது.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் விண்வெளி வீரர்களின் உடை குறித்த தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹெல்மெட், விண்வெளி வீரரின் முகத்துக்கான பாதுகாப்பு. ஹெல்மெட் ஒரு விண்வெளி வீரரின் தலை மற்றும் முகத்தை பாதுகாக்கிறது. ஹெல்மெட்டில் வெளிப்புற சூழலை பார்ப்பதற்கான பாதுகாப்பான வியூ கிடைக்கும். சூரிய ஒளியின் கடுமையான தாக்கத்திலிருந்து கண்களை பாதுகாக்கும் வசதிகளும் இதில் உள்ளன. விண்வெளி வீரரின் தலையுடன் இணைந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் மூலம் அவர் மற்ற விண்வெளி வீரர்களுடன் தரை கட்டுப்பாட்டு மையத்துடனும் தொடர்பில் இருக்க முடியும்.

0: பாதபங்கஜம்
1: வெற்றி அருளிடும் ஸ்ரீ வெள்ளை விநாயகர். வெற்றி என்ற மூன்றெழுத்து வார்த்தைக்குத்தான் மனிதரிடையே எத்தனை ஆர்வம். இந்த வெற்றியை நமக்கு தரக்கூடியது மதியா, பொருளா, உழைப்பா, இல்லை இவை மூன்றுமா? முயற்சி மெய்வருத்த கூலி மட்டுமே தரும். அதனை தாண்டிய வெற்றிக்கு நமக்கு மேலான இறையருள் வேண்டும். அந்த அருளினை தருபவன் விநாயகன். விநாயகர் என்றால் தனக்கு மேல் தலைவர் இல்லாதவர் என்று பொருள். விநாயகருக்கு அர்ச்சிக்கும் போது ஓம் அனீஸ்வராய நம என்பர். அதற்கு அர்த்தம் தனக்கு மேல் ஒரு ஈஸ்வரனே இல்லை என்று பொருள். இவரது திருமேனி ஞானமயமானது, பிரணவகார வடிவமாக திகழ்பவன். அதனால்தான் அவர் நம்மை நமது முயற்சிகளில் எப்போதும் நல்ல வழியில் நடத்துபவர், தவறுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்பவர். ஆகையினால் நம் நல்ல வழியில் காரிய சித்தி, செயலில் வெற்றி ஏற்பட அவரது அருளையே நாம் முதலில் நாடுகின்றோம்.

திண்டுக்கல் நகரத்தின் மையப்பகுதியான மணிக்கொண்டில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவில். அண்மையில் இத்திருக்கோவிலுக்கு நாம் சென்றிருந்தோம். நகரத்தின் மிகவும் நெருக்கடியான இடத்தில் அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோவில் அமையப்பட்டுள்ளது. கிழக்கு நோக்கிய சன்னதி திருக்கோவில் வாசல் முன்பாக முருகப்பெருமானின் திருக்கை வேலானது வாசலிலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சற்று உயரமான சன்னதி. மேலே சென்று விநாயகரை வழிபட்டு வருவதற்கு நமது இடது புறத்தில் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மேலே ஏறியவுடன் வலது பக்கம் நோக்கி சென்றால் கருவறையை அடையலாம். கருவறையின் சுவர்கள் கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளன. கருவறையில் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் நான்கு திருக்கரங்களோடு அருள் பாலிக்கின்றார். நவக்கிரகங்கள் அனைத்தும் விநாயக பெருமானின் உடலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவரது நெற்றியில் சூரியனும், நாபியில் சந்திரனும், வலது தொடையில் செவ்வாயும், வலது கீழ்கையில் புதனும் குலுவீற்றிருக்கின்றார்கள். வலது மேல் கையில் சனியும், சிரசில் குரு பகவானும், இடது கீழ்கையில் சுக்கிரனும், இடது மேல் கையில் ராகுவும், இடது தொடையில் கேதுவும் இருக்கிறார்களாம். இவ்வாறாக நவகிரகங்களுக்கு அதிபதியாக இருப்பவர் விநாயகர். இத்திருக்கோவிலின் கருவறையில் உள்ள வெள்ளை விநாயகருக்கு வலது மற்றும் இடது புறத்திலும் ராகு கேது அமைந்திருப்பது மேலும் ஒரு தனி சிறப்பாகும்.

0: திருக்கோவிலில் மூலவரே முழுமுதற் கடவுள். கருவறையின் இடது புறத்திலே திருக்கோவிலின் உள்ளேயே அரச மரம் ஒன்று உள்ளது. அதன் கீழே நாகர் தமது வாலினை நான்கைந்து அடுக்குகளாக சுற்றி படம் எடுத்து நிற்க அதன் கீழே விநாயக பெருமான் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். விநாயக பெருமான் பெரும்பாலும் அரச மரத்தடியிலேயே இருப்பார். இது தவிர வாதராயன மரம், வன்னி, நெல்லி, ஆலமரத்தின் கீழும் இவரை பிரதிஷ்டை செய்யலாம். இந்த ஐந்து மரங்களும் பஞ்சபூத தத்துவத்தை விளக்குகிறது. அரச மரம் ஆகாயத்தையும், வாதராயன மரம் காற்றையும், வன்னி மரம் அக்னியையும், நெல்லி மரம் தண்ணீரையும், ஆலமரம் மண்ணையும் குறிக்கும். இந்த ஐந்து மரங்களும் விநாயகர் கோவிலில் நட்டால் அது முழுமை பெற்ற கோவிலாக இருக்கும் என்பது கருத்து. நாம் இவற்றையெல்லாம் வணங்கிவிட்டு இத்திருக்கோவிலின் அர்ச்சகர் ஒருவரை சந்தித்தோம். அவரிடம் இத்திருக்கோவிலின் வரலாறு, அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகரின் சிறப்புகள், பெயர் காரணம் மற்றும் நடைபெறும் விழாக்கள் குறித்து கேட்டறிந்தோம். நம்மிடையே அவர் விரிவாக எடுத்துரைத்தார்.
1: நான் செந்தில் சிவம். இந்த கோவிலில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பூஜை செய்து வருகிறேன். இந்த கோவிலில் மகா கணபதியுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சித்தர் பீடத்துக்கு மேலே இந்த விநாயகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இந்த சித்தர் அப்படின்னு அது யாராலையுமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த திருக்கோவில் வந்து மூலஸ்தானம் மட்டும் கருங்கல்னால் ஆனது, கீழேருந்து மேலே வரைக்கும், அதாவது விமானம் வரைக்கும், விமானத்துக்கு மேலேயுமே முழுமையாக கருங்கல்னால் ஆனது. இந்த வந்து தங்க கவசம் மட்டும் மேலே சாத்தியிருக்காங்க விமானத்துக்கு மட்டும். இந்த மகா கணபதியினுடைய திருவுருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பத்மாசனத்துக்கு மேலே தாமரை பீடத்துக்கு மேலே சுவாமி அமர்ந்திருக்காங்க. 4 திருக்கரங்களில் அருள் பாலிக்கிறார். 1 பாச அங்குசம் அபயவரத்தம், இன்னொன்று மோதகம். ஒரு கையில் மோதகமும், ஒரு கையில் பாதி ஒடிந்த நிலையில் தந்தமும், பின்னாடி பின் இரு கரங்களிலும் பாச அங்குசமும் வச்சு நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இந்த மகா கணபதி. இவர் வந்து கிழக்கு நோக்கி ஒரு முகமாக நமக்கு எல்லாம் காட்சி தருகிறார். தட்சிணாயனம், உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு அயனங்களிலுமே சுவாமியின் மீது சூரிய பகவானுடைய கதிர் ஒளியானது சுவாமி திருமேனியில் படும். இது ரொம்ப அபூர்வம். நம்ம இந்து சமயத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் சூழி போடாமல் எந்த காரியமும் நடத்த மாட்டாங்க. ஒரு புது வாகனமாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு அக்ஷராபியம் அதாவது முதல் பாடம் எடுக்கிறதா இருக்கட்டும், இங்கே வந்து விநாயகர்கிட்ட வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அக்ஷராபியம் போட்டுட்டு ஆரம்பித்தான்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பக்தருடைய நம்பிக்கை. அதுபோல் வியாபாரிகள் எல்லாருமே அவங்க

0: இங்கே வந்து அவங்களுடைய கடை சாவியை வச்சு அன்றைக்கி வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும், நன்னாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு போவாங்க. அதன் பிரகாரமும் இங்கே விநாயகரும் அனைவருக்கும் எல்லா செல்வங்களையும் வளங்களையும் நலங்களையும் அள்ளி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். இதுவும் போக பிரதானமானது என்ன அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஐயப்பன் சபரிமலை மாலை அணியிறவங்க வந்து இங்கே வந்து தான் மாலை போட்டு அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இங்கே பல ஸ்தலங்கள் இருந்தாலும் வெள்ளை விநாயகர்கிட்ட வந்து மாலை போடுறத அவங்களுக்கு மிக சிறந்தது ஒரு பிராப்தமாக எடுத்துக்குவாங்க. வேறெங்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம விநாயகர் பக்கத்துலேயே ராகு கேது இருப்பாங்க. அவங்களுக்கு 21 சர்ப்பம், சர்ப்ப தலை வந்து 21 உண்டு. எல்லா கோயிலுமே 5 தலையும் மட்டும்தான் இருக்கும், ராகுவும் கேதுவும் தான் இருப்பாங்க. இங்கே மட்டும்தான் 21 தலை உண்டு. இந்த கோவில் சுமார் வந்து ராஜாக்கள் காலத்திலிருந்து இந்த மகா கணபதி இருக்கிறார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஆய்வுபூர்வமாக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த சித்தர் யாருங்கிறது மட்டும் இந்நேரம் வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அது மகா புருஷர், அவருடைய அபரிமிதமான சக்தியில் தான் இந்த திண்டீஸ்வரம் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த கோவில் ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம், அதுவும் பழமையானது. இந்த மரத்தை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த மரத்தை மட்டும் விட்டுட்டு அதை சுற்றி நம்ம ஆலயம் அளிப்பிருக்காங்க. 2015 வந்து மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வந்து அதில் சர்ப்பத்தோடைய புற்று இருந்துன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அது காலப்போக்கில் வந்து நம்ம வந்து நாகரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ராகுவும் கேதுவுக்கு உண்டான சிறப்பு அம்சமாக இங்கே சர்ப்பத்துக்கு அபிஷேகம்லாம் உண்டு. வெள்ளிக்கிழமையிலும் ராகு காலத்துலேயும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துலேயும் சிறப்பான அபிஷேகம் உண்டு. ராகு கேது தோஷம் இருக்கவங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இங்கே வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போகிறதுனால அவங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கிறது. வில்லை விநாயகருடைய அனுகிரகத்தினால இந்த கோவிலில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து இப்போ திருவிழா நடக்கிறது. வேற எங்கேயும் இப்படி ஒரு விநாயகர் சதுர்த்தி திருவிழா நான் பார்த்தது இல்லை. கற்பக விநாயகருக்கு 16 நாள் தான் நடக்கிறோம், இங்கே வந்து 19 நாள் திருவிழா நடக்குது. கொடியேற்றத்தோடு மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. முதல் நாள் கணபதி ஹோமத்தோடு புஷ்பாஞ்சலியோடு ஆரம்பித்து 19 நாளும் 19 நிகழ்ச்சிகள், 19 விதமான அலங்காரங்கள், 21 வகையான சுவாமிக்கு அபிஷேகங்கள் நடந்து மிக சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 21 அபிஷேகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சந்தனாதி தைலம், அரிசி மாவு, திருமஞ்சனம், மஞ்சத்தூள், பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், சொர்ணாபிஷேகம், கடைசியாக நம்ம கலசாபிஷேகத்தோட நிறைவாகி 16 வகையான அபிஷேகங்களும், 32 வகையான பிரசாதங்களும், 21 வகையான மகாபிஷேகமும் நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இத்தகு சிறப்பு வாய்ந்த திண்டீஸ்வரத்தில் பிரதானமாக அமைந்திருக்கும் நமது வெள்ளை விநாயகரின் அருளை பெற்று செல்லுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
1: அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் குறித்த பல செய்திகளை கேட்டறிந்த பிறகு திருக்கோவிலின் உள்ளே அமர்ந்திருந்தோம். அப்போது நாம் கண்ட காட்சி என்னவென்றால், ஆன்மீக அன்பர்கள், வணிக பெருமக்கள் என அனைவரும் இத்திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்ட வண்ணமே இருந்தனர். சுழி போட்டு செயலதையும் தொடங்கு என்பார்கள். இந்த சுழி விநாயகரின் சுழன்ற துதிக்கையையும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவமாக கருதப்படுகிறது. அந்த வகையிலே நாம் எந்த ஒரு தொழிலை புதிதாக ஆரம்பித்தாலும் அல்லது புதிதாக இருசக்கர வாகனங்கள் வாங்கினாலும் விநாயகரின் அருளாசி பெற்றுக் கொள்வது வழக்கம். இத்திருக்கோவிலிலும் அன்பர் ஒருவர் தாம் புதிதாக வாங்கிய இருசக்கர வாகனத்தோடு வந்து வழிபட்டு கொண்டிருந்தார். அவரது அனுபவ கருத்துக்களை கேட்போமா?
2: என் பெயர் எஸ் விஜயலட்சுமி. நான் அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிகின்றேன். நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். நினைச்சதெல்லாம் நிறைவேறுது. எந்த ஒரு வாகனங்கள் வாங்கினாலும் இங்க வந்து சாமி கும்பிட்டு தான் எடுத்துட்டு போவோம். இப்போ நாங்க ஒரு வண்டி வாங்கியிருக்கோம், அதை சாமி கும்பிடுறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம்.
1: தொடர்ந்து பல அன்பர்கள் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் குறித்த பல கருத்துக்களை நம்மிடையே பதிவு செய்தனர்.
3: என் பேர் பாஸ்கரன். நான் கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக நம்ம திண்டுக்கல் நகரின் மையத்தில் அமைந்திருக்க அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோயிலில் வந்து சாமி கும்பிடாமல் எந்த காரியமும் நாங்கள் வந்து ஆரம்பித்தது கிடையாது. கண்டிப்பாக அந்த காரியம் வந்து நிறைவேறும். அந்த ஒரு ஐதீகம் வந்து எனக்கு மட்டும் இல்லை, இந்த சுற்றி இருக்க எல்லா இந்த நகர்வாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது. அது முக்கியமாக வந்து இதில் வந்து வணிக பெருமக்களுக்கு இது ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம்.
4: என் பேர் ரமணி பாய். நான் வந்து திண்டுக்கல் மேட்டுப்பட்டி. இந்த வெள்ளை விநாயகர் கோயில் வந்து ரொம்ப காலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணி

0: வந்ததுலேருந்து எந்த ஒரு விசேஷமானாலும் முதல்ல வந்து விநாயகரை தான் வழிபட வருவாங்க. சங்கடகர சதுர்த்தி மாசம் மாசம் நடக்கும், அப்புறம் விநாயகர சதுர்த்தி நடக்கும், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க இல்லையா, அப்போ எல்லா கால பூஜையும் நடக்குங்க. ரொம்ப விசேஷமான கோயிலுங்க, எல்லாரும் நம்பிக்கையோடு வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம், விநாயகர் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும்.
1: பல்வேறு விழாக்கள் இத்திருக்கோவிலில் நடத்தப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 19 நாட்கள் தொடர்ந்து விழா நடைபெறும் திருக்கோவில் திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் மட்டுமே.
2: மன நிறைவோடு நாம் கிளம்பும் போது பூஜை நடைபெற்றது.
3: ாய நமகாவும் விகடதண்டாய நமகாவ் கௌரிம்புத்ராய நமகாவும் கஜகர்ணிகாய நமகாவும் லம்போதராய நமகாவ் தக்ஷாய நமகாவும் மத்தக்ஷாய நமகாவும் முஷிய வாகனாய நமகாவ்.
2: வெள்ளை விநாயகா, எனது வேண்டுதல் கேட்பாய், அருள்வாய். வெள்ளை உள்ளமே, உனக்கு வேண்டும் அமுதாய் தந்தேன், கொள்ளை மலர்கள் அடியிலே குவித்தேன் வணங்கி. நாள்தோறும் அள்ள செல்வமும் அன்பும் அறிவால் தருவாய் வாழ்வேன் என்ற வேண்டுதலோடு திருக்கோயிலில் இருந்து விடைபெற்றோம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா. வெற்றி அருளிடும் வெள்ளை விநாயகர், திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவில், சித்திரம். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:45. தகவல் தளம் தொடர்கிறது.

இன்றைய தகவல் தளத்தில் விண்வெளி வீரர்களின் உடை குறித்த தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். விண்வெளி வீரர் எப்படி பேசுகிறார்? விண்வெளியில் காற்று இல்லாததால் நாம் பூமியில் பேசுவது போல் சத்தம் வெளியில் பரவாது. ஆனால் விண்வெளியின் வீரர் தனது ஹெல்மெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன் மற்றும் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மூலம் பேச முடியும். அவரது குரல் ரேடியோ சிக்னலாக விண்கலத்திற்கும் அங்கிருந்து தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கும் அனுப்பப்படுகிறது. இதனால் பூமியில் இருக்கும் குழுவினர் விண்வெளி வீரருடன் தொடர்பில் இருக்க முடிகிறது.

இன்றைய தகவல் தளத்தில் விண்வெளி வீரர்களின் உடை குறித்த தகவல்களை தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். விண்வெளி உடையின் முதுகுப்பை எப்படி இருக்கும், விண்வெளி வீரரின் முதுகில் இருக்கும் பெரிய பேக் பேக் போன்ற பகுதியை பார்த்துருப்போம். அது வெறும் பை மட்டும் இல்லைங்க, அதில் விண்வெளி வீரருக்கு தேவையான பல உயிர் ஆதரவு அமைப்புகள் உள்ளன. ஆக்சிஜன் வழங்குதல், கார்பன் டை ஆக்சைடு அகற்றுதல், குளிரூட்டும் அமைப்பை இயக்குதல் மற்றும் பிற தேவையான செயல்பாடுகளுக்கான கருவிகள் இதில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும்.

இன்றைய தகவல் தளத்தில் விண்வெளி வீரர்களின் உடை குறித்த தகவல்களை தான் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். விண்வெளியில் எப்படி வந்து அந்த வீரர்கள் நகர முடியும் அப்படின்னு பார்ப்போம். விண்வெளியில் ஈர்ப்பு விசை மிகவும் குறைவாக இருப்பது போன்ற சூழலில் விண்வெளி வீரர் மிதந்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் தன்னிச்சையாக எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியாது. விண்கலத்தின் வெளிப்புறத்தில் பாதுகாப்பு கயிறுகள் மற்றும் பிற கட்டுப்பாட்டு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. சில விண்வெளி நடைப்பயணங்களில் அவரது நிலையில் விண்வெளி வீரர் விண்கலத்திலிருந்து விலகிச் சென்றால் அவரை மீண்டும் விண்கலத்திற்கு அருகில் கொண்டு வர உதவும் சிறிய மேனுவரிங் சிஸ்டமுக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் விண்வெளி நடைப்பயணம் என்பது மிகவும் கவனமாக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். மீண்டும் அடுத்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் சந்திப்போம் மாணவர்களே.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ராமச்சந்திரம் பாவையாமி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வசந்தா ராகம், ரூபகதாளம்.

அடுத்து நினு சேவிஞ்சின சுப்பராய சாஸ்திரி இயற்றியது யதுகுல காம்போஜி ராகம் மிஸ்ர சாப்புதாளம்.

நேரம் இப்பொழுது 9:27. நேயர்களே, கேட்டுக்கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் சேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் ராமா ராமா குணசீமா, சுவாதித்திரநாள் கிருதி, சிம்ஹேந்திர மத்தியமம் ராகம், ஆதித்தாலம்.

நிறைவாக என்ன தவம் செய்தனை ஊத்துக்காடு வெங்கடகவி பாடல் காமஸ் ராகம் ஆதிதாளம்.

0: பத்து மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்தியாவின் தலைமையில் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. மாநாட்டின் தொடக்கத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மட்டும் பங்கேற்கும் அமர்வில் உலகளாவிய உள்ளடக்கிய நிர்வாகம் மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் விவாதம் நடைபெறுகிறது. பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து உலகத் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். மேலும் மேற்காசியா மற்றும் ரஷ்யா உக்ரைன் இடையிலான நீடிக்கும் மோதல்கள், எரிசக்தி நெருக்கடி மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. கலாச்சாரம், வர்த்தகம், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட ஈரான் ஆர்வமுடன் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு மௌசத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தின் ஆன்மீக தலமான கேதர்நாத் பத்ரிநாத் இடையிலான சாலையை இணைக்கும் வகையில் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் புதிய பாலம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழக்கு விழா இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் காரைக்கால் நகர போக்குவரத்து காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம், வடக்கு மற்றும் தெற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் இன்று காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களின் புகார்கள் மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. புகழ்பெற்ற தமிழறிஞரும் பட்டிமன்ற பேச்சாளருமான பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்கு தமிழ்நாடு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என அம்மாநில அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக சாலமன் பாப்பையா நேற்று காலமானார். அவருக்கு வயது 90. சீனாவில் இன்று நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டித் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இன்று காலை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. நண்பகலில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சீனா ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

வணக்கம் நேயர்களே, கேட்டாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஐடியில் கேட்டாலே இன்றைக்கும் போஸ்ட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பி கேட்டுள்ள பாடலின் படத்தை டைப் பண்ணிவிட்டு பாடலோட முதல் வரியை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாடலை யார் யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மாதவரம் பால் பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் அவர்கள் விரும்பி கேட்டிருப்பது படம் இளமை ஊஞ்சலாடுகிறது.

நேரம் 10:08. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தை பொங்கல் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.

நேரம் 10:12:30. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சென்னை அந்தோனிராஜ் விரும்பி கேட்டிருப்பது. படம் பாடநிலாவே. அந்த பாடல் ஒலிக்கும் முன் நேரம் 10:12:50. புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005, தொலைபேசி எண் 0413 2200115, 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

நேரம் 10:18:45. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல். எடப்பாடி பூலாம்பட்டி தங்கவேல் அவர்கள் விரும்பி கேட்டிருப்பது கோவில்பாளையம் கௌசல்யா தண்டபாணி

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பிரியமான தோழி படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் அன்பழகன். அந்த பாடல் ஒலிக்கும் முன் நேயர்களே, நிலையத்தில் இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் தலைப்பு வெற்றி படிக்கட்டு எது. இன்று நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார் இவர்கள் விரும்பி கேட்டிருப்பது ஆராரோ ஆரிராரோ படத்திலிருந்து.

நேரம் 10:34:25. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன் விரும்பி கேட்டிருப்பது படம் கீதாஞ்சலி.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வரும் பாடல் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் விரும்பி கேட்டிருப்பது. படம் புதிய முகம்.

தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், ஹிராமணி வர்மா, அரியலூர் கதிரவன், நாகை பாபு இவர்களுக்காக பாடல் ஒலிக்கிறது. படம் சலங்கை ஒலி.

0: பதினோரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். இந்தியாவின் தலைமையில் புதுடெல்லியில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீனா, ரஷ்யா, பிரேசில், எகிப்து, தென்னாப்பிரிக்கா, இந்தியா உட்பட முக்கியமான 11 வளரும் நாடுகள் பங்கேற்க உள்ளன. உலக நன்மையை நோக்கமாக கொண்டு பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அர்த்தமுள்ள விவாதங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பாக இம்மாநாடு அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி பாரத் இன்னோவேட்ஸ் என்ற பெயரில் இந்தியாவின் புதுமை படைப்புகள் குறித்த கண்காட்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2வது கட்டமாக அசாம், பீகார், குஜராத், தெலங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 1,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுச்சேரி அரசு கல்வி நிறுவனங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலை தடுத்தல், தடை செய்தல் மற்றும் தீர்வு காணுதல் போஷ் சட்டம் 2013 விதிகள் மற்றும் அதில் பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறைகள் குறித்து அனைத்து ஊழியர்களுக்கும் விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் திரு மோகன்குமார் அனைத்து கல்வி நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2019 தொடங்கப்பட்டு இன்றுடன் 7 ஆண்டுகளை நிறைவு செய்யும் பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் 60 வயதிற்கு மேற்பட்ட சிறு குறு விவசாயிகளுக்கு மாதம் 3,000 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 18 முதல் 40 வயதுடைய 2 ஹெக்டேர் முதல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இணையலாம். உத்தரப்பிரதேசத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் குறைந்தது 25 மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 21,000 மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட இடங்களில் 1,165 மருத்துவ குழுக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேரம் 11:20 இணைகிறீர்கள் நேயர்களே. நேயர் நேரத்தில் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு வெற்றி படிக்கட்டு எது. நீங்கள் உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிர 0413-227-5240 மற்றொரு எண் 2275-250 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு என்னோடு இணையலாம். நான் உங்களோடு டி சுகவனேஸ்வரி. நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
3: சார். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.
2: சொல்லுங்க சொல்லுங்க உங்க கருத்து.
3: இன்னைக்கு டாபிக் ஒரு பத்தி சொல்லுங்க மேம்.
2: அதாவது நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெற்றி படிக்கட்டு எது அப்படின்னு தான் கேட்டிருக்கிறோம்.
3: இன்னொரு பத்தி சொல்லுங்க மேம்.
2: வெற்றி படிக்கட்டு எது?
3: மனுஷனுக்கு அப்படிங்கும் பொழுது வெற்றி அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வெற்றி படிக்கட்டாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய தன்னம்பிக்கை. முதல்ல நான் சொல்லுவேன், வாழ்க்கையில சில சமயங்கள் தன்னம்பிக்கை கொண்டு வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க மேம். அது வந்து முதல் படிக்கட்டு. 2வது முயற்சி அப்படிங்கறதும் தேவை மேம். இந்த தன்னம்பிக்கையும் முயற்சியும் ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுக்கு தனக்குத்தானே இல்லைன்னா அவனால வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒண்ணு. அப்புறமா வாழ்க்கையில வெற்றி படிக்கட்டுக்கு மிக மிக உறுதுணையாக இருப்பது நமக்கு உற்ற தோழர்கள் அல்லது அம்மா அப்பா அல்லது பெரியவர்களுடைய ஆலோசனை. வழி நடத்துதல் இல்லையா, அந்த ஒரு வழி காட்டி அப்படின்னு தேவைப்படுறாங்க. அதாவது நம்ம எது செய்யறோமோ அது வந்து சரி அப்படின்னு சொல்லி தவறு அப்படின்னு செய்யும் பொழுது அதை சுட்டி காமிச்சு எது சரி எது தவறு அப்படிங்கறத நம்ம புரிதலோட நம்ம பயணிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மேம். அப்போ வாழ்க்கை அப்படிங்கிற ஒண்ணு பாத்தீங்கன்னா நமக்கு சிறந்த வழிகாட்டி அப்படிங்கிறவங்க இருக்கும் பொழுது நம்ம அடுத்த படிக்கட்டுக்கான ஒரு வேலையிலயும் இருக்கலாம், விஷயத்திலும் ஈடுபடலாம். நல்ல சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி படிக்கட்டுக்கான ஒரு விஷயம்

0: நுழைவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டவர்கள் இவர் அப்படின்றது. அதுவும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மேம், என்னதான் மற்றவங்க வந்து ஆலோசனை கொடுத்தாலும் நம்ம வந்து அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு.
1: சோ
0: தன்னம்பிக்கை, அப்புறமா முயற்சி,
1: விடாமுயற்சி, திட்டமிடுதல், தெளிவான இலக்கு,
0: இவை எல்லாம் தான் மேம் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த வெற்றி படிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா, கண்டிப்பா நல்லது, நல்ல நல்ல தகவல் சொன்னீங்க, நன்றி.
0: தேங்க்யூ மேம், பை பை.
1: வெற்றி படிக்கட்டுகள் வந்து நமக்கு வந்து அதை பெறுவதற்கான வழிகள் பல நிலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் வந்து சிறந்த இது தத்துவமும் சொல்லலாம் நம்ம இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் இலக்கை அடையிறதுக்கு வந்து அதை கடந்து செல்ல வேண்டிய முக்கிய படிநிலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பேசலாம் அடுத்த நேயர். ஹலோ,
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு போம்.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: ஆ, உழைப்பு, உண்மை, உழைப்பு, நேர்மை, சரியான தூக்கம் இருக்கணும் மேடம்.
1: கண்டிப்பா.
2: உடல் நலமா ஆரோக்கியமா இருக்கணும் மேடம்.
1: ஆமாங்க, கண்டிப்பா.
2: இது இருந்தாலுமே நமக்கு உண்மையிலே எந்த வாழ்க்கையில முன்னேறலாம் மேடம்.
1: நேர்மறை எண்ணங்கள் இதெல்லாமும் இருக்கு.
2: அவங்க இந்த வீடு கட்டிட்டாங்க, அப்படி கட்டா, அந்த வட்டி வாங்கினா, அப்படிலாம் பார்த்து நம்ம அலையக்கூடாது மேடம். நம்மளும் உழைப்புக்கு திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும் மேடம்.
1: கண்டிப்பா, கடின உழைப்பு மற்றும் முயற்சியும் இருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா.
2: உடல் ஆரோக்கியமும் இருக்கணும், தூக்கமும் இருக்கணும் மேடம்.
1: தூக்கமும் கண்டிப்பா, தூக்கம் இருந்தாதான் நமக்கு தெளிவான சிந்தனையோட செயல்பட முடியும்.
2: நம்ம கடினமான உழைச்சிட்டா மட்டும் போதாது மேடம்.
1: சரிங்க சரிங்க.
2: உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓய்வும் இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம
1: எண்ணங்கள், சிந்தனைகள். கண்டிப்பா சார், சிக்கனம்லாம் தேவை.
2: அதனால நம்ம கரிமித்தனமாவும் இருக்கக்கூடாது மேடம். தூரம் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்.
1: ஆமாங்க, கண்டிப்பா.
2: மற்ற நேரங்கள் என்னென்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: கண்டிப்பா, ரத்தின சுருக்கமா, ரத்தின சுருக்கமா சொன்னீங்க, மிக்க நன்றி. அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு அழகா சொல்லிருக்கீங்க. அடுத்த நேயர், ஹலோ.
3: ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன்.
1: சொல்லுங்க. வாழ்க வளமுடன்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: முதல்ல புதுவை வானொலி நிலையத்தார் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்றவன் திருவாரூர் மாவட்டம் விலமழி தேன்மொழி முத்துக்குமாரசாமிமா.
1: சொல்லுங்க சொல்லுங்க தேன்மொழி மேடம்.
3: வெற்றிக்கான படிக்கட்டுகள் எதுனா, தோல்விகள் கூட வெற்றியின் படிக்கட்டுகள் தான். அதை ஏத்துக்கிட்டு முயற்சிக்கும் வழி தெரிந்தால் வெற்றி நம் பக்கமாகும். வெற்றி என்பது மற்றவர்கள் கைவிட்ட பின்பும் நாம் அயராமல் தொடர்வதால் கிட்டும் ஒரு பொக்கிஷம்.
1: கண்டிப்பா.
3: நாம் நமது வாழ்க்கையில இலக்குகளோட கவனமா உழைத்து சாதனை சிகரத்தை தொடுவதற்கு பயணிக்கும் ஒரு உன்னதமான பாதையே வெற்றி படிக்கட்டு. வெற்றி படிக்கட்டு வந்து ஒரே நாள்ல எதுவும் நமக்கு கிடைச்சிடாது. தொடர் முயற்சியும் பொறுமையும் கட்டாயம் நம்மை வெல்ல வைக்கும். சுயநம்பிக்கை என்னும் என்னால் முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே வெற்றியின் முதல் படி. அடுத்து தெளிவான குறிக்கோள் வேண்டும். எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் என்ற இலக்கு நமக்கு தெரியும்.
1: கண்டிப்பா.
3: நமது திட்டமிட்ட இலக்கை அடைய கொஞ்சம் கூட சோம்பல் படாம தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்கணும். தோல்விகளும் தடைகளும் முட்டுக்கட்டைகள் அல்ல, அவை நாம் கற்றுக்கொள்ளும் அனுபவ பாடங்கள் என்பதை நம்ம முதல்ல உணரணும். வெற்றி படிக்கட்டில் ஏறும்போது சவால்கள் வரத்தான் செய்யும். ஆனால் எவர் ஒருவர் விடாமுயற்சியையும் பொறுமையையும் தங்களது இரு கண்களாக கொண்டு முன்னேறுகிறாரோ அவரே நிச்சயம் வெற்றியின் உச்சியை அடைவார். ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வீழ்த்த அல்ல, நீ ஏறி செல்வதற்கான வெற்றி படிக்கட்டுகள் தான் அப்படிங்கறத முதல்ல எல்லாரும் உணரணும்.
1: கண்டிப்பா.
3: தற்கும் போதெல்லாம் சோர்ந்து விடாதே, சரித்திரம் படைக்கவே இந்த தடைகள் என்பதை மறவாதே. உழைப்பை வந்து உன்னுடைய மூலதனமாக்கு, துணிவை உன் துணையாக்கு. இலக்கை நோக்கி நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும். தோல்வியே நமக்கு அனுபவங்களை தரும், நேர்மறையான சிந்தனையே நல்ல ஆற்றலை தரும். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நன்கு திட்டமிட்டு நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் நமது முயற்சி வளர்ச்சியை தந்து வெற்றியாக்கும். ரொம்ப சந்தோஷமா, வாய்ப்புக்கு நன்றி.
1: ரொம்ப ரொம்ப அற்புதமான கருத்துக்களை அருமையா வச்சிங்கம்மா, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஹலோ ஹலோ.
4: முதல்நிலை அறிவிப்பாளருக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
4: வா கலையரசு, நல்லா பாடு.
1: சொல்லுங்க சார்.
4: வாழ்க்கையில வெற்றிங்கிறது வெகு எளிதில் கிடைக்கிறது கிடையாது.

0: நம்ம கீழ் படிக்கட்டுல இருந்து எப்படி மேல் படிக்கட்டுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து போய் அந்த உச்சியில போய் நிக்கிறோமோ அது மாதிரிதான் இந்த வெற்றிங்கிற ஒரு சிகர். இந்த வெற்றிங்கிறது கிடைக்கிற நேரங்கள்ல நம்ம எப்படி வெற்றி பெற்றோம் அப்படிங்கறத நினைக்கிறோம். தோல்விகள் வரும்போது அதை மிக சாதாரணமா எடுத்துக்கணும், அடுத்த நிலைக்கு வச்சு நம்ம பயணிக்க கத்துக்கணும். தோல்வி அடைகிற நேரங்கள்ல நம்ம எதனால தோல்வி அடைஞ்சிருக்கிறோம், அதுக்கான அடிப்படை காரணம் என்ன, வெற்றி பெற வேண்டும்னா அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம கையாளணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம கிட்ட வரணும். வெற்றி பெற்றவங்க நமக்கு முன்னாடி ஒரு சிலர் வாழ்க்கையில் இருப்பாங்க, அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க நம்ம கவனிக்கிற நேரங்கள்லயும் அவங்க கிட்ட நம்ம மனசு விட்டு பேசுற நேரங்கள்லயும் அவங்க கிட்ட ஒரு ஆலோசனையும் ஒரு வழிகாட்டுதலும் நமக்கு கிடைக்கலாம். ஒரு வெற்றி கிடைக்கிற நேரங்கள்ல நாம வந்து அந்த கற்பெருமை இல்லாத மாதிரி தன்னடக்கத்தோட அந்த வெற்றி எடுத்துக்கிறதும் நேர்மையா இருக்கிறதும் கடுமையா உழைக்கிறதும் சிக்கனமா இருக்கிறதும் எளிமையா இருக்கிறதும் சேமிக்கிறதும் வெற்றிக்கான ரகசியங்கள். ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள நுழைச்சிட்டோம்னா நாம இன்னைக்கு கடனாளிதான் ஆயிடணும். அந்த கடனாளி ஆயிரம் நேரங்கள்ல நாம ஒரு படிக்கட்டு ஒரு படிக்கட்டு உயர ஏற நேரங்கள்ல மறுபடியும் கீழே விழுற இடத்துக்கு வந்துருவோம். அப்ப நம்ம இந்த கடமையும் அடிக்க முடியாது, இன்னொரு வெற்றிக்கு போக முடியாது, உட்கார்ந்த இடத்துலயே நாம உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிதான். அதனால வெற்றிங்கிற போது ஒப்பீடு இருக்கக்கூடாது. அவங்க உயர்ந்துட்டாங்க, அவங்க நிலைக்கு நோக்கி வந்துட்டாங்க, நம்மளால வர முடியலைங்கிற அந்த ஒப்பீடு இருக்கக்கூடாது. காழ்ப்புணர்வு பொறாம இருக்கக்கூடாது. இன்றைக்கு இல்லாத வெற்றி இன்னொரு நாளைக்கு நமக்கு கிடைக்கும், நாமும் நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு நம்ம கிட்ட வந்துடும். அது மாதிரி வர நேரங்கள்ல நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். வினை விதைத்தவன் வினை எடுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம தவறான எண்ணத்தோட தவறான சிந்தனையோட இருக்கிற நேரங்கள்ல அந்த வெற்றி கூட அது நல்ல வாழ்க்கை கூட அவங்களை படு பாதாளத்தில் தங்கி விட்டுரும். அதுக்கு பிறகு ஐயோ நம்ம தவறான கோணத்துல சிந்திச்சோமே, நம்ம தவறான கோணத்துல நம்ம வாழ்க்கையை வழிநடத்திக்கோணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு வந்து சேர்ந்துடும். அதே நேரங்கள்ல நல்ல நண்பர்களோட பழகிறது, நல்ல பழக்க வழக்கங்களோட இருக்கிற நேரங்கள்ல நம்ம நல்ல வெற்றிங்கிற இடத்துக்கு அப்படி வந்து சேர்ந்துடலாம். ஆனா தவறான பழக்க வழக்கங்கள் தவறான நண்பர்களோட இருக்கிற நேரங்கள்ல நம்ம வட்டி பூச்சிகளை சீரழிஞ்சுதான் போயிடுவோம். அப்ப நம்ம வெற்றி ஒரு தடை கல்லாக்கு.
1: சரி, சரிங்க சார்.
0: அதே போல நம்ம வந்து முன்னுதாரணமா இருக்கணும், குழந்தைகளுக்கு வெற்றியினுடைய ரகசியங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும்.
1: சரி, சரி.
0: தடை பல வந்தாலும் தாண்டி முன்னேற முடியுங்கிற சிந்தத்தோட நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கிட்ட உழைப்பையும் அதுக்கான ஓய்வையும் எடுத்து ஓய்வையும் எடுத்துக்கணும், ஓய்வையும் எடுத்துக்கணும், உழைப்பையும் கொடுத்துட்டு இருக்கணும். எல்லாம் மட்டும்தான் நல்ல வெற்றியா இருக்கும்.
1: சரி, சரி.
0: இது வந்து பள்ளிக்கூடங்கள்ல தொடக்க உயர் மேல்நிலை கல்லூரி வகுப்புகள்ல கூட இத ஒரு துணை பாடமா சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா நாங்க படிக்கிற காலங்கள்ல அந்த உயர் மேல்நிலை அந்த பள்ளிக்கூடங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க.
1: சரி சார்.
0: அது மாதிரி சொல்லிக் கொடுக்கிற நேரங்கள்ல இன்றைய மாணவி, இன்றைய மாணவர், நாளைய இளைஞர், நாளைய இளைஞர், நாளைய மூத்த குடிமகன், நாளைய திருமணி, நாளைய தாத்தா பாட்டி சொல்லி அவங்க இதுலயே அனுபவ பாடங்களை கற்றுக்குவாங்க. அது வந்து நல்ல இடத்துக்கு வந்துருவாங்க. அப்படி நல்ல இடங்கள்ல வர நேரங்கள்ல அன்னைக்கு நான் படிக்கும் போது எனக்கு என்ன மாதிரிலாம் எனக்கு வகுப்பாசிரியர் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாங்க பாரு, அதை நான் கவனத்துல எடுத்துனதுனால நீ நல்ல நிலைமை இருக்க அப்படின்னு சொல்றதுக்கான காலங்கள் கூட வரும்.
1: சரிங்க சார், நன்றி. சொல்லுங்க.
0: ஒரு பொருளாதாரத்துல பிற்படுத்தப்பட்ட சாதாரண அடிமட்டத்தில இருந்து என்னால ஓரளவுக்கு வாழ்க்கையில முன்ன மெல்ல மெல்ல மெல்ல ஓரளவுக்கு உச்சம் தோன்ற ஒரு வெற்றியில் நான் வந்திருக்கேன்னு
1: சொன்ன
0: இது கூட என்னுடைய ஒரு திறமை, என்னுடைய தகுதி, எனக்கான சாமர்த்தியம், சாத்தியம், எளிமை, தன்னடக்கம் இதெல்லாம் கொண்டுட்டு போனதால்தான் என்னால இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வர முடியும்.
1: வாழ்த்துக்கள் சார்.
0: வீட்டை கட்டணும், அதுக்கு ரெண்டு பிள்ளைங்களை படிக்க வச்சோம், ரெண்டு பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தோம், அத்தனையும் பண்ணு சொன்ன

0: எங்களுடைய அயராத முயற்சியும் பயிற்சியும் அப்படிங்கறதுதான் முதன்மை காரணம். அதே வெற்றியும் அந்த ரகசியத்தையும் எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால எங்க மக்கள் இன்னைக்கு வந்து நல்ல இடத்துல இருக்கிறாங்க, நல்ல வெற்றி இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. எங்க மகள் வந்து ஒரு சாதாரண ஒரு சுய தொழிலாளியா போய் இன்னைக்கு ஒரு 10 லட்சத்துக்கு மேல மிச்சப்படுத்தி இப்ப ஒரு வீடு வாங்கி நிலம் வாங்கி இப்ப இன்னொரு மனு வாங்கணும் இன்னொரு 2 காணி நிலம் வாங்கணும் ஒரு இடத்துல இருக்கிறாரு சொன்ன, இது கூட அவருடைய திறமை அவருடைய தகுதி தான்.
1: சரிங்க சார்.
0: அதனால வெற்றியை நாம நம்ம கவனத்தில் எடுத்துக்குவோம். வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை சுதந்திரத்தை தொடர்றதுக்கான ஆயத்த பணிகள் இருப்போம்.
1: நன்றி சார். நன்றி.
0: நாளைய சிந்தனையை நோக்கி பயணிப்போம். மனம் தாழ்ந்து விழுந்தாலும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.
1: நன்றி. நன்றி சார். உங்களின் கருத்துக்களை எங்களோடு, வெற்றி படிக்கட்டுகள் எது அப்படின்ற தலைப்பை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் என்னோடு பகிர்ந்து கொண்டு உங்களின் கருத்துக்களை சொல்லலாம். ஹலோ.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: வெற்றி எனும் படிக்கட்டு வந்து சாதாரணமாக கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா அந்த வெற்றி குறுக்கு வழியில வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கு பல வழிகள் இருக்கும். ஆனா நேர்மையான முறையில வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழியா தான் இருக்கும் இல்லையா?
1: ஆமா.
2: அதுவுமே ரொம்ப கரடுமுரடான பாதையா இருக்கும்.
1: ஆமா, பொறுமையாவும் வரும் இல்லைங்களா அந்த வெற்றி?
2: பொறுமை இல்ல. இப்போ இன்னைக்கு இளைய சமுதாயத்துக்கு வெற்றி கிடைக்கணும்னா டக்குன்னு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. படியில மாடியில ஏறும்போது ஒரு படியில வச்சுட்டா 12வது படியில ஏறிட முடியுமா? ஒவ்வொரு படியா ஏறினா தானங்கம்மா நம்மளுக்கு கால்கை உடையாம வெற்றியை தேடி போக முடியும். அந்த மாதிரி தோல்விய கண்டு தோன்றிய கூடாது.
1: அது என்னன்னா காரணம், இப்ப சினிமாவெல்லாம் வந்து ஒரு பாட்டிலே பணக்காரர் ஆயிடுறாங்க, வெற்றி அடைஞ்சாங்கல்ல, அதனால வந்த விளைவோ அப்படி கூட இருக்கலாம்.
2: ரெண்டு மணி நேரத்துல.
1: ஆமா, 2.5 மணி நேரத்துல. ஆமா ஆமா.
2: அவங்க வாழ்க்கையே முடிச்சிருக்காங்க. ஒரு மாயைதான் முடிச்சுட்டு என்னன்னா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ஊடகங்களை பார்த்து. அப்போ அதை நினைக்காம எது வந்து ஒரிஜினல்ங்கிறத முதல்ல பாக்கணும். வெற்றிங்கிறது ஒரிஜினலா எது இருக்கு அப்படின்னு பாக்கணும். ஏன்னா டூப்ளிகேட்டா 1000 இருக்கும், ஒரிஜினலா 1-1 தான் இருக்கும். அதை தேடி பயணம் பண்ணணும், அதுக்கான பொறுமையை கடைபிடிக்கணும், அதுக்கான உழைப்பையும் கொடுக்கணும். இப்போ பூமியில நதி வந்து விழுதுன்னா அது அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமா இருந்தா அது அதுலயேதான் தேங்கி போயிடும் இல்லையா? அப்ப அது அதுவே பள்ளம் இல்லாத ஓடுற பாதையா இருந்தா அது ஓடி எல்லா இடத்துக்குமே செழிப்படைய வச்சு கடலுக்கு போய் சேருது. தன்னோட கரெக்டான இலக்கை தூக்கி பயணம் பண்ணி அதுக்கு போய் சேர்ற இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. அதை போலதான் நம்மளுமே, நம்ம வந்து பள்ளமா இருந்துட கூடாது எப்பவுமே. நம்ம மனச வந்து தாழ்வு மனப்பான்ங்கிற பள்ளத்தை தேக்கி வச்சிருந்தோம்னா அந்த விழுகிற அத்தனை நீரும் பள்ளத்துல தேங்குற மாதிரி வெற்றியும் நம்ம பள்ளத்திலேயே தேங்கி விழுந்துடும். நம்ம மனச வந்து மேடா வச்சுக்கிறோம், உயர்வா வச்சுக்கிறோம். கத்துக்கிற போது வெற்றிகள் பூராமே நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கு மட்டும் கிடைச்சு நம்ம மட்டும் முன்னேற்ற பாதைக்கு போறது வெற்றி கிடையாது, பிறரையும் வெற்றி கொள்ள வைக்கணும். அதன் மூலமா இப்ப நம்ம ஒரு உழைப்பு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, ஒரு தொழில் தெரிஞ்சிச்சுன்னா, அந்த தொழிலை பிறருக்கும் கத்துக் கொடுக்கும் போதுதான் அது பெரிய மிகப்பெரிய வெற்றியா மாறும் இல்லையா?
1: ஆனா அந்த மாதிரி செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க இல்லைங்களா? பெரும்பாலானோர் முன் வர மாட்டாங்க. சில பேர் வேணா, தொழிலை கத்துக்கிட்டு நம்மள தாண்டி வளர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பய உணர்வு.
2: அட்டங்கள் இருக்கும்போது எப்படிங்கம்மா மறுபடியும் மேம்படுத்த முடியும்? பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் போதுதானே அது வழி வழியா வரும். அவங்களும் இறந்தாலும் அவங்க பேரும் புகழும் நிலைச்சிருக்கும் இல்லையா? வெற்றியை தக்க வைக்கணும்னா பிறருக்கு அதை பயன்படுத்த தெரிஞ்சு நம்ம மறையும் போதுதான் பேரும் புகழும் நம்மளுக்கு கிடைக்கும். இறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று
1: சொல்ல
2: வேண்டும் தானே பாடல் கதைகள் சொல்லுது.
1: இப்ப
2: இன்னைக்கு நம்ம வந்து பெரிய பெரிய பணம் படைத்தவர்களுக்கு சிலை கிடையாது, நல்ல மனம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் சிலை வச்சிருக்கோம் இல்லையா நாட்டை பூரா?
1: என்ன
2: காரணம்னா அவங்க எல்லாருக்குமே தன்னோட உழைப்போ தன்னோட மனசுல உள்ளத தன்னோட அதாவது எந்த வழியிலயோ
1: ஊருக்காக
2: படுத்திட்டு போனதுனால
1: ஊருக்காக உலகத்துக்காக வாழ்ந்தவர்களுடைய நிலைச்சு வைக்கிறாங்க இல்லைங்களா?
2: அப்ப அதுதான் நம்ம வெற்றி, அதுதான் வெற்றி. தக்க வெற்றி தக்க வைக்கணும்னா பிறருக்கு பயன்பட்ட வெற்றியா மாறணும். நம்ம மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கை நம்ம சுயநலம் நம்ம குடும்பத்துக்காகவே உழைச்சோம்னா அது வெற்றிக்கான ஒரு அறிகுறியை தேடி இருக்காது. அது நிரந்தரமான வெற்றி வேணும்னா நன்மையை செஞ்சு எல்லாருக்கும் பிறருக்கும் பயனளிக்கும் விதமா வாழும் போது வெற்றி வந்து நல்லா கிடைக்கும். ஆனா பொறுமையா
1: நன்றிமா.

0: ஹலோ. சொல்லுங்கப்பா.
1: அதாவது வெற்றி என்னும் படிக்கட்டு, அந்த வெற்றிக்கு பின்னாடி ஏன் படிக்கட்டுன்னு ஒரு வார்த்தையை வச்சீங்க.
0: வெற்றிக்கு பின்னாடி ஏன் படிக்கட்டுன்னு வச்சீங்கன்னு கேக்குறீங்களா? ஒண்ணு தாண்டி போறதுக்காக தானே படிக்கட்டுன்னு வச்சிருக்கோம் இல்லைங்களா? வெற்றினாலே ஒண்ணு ஒன்னா படிப்படியா உயர்ந்துகிட்டே போகணும் இல்லைங்களா?
1: இப்போ அந்த வெற்றிக்கு படிக்கட்டுன்னு வைக்கும் போது ஒவ்வொரு படியா தான் ஏற முடியும்.
0: ஆமா,
1: ரெண்டு ரெண்டா ஏற முடியாது, அது ஆபத்தான
0: விளையாட்டு.
1: அதனால வெற்றி என்னும் பாதையை அடையணும்னா குறுக்கு வழிகள போறது நல்லதா நல்ல வழியில போறதா இருந்தா இப்ப பிரச்சனை. குதிரையும் நம்மளது, சாத்தையும் நம்மளது, உட்கார்ந்து போற அந்த கடிவாளமும் நம்ம கிட்டதான் இருக்கு. அந்த குதிரை என்னும் வெற்றி, அந்த கடிவாளம் என்னும் கயிறும், சாத்தை என்னும் நம்ம கையில இருக்கிறது. அதை எதை வழி நடத்துறதுக்கு, அந்த குதிரையை வெற்றி என்னும் குதிரையை நடத்துவதற்காகத்தான். அப்போ அந்த குதிரை யாருக்கு அடங்கும்? அந்த யஜமான கிட்ட தான் அடங்கும். குதிரைன்றது எல்லாருக்கும் அடங்காது. அந்த சொல்ல வர உட்கருத்து என்னன்னு சரி, எல்லாருக்கும் அந்த வெற்றி வராது. அந்த வெற்றி என்னும் பார்வையை அடைகிறதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த வெற்றி சுலபமா கிடைக்கும்னு நம்ம
0: நினைச்சேன்னாதான்
1: அந்த நம்ம கையில இருக்கிற சாட்டை கடிவாளம் எல்லாமே அது நம்ம கிட்ட தானே இருக்கு. குதிரை பஞ்சாயத்துல ஓடுறது எல்லாமே வெற்றிங்க முடியாது. எல்லாத்தையும் கடிவாளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த குதிரைய பழக்கத்துக்கு ரொம்ப கஷ்டம் தான். அதை அடக்கி கொண்டு வந்து நம்ம கிட்ட அந்த காலத்துல வந்து போர் திறமையில கண்ட குதிரை வந்து அந்த முதலாளிக்கு மட்டும்தான், இந்த எஜமானருக்கு மட்டும்தான் அது அடிபணும்.
0: அடிபணியும்
1: ஆமா, எஜமானுக்கு தன்னுடைய ஒரு ஆபத்தான போய் பக்கத்தில் இருந்துச்சு நம்ம பார்த்திருக்கோம். இப்படி அந்த வெற்றி என்ன அடையத்துக்குமா சாதாரண விஷயம் இல்ல. அது அறிவு என்னும் திறமை வேணும். அதனால்தான் அந்த அடைய படிக்கட்டுல என்ன சொல்ல, அந்த படிக்கட்டு உயரை பார்த்துட்டு இப்ப படிக்கட்டு என்பதை விட இப்ப இமயமலையில நம்ம ஏறது ஒரு பழக்கப்படுறோம். அந்த இமயமலையில ஏறதுக்கு உண்டான அந்த சாத்திய கூறு எல்லாருக்கும் வராது. அது எல்லாம் அதுக்கு உண்டான உபகரணங்கள் எடுத்துக்கொண்டு போகணும்.
0: நம்ம உடம்பு வலிமையாவும் அதுக்கு தகுந்த சூழ்நிலைக்கு இருக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.
1: அதற்காக அந்த உடல்நிலையும் நமக்கு ஒத்துழைக்கணும் ரொம்ப. ஆமா, உடல்நிலை வந்து ஆரோக்கியமா இருக்கணும். இதெல்லாம் கொண்டுதான் அந்த ஒற்றுமை என்னும் அந்த குதிரை அந்த தடகத்துக்காக நம்ம திறவையை கொண்டுதான் அது வளர முடியும். பல பாதைகள் இருக்கு, ஆனா அது எந்த பாதைன்றது
0: தேர்ந்தெடுக்கணும்.
1: ஆமா, அதுதான் தேர்ந்தெடுக்கணும்.
0: நன்றி, நன்றிங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா. ஆ, நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க, எங்க இருந்து? சொல்லுங்க சார்.
2: சுருக்கமா சொல்லலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
2: சொல்லுங்க.
0: தலைப்பு வெற்றி படிக்கட்டு எது? அதுதான் வெற்றி படிக்கட்டு. வெற்றி படிக்கட்டு எது?
2: வெற்றி படிக்கட்டு இருந்து உங்களோட உழைப்பு
0: தான்.
2: போய் குற்றம் சொல்ல
0: வேண்டியில
2: பல உடம்பு போட்டு இழுத்து வேண்டியில அந்த கதை அந்த கதை ராமாயண கதை ரேடியோவில் சொல்ல
0: வேண்டியது
2: கிடையாது. ஒரே ஒருத்தர் ரத்தனமா சொல்லணும், அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும்.
0: சரிங்க சரிங்க.
2: கேட்டீங்கன்னா உழைப்பு தான், உழைப்பு இல்லாமல் எந்த வெற்றியும் தொட முடியாது. ரெண்டாவது வந்து தோல்வியை கொண்டு தோல்வி
0: விடணும்.
2: ஏன்னா பெரிய பெரிய
0: மகான்கள்
2: வெற்றியின் எல்லா துறையிலும் எல்லா துறை மகளிர்ல இருந்து அனைவருமே ஒரு இந்தியன் தமிழ்நாட்டை சேர்ந்த வெற்றியா போன காரணமே நம்ம முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி
0: வழி. ஆமா,
2: அந்த வழியை நடைநடத்தும் சோம்பல் மாலை இருப்போம். எந்த செயலும் தைரியமாக நடத்தினால்
0: வெற்றி
3: கிடைக்கும் வாழ்வு
0: செம்மையாக
3: இருக்கும்.
0: கிடைக்கும்
3: இலக்கை நிர்ணயிக்கதான் இறைவன் மனிதனா படைச்சு.

0: அந்த மனிதனோடு படைப்பு பெறுவதே ஒரு வெற்றி தானே. பிறத்தது தூண் குருடு நீக்கி மாடுடனா பிறப்பது அரிதுன்னு சொல்லி அந்த அரிது அரிதான பிறப்பே வாழ்நாள் ஒரு வெற்றி தானே. இப்படி மனிதனா பிறந்ததுக்கு அப்புறம் மானுட பிறப்பா ஒருத்தர் அவதரித்ததுக்கு அப்புறம் மனிதனாக மாறணும் அப்படிங்கிற ஒரு வெற்றி நிலைக்கு யாரையும் நிர்ணயிக்கிறதுக்குள்ள காலகட்டங்கள் இல்லாத சூழ்நிலை. வெற்றிங்கிறத ஏதோ நம்ம ஒரு செயல்ல பெற்றுட்டோம், ஒரு பணம் பொருள் போக்குவரத்து கட்டமட்ட பாராட்டு இதுதான் புற வாழ்க்கையோட வெற்றின்னு சரியே சராசரி மனிதர்கள் நினைக்கிறோம். ஆனா மானுட பிறப்ப மனித பிறப்பா மாத்தணுங்கிறதே ஒரு தலையால வெற்றி ஆச்சுமா. யார் இன்னைக்கு என்னையும் சேர்ந்து மனிதராக வாழணும்னு நினைக்கக்கூடிய சிந்தனைக்குள்ள யார் வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையே. பெற்றோர்கள் இன்னைக்கு குழந்தைகளை ஈண்டெடுக்கிறதுக்கே வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில இருக்க, சேன அமைப்புல குழந்தைகள் ஈண்டெடுத்த காலங்கள் போயிடுச்சு, செயற்கை கருத்தரிப்பு மூலம் வெற்றி பெறக்கூடிய காலங்கள் மாறிடுச்சு. அப்படியே ஈன்றெடுத்து தன்னோட குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் அவர்களை வந்து மானுட பிறப்புலேருந்து மனித பிறப்பா மாற்றி அமைக்கணும், உயர் பண்புகளை அவர்களுக்கு விதைக்கணுங்கிற அந்த சிந்தனையின் வெற்றி இல்லாம இருக்க, எங்க சுத்தினாலும் பொருளை சேர்க்கணும், புகழ அர்த்தமற்ற புகழை சேர்க்கணும், இடங்களை வாங்கணும், அதில் நம்ம வந்து நிறைய அழியக்கூடிய இருக்கக்கூடிய கட்டடங்களையும் அந்த மாதிரி பெரிய பெரிய பகட்டையும் நம்ம வாழ்க்கைங்கிற நோக்கத்துல போறோமே, வாழ்வியல் வெற்றிங்கிறத யாருமே நினைச்சு பாக்கலையே. அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இப்ப பாக்குறோமே பல சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் பேரிடல் நிகழுதே, அந்த நிகழ்வுக்குள்ள ஒரு நொடியில உலகமே அந்த வரைபடமே
1: மாறிடுது,
0: வரைபடமே மாறிடுது. அப்போ அது ஒரு காலகட்டங்களா அவங்க ஒரு ஆண்டு ஒரு 200 ஆண்டு 300 ஆண்டு அந்த கணக்குல வாழ்ந்த வெற்றி எல்லாம் ஒரு நொடிக்குள்ள மாறிடுச்சு. அதுதான் வாழ்வியல் வெற்றி நம்ம நினைக்கிறோமே, அது அதே பெரிய தோல்வி தானே நமக்கு. ஆனா மனிதனோட வெற்றிங்கிறத நிலை இல்லையே, நிலை யார் பாக்குற? மகாத்மா காந்தியையும் சான்றோர்களையும் நம்ம இன்னைக்கு தொட்டு தொட்டு வந்த இலக்கியவாதிகளையும் நம்ம பேசுறோம்னா அவங்க வாழ்ந்த வாழ்வியோட வெற்றி வேற இல்ல. அந்த பயணத்துல நம்ம இப்ப யாரும் போறதுக்கு வழி இல்லாம இல்ல இருக்கு. பாஞ்சுகள் வள்ளுவன் அந்த எழுதின குரல்ல பாத்தீங்கன்னாக்க, உலகோட ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாதார் அறிவில்லாதார்னு போடுறாரு. அப்படி போடும்போது அவர் சொன்ன சான்றோர்கள் யாரு? எல்லாரும் நீங்க போனோம், நாம் போனோம், நாம் பக்கம் நீங்க போனோங்கிறது இல்லையே. வாழ்வியல்ல வென்றெடுத்தவங்க, அறம் சார்ந்து வாழ்ந்தவங்க, பிறருக்கு துரோகம் செய்யாதவங்க, பிள்ளைகளை பேணி பார்த்தவங்க, இது மாதிரி உள்ள சான்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில கல்வி கற்றவன் பின்னாடி அவன் பின்னாடி போகணும். அது மாதிரி இப்ப யாரும் போறது இல்லையே. யாரோ ஒருத்தரும் கூப்பிட்டாலும் எங்கேயோ போறோம், அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில மாத்திரம் அவன் அந்த பக்கம் போனவனே திடீர்னு அவனுக்கு பணங்காசு வந்துருது, அப்புறம் பகட்டாக வாழ்றான், மறுபடியும் சிறைச்சாலைக்கு போறான், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெரியவன் ஆயிடுறான். இதெல்லாம் வெற்றி வெற்றி நம்ம எந்த வெற்றிங்கிறதுக்கு இலக்கே நமக்கு என்னன்னு தெரியலையம்மா. சூழல் அப்படி இருக்க நீங்க என்ன ஆழ்ந்து சிந்திக்க வைக்கிறீங்க, வேற ஒண்ணும்
1: இல்ல சிந்தனைக்கு வார்த்தைய
0: எதுல நம்ம பொருத்தி பாக்குறது? வயதுல முதிவு அடைஞ்சிடும். அனுபவத்திலும் முதிர்ந்தவங்க பார்த்தா சில பேர் தான் இருக்காங்க, அவங்களோட வழித்தோன்ற நம்ம கேட்டு வாழ்றதுக்கு முடியாத சூழ்நிலையா இருக்கு. அதுதான் வள்ளுவன் சொல்ற ஒவ்வொரு குரலையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இன்னும் அம்மா வெற்றிங்கிறது எனக்கு என்ன கேட்டா என்னோட வாழ்வில் சரி புற வாழ்க்கையிலும் யாருக்கு இல்லம்மா. 1330 குரலுக்கு உரை எழுதுனு சொல்லி பெயர் பெயர் பெற்றுக்கிறாங்க. அந்த உரை எழுதின பெயர் பெற்ற அளவுக்கு குரலை உள் வாங்கி இருக்கிறவங்களுக்கு அந்த குரலின் பொருள்படி வாழ தெரியலையே, அதை எப்படி வெற்றின்னு எடுத்துக்க முடியும்? 1330 குரலுக்குள்ள மனநையா சொல்லிட்டு போயிடலாம், அது வெற்றி கிடையாது. பொருள்படி வாழ்ந்தாதான் வெற்றி. 1330 குரல் சொல்லுவது வெற்றி அல்ல, குரலுக்கு உரை எழுதுவது வெற்றி அல்ல,
1: பொருள் பொருந்த வாழணும் அப்படின்னு சொல்றதுதான் உங்களுடைய
0: புரிந்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை
1: அது வெற்றி. வெற்றி
0: அது வெற்றி. காந்தி சொல்லுவார் எல்லாத்துக்கும் ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணு, அந்த இலக்கை நிர்ணயம் பண்ணும் போது அந்த இலக்குக்கு ரெண்டு பேரும் துணைக்கு கூட்டிட்டு போங்கிறாரு. அந்த துணையாளர் யாருன்னா அறமும் ஒழுக்கமும். அறம்ங்கிற வாழ்வியல் நிலையே நம்ம இன்னும் புரியாத சூழ்நிலை இருக்கும் போது வெற்றிங்கிற நிலைக்குள்ள நம்ம எண்ணி பார்க்கவே முடியாது. மற்ற சொற்கள் எல்லாம் ஏதோ நம்ம வானிலையில சொல்றோம்.

0: போற நிலைக்குள்ள வருது. புறநானூறு சொல்றது பாருங்க, உடுப்பவை என்று உண்மை உடுப்பவை இரண்டு உண்பது ஆளின்னு சொல்லி மனிதனோட வாழ்க்கைக்கு தேவையை குறிப்பிடுறாங்க. அதுதான் தேவைங்கிற சிந்தனை வாழ்ந்தான வெற்றி. பல கோடி மக்களுக்கு உண்டான சொத்தை நான் ஒரே அளவு வச்சு வாழ்ந்துட்டேன்னா அது வெற்றி கிடையாதுல்ல. அதனால நிறைய அற்புதமான தலைப்பு, ஆழ்ந்து வாழ்வியலோட அறநெறிகளை சிந்திக்கக்கூடிய நிலையில நம்ம வெற்றியை சிந்திச்சு பார்க்கணும். அதனால எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து நிறைய பணம் பொருள் படைச்சவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்காங்கிறது வெற்றி கிடையாது. ஒண்ணுமே இல்லாம காலையில ஒருவேளை சோறு இல்லாம மத்தியானத்துக்கும் வருண வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அப்படி அந்த மரத்தடையில தூங்கி எந்திரிச்சு பார்த்தா பொக்கவாயில சிரிக்கிறான் பாருங்க, அவன் தான் வெற்றி. அந்த வெற்றி இன்னைக்கு கிடைக்காம தடுமாறோம் நம்ம. அதனால காலையில எந்திரிச்சோம்னா குளிர் இரவுல போய் நல்லா குளிர் சாதன பெட்டியில தூங்கணும், காலையில எந்திரிச்சோடனே குழக்கலன்னு காப்பி குடிச்சோங்கிறது வெற்றி இல்லையே. வெங்காயத்தை போட்டு பழைய சேர்த்த சாப்பிட்டுட்டு அப்படி உட்கார்ந்து அப்படியே திமிர்ந்தோம்னா அதோட வெற்றி வேற எங்க கிடைக்கும்.
1: பல படிகள்ல ஏறி சனுக்கள்லாம் வந்து தோல்வி
0: வெற்றி படிகள்
1: அடைஞ்சு வர்றதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதான் வெற்றி
0: படிங்க. ஆமா, வெற்றி படிங்கிறது ஒவ்வொரு படியும் அறம் ஒழுக்கம் அறம் ஒழுக்கம் அறம் ஒழுக்கம்ங்கிற நிலையில போனாதான் அப்படியே போகும்போது மேல ஒரு தளமா மாறுது பாருங்க.
1: ஆமா,
0: அந்த தளம் தான் வாழ்வியல் வெற்றி. அதை சார்ந்து நம்ம பேசக்கூடிய வெற்றி, ஓட்டப்பந்தயத்துல வெற்றி, பணம் சேர்த்ததுல வெற்றி, எட்டு பிள்ளைகள் பெற்ற வெற்றி, எட்டு பிள்ளைகளுமே வந்து ஏகப்பட்ட லட்சம் சம்பாதிக்காத வெற்றி, லக்ஸுரி கார் போறது வெற்றி, இதெல்லாம் வெற்றிக்கு வழி அல்ல. சொல்றாரு, பொருள் அல்லாவற்றை பொருள் என்றும் உணரும் மரலானா மானா பிறப்புன்னு மெய் உணர்ந்த அதிகாரில ஒரே தலையில ஒரு அடி போறாரு முதலாளி. வாழ்வியலுக்கு உண்டான பொருளை நீ புரிஞ்சு வாழலன்னா வெற்றிய வெற்றியே கிடையாது. வாழ்க்கைக்கு அற்ற பொருளை புரிஞ்சு வாழ்றோம் நம்ம, அதுல எந்த வெற்றி நம்ம நிலைக்கு நிலையில்லாத வெற்றி எதுவுமே வெற்றி கிடையாது. நிலைக்கிற வெற்றி அடிமனிதனோட அறமும் ஒழுக்கமும்
1: தான்.
0: அந்த அறமும் ஒழுக்கமும் தனி மனிதன் எவன் பிறகுறானோ அதன் தன் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறானோ அந்த இடத்துதான் வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்படுது. அதுதான் முழுமையான வெற்றி. வெற்றிக்கு படிக்கட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா வாழ்வியல் அறநெறியில அறம் ஒழுக்கம் அறம் ஒழுக்கம் அறம் ஒழுக்கம் இந்த ஒரே படியை வந்து நம்ம ஏறி ஏறி போனோம்னா அங்க வாழ்வியல் வெற்றின்னு ஒரு பெரிய தளம் இருக்கும். அதான் உயர்ந்த மாடி, அதுதான் வெற்றி வாய்ப்பு.
1: நன்றி நன்றி, அற்புதமான கருத்துக்களை ரொம்ப ஆழமாவே சொல்லியிருக்கீங்க சார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். நன்றி, ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. நீங்களும் அது இது போலவே உங்களுடைய கருத்துக்களையும் மேலான கருத்துக்களையும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வெற்றி படிக்கட்டு எது அப்படின்ற தலைப்பை ஒட்டி பேசணும்னா 2 2 7 5 2 4 0 மற்றொரு எண் 2 2 7 5 2 5 0 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களின் கருத்துக்களை கூறலாம். இதோ நேர், ஹலோ, சொல்லுங்க
2: சார்.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: வெற்றி படிக்கட்டு, வெற்றிக்கு தேவை படிக்கட்டுகள். அவை அவை அதை எப்படி எட்டுவது? அன்பு பண்பு நேசம் அது இருக்கணும். அது ஒரு அன்பு என்பது ஒரு படிக்கட்டு. அப்புறம் வந்து அணைப்பு, அனைவரையும் அரவணைத்து செல்லும் தலைமை பண்பு அது ஒரு படிக்கட்டு. படிப்பு அது ஒரு படிக்கட்டு. பொருளீட்டுதல் அது ஒரு படிக்கட்டு. பொருளீட்டு வந்து 1000 தடைகள் இருக்கும் வாழ்க்கையில். 1000 தடைகள் அப்பா, ஒவ்வொரு தடைகளும்
1: எப்படின்னு சொன்னா
2: நீங்க பொருளீட்டுவதில் அப்படிங்க அன்பு பாசம் அரவணைப்புலதான் உங்களுக்கு அவ்வளவு தடை நம்ம கிட்டே இருக்கிறது. ஆனா இப்போ பொருளீட்டுவது 1000 தடைகள் இருக்கும், எல்லாத்தையும் மீறி அதை இது பண்ணி வருவது. பொருளும் ஈட்ட வேண்டும், அப்பதான் அது ஒரு படிக்கட்டு. அப்புறம் நீதி நேர்மை அறநீரில் வாழ்தல், அதாவது நல்லொழுக்கம் இது ஒரு படிக்கட்டு. அப்புறம் வந்து பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா, அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை அது ஒரு தனியாது. அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை உன் செயலே உனக்கு துணை. அதான் இதுல வர்றது வந்து பண்பும் அறிவும் மற்ற அனைத்து சொல்வதும் உனக்கு பதவி வரும்போது மட்டுமல்ல, மனிதனாக இருக்கும் போதே அது உனக்கு வர வேண்டும். இவை எல்லாமே படிக்கட்டுகள். இது போன்று நம்ம படிக்கட்டுகளை அடிக்க கொண்டே போறோம்னு நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம இருக்குது. இந்த இந்த மாண்புகளை அணுக்க நம்ம கிட்ட வந்துச்சுன்னா நம்ம வெற்றியின் உச்சத்துக்கு போறோம். அப்ப அதுதான் நமக்கு வெற்றி. உண்மையில் கிடைத்த வெற்றி என்னவென்றால் அனைவரையும் அரவணைத்து சென்று நீதிமானாக வெற்றிமானாக மேலே வாழ்வதுதான் வெற்றி. நான் பொருள் மட்டும் ஈட்டி விட்டேன் அப்படின்றது மட்டும் எனக்கு வெற்றி அல்ல, அறிவு வேணும். அதாவது சந்தர்பாபு பாடுவாரு, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி

0: அதை வெற்றி பெற்றோம்னா, வெற்றி எப்படி பெறணும்னா, புத்திசாலித்தனத்தோட எல்லாரையும் அரவணைக்கு சென்று பெறணும். அது அனைவரும் பெற்ற வெற்றி தான், நம்ம பெற்ற வெற்றி. நம்ம குடும்பத்தை அரவணைத்து செல்லுதல், சமுதாயத்தை அரவணைத்து செல்லுதல், நீங்க என்ன ஒரு சமுதாயத்துல வாழறோமோ அதுதான் நமக்கு வெற்றி. இன்னைக்கு இந்தியாவில வாழறேன் நான் அப்படின்னா, இந்தியாவை மற்றவங்க எதிர்நோக்கி பார்த்தா அது எனக்கு ஒரு பெரிய வெற்றி அல்லவா? அது போன்ற வெற்றி தான். நான் மட்டும் வாழ்கிறேன், நான் மட்டும் சாப்பிடுறேன், நான் மட்டும் தான் பண்றேன், அது வெற்றி அல்லவே. ஆகவே வெற்றிக்கு எவ்வளவோ படிக்கட்டுகள் இருக்குது, அத்தனை படிக்கட்டுகளும் பெற்றால் தான் வெற்றி. அனைவரும் நல்ல நல்ல முறையில் சீரிய சிந்தனையோடு வெற்றி பெற வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: இந்த தலைப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி,
1: நன்றி சார், நன்றி. ஆம் நேயர்களே, அழகாக வந்து தங்கள் கருத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு நேயரும் பகிர்ந்து கொண்டிருக்காங்க. நீங்களும் இந்த நேயர் நேரத்தில் வெற்றி படிக்கட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிகழ்ச்சியை தொடங்கலாமா?

0: என்ன நேயர்களே, வெற்றி படிக்கட்டு எது அப்படின்னு சொல்லிட்ட தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். நீங்களும் உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிர அழைக்கலாம். 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில். இப்போ வந்து முதல் வெற்றி படிக்கட்டு எதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தெளிவான இலக்கு, அதாவது வெற்றியின் முதல் படி நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவாக தீர்மானிப்பது ஆகும் இல்லைங்களா. அது வந்து இலக்கு இல்லாத பயணம் வந்து முகவரி இல்லாத கடிதத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்குது இல்லைங்களா. அதனால் நம்ம வந்து எந்த ஒரு இலக்கையும் தெளிவான இலக்காக நம்ம வந்து முதல்ல வந்து எடுத்துக்கணும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து திட்டமிடுதல், கண்டிப்பாக வந்து திட்டமிடுதல் வேணும் இல்லை. இலக்கை அடைவதற்கான சரியான வழியை திட்டமிட்டு கொள்ளணும். அதுக்கப்புறம் வந்து இலக்கை சிறிய சிறிய பகுதிகளாகவும் பிரிச்சுக்கணும். அதை எப்படி செய்ய வேணும் அப்படின்ற கால அட்டவணையெல்லாம் நம்ம உருவாக்கிக்கணுமா. இப்போ வந்து அடுத்து வந்து நேயர் வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீண்டும் நம்ம தொடரலாம். ஹலோ,
1: ஆ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஆ சொல்லுங்க சார்.
1: அதாவது எனக்கு உழைக்க பிடிக்கும், உயர்வாய் வாழ்வில் தழைக்க பிடிக்கும், கேளிக்கையிலும் விளையாட்டு வேடிக்கையிலும் இளவயதில் எதிர்கால வாழ்வினை தொலைத்து விட்டு முடியாமல் போகும் முதுமையில் முடியாமல் போன வாழ்வு எண்ணி மன இறுதியில் மூழ்கி கிடக்க மாட்டேன். குளிர்கால தேவைகளுக்கான கோடைகால எறும்பின் கொள்கை எறும்புகளாய் சுறுசுறுப்பில் உழைக்க பிடிக்கும், உயர்வாய் வாழ்வில் தழைக்க பிடிக்கும். முயன்றால் முயன்றால் நம்மால் முடியாதது எதுவும் இல்லை. முயன்றால் முடியும், எதிலும் முன் யோசனை தெரியும். முடியாதது என்று எதுவும் இல்லை முயற்சியுள்ள மனிதர்களிடம். முயற்சிகளின்றி மூச்சு காற்று கூட உள்ளுக்கு செல்வதில்லை. முயற்சி ஒன்றையே மூலதனமாய் கொண்டு மூக்காலே கூடு கட்டும் காக்கை குறிகளிடம் கட்டுமான ஆட்கள் எவரும் இல்லை. தன் உரிமையினே பணமாய் கொண்டு தன் உயிரையே பணமாய் கொண்டு மூச்சடக்கி முச்சடக்கும் தியாக திறமையாளர்களிடம் மூச்சடங்கி போகும் வரை முடியாதது என்பது எதுவுமே கிடையாது. லட்சம் பூக்களை தேடி அலையும் லட்சிய தேனீக்களிடம் கூட்டு முயற்சிகள் எப்பொழுதும் கொட்டி கிடக்கின்றன. எல் முனையிலும் சிறிதளவு ஒரு ஆலமர விதை. பறவைகளின் எச்சமாய் எங்கே பறவை விழுந்தாலும் கூட அவை மண்ணில் முட்டி முளைத்தெழுந்து ஆயிரம் ஆயிரம் கிளைகளை பரப்பி ஏன் நீராதனமே இல்லாத இடங்களிலும் கூட இடல் பிரதேசமாய் படர்ந்து நீந்தி படர்கின்றன. இளைஞர்கள் தங்கள் இலக்கினை நோக்கி அம்புக்குறிகளாய் பாய வேண்டும். ஆதரவு கதிர்களாய் அங்கெங்கினாதபடி பரவ வேண்டும். உயிர் தரும் மழை துளிகளாய் உலகெங்கும் உதிர வேண்டும். மனம் தரும் மல்லிகையாய் மனம் விரிய வேண்டும். அனுபவம் எனும் விடுக்குகளில் தங்களின் ஆற்றல் எனும் விதை விழுந்து திறமைகளின் சாதனைகள் எல்லாம் திக்கெட்டும் பெற வேண்டும் மேடம்.
0: ஆமாங்க சார், கண்டிப்பா சார், ரொம்ப சூப்பரான கருத்துக்களை சொன்னீங்க, அருமையா இருந்துச்சு சார் உங்களுடைய கருத்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி சார். அதாவது அவங்க சொன்ன மாதிரியே கடின உழைப்பு மற்றும் முயற்சி, அதாவது திட்டமிட்டதை செயலாக மாற்றுவது வந்து உழைப்பு மட்டும்தான் இல்லைங்களா. அதேமாதிரி சோர்வடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்வது வெற்றியை உங்களை நோக்கி இழுத்து வந்து நம்மக்கிட்ட வெற்றியை வந்து நம்ம கைக்குள்ளே கொடுக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த கடின உழைப்பு மற்றும் முயற்சி.

முயற்சி அதையும் பார்க்குறோம். அப்புறம் நேர்மறை எண்ணங்கள், நம்ம வந்து எல்லாமே முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். வழியில் வரும் தடைகளை கண்டு அஞ்சாமல் நேர்மறையான சிந்தனையோடு முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் வந்து வெற்றி படிக்கட்டினுடைய ஒவ்வொரு படிக்கட்டுகள் இதெல்லாம் இல்லைங்களா. அது மாதிரி கால மேலாண்மை, நேரத்தை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். நம்ம கடந்து போன நேரம் எப்பொழுதுமே திரும்ப நமக்கு கிடைக்காது இல்லைங்களா. அதை வந்து நினச்சி நம்ம வருந்தாமல் முக்கிய வேலைகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும் அப்படின்றதும் ஒரு கருத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் தோல்விகளிலிருந்து நம்ம கற்றல், எவ்வளோ கற்றுக்கொள்கிறோம் அப்படின்றதும் இருக்குது. தோல்வி என்பது வெற்றியின் முற்றுப்புள்ளி அல்ல, அது வந்து ஒரு புதிய தொடக்கம். தவறுகளை திருத்தி கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவர்களே அடுத்தபடியை எட்ட முடியும் அப்படின்றதும் பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோன்னா சோர்வடைஞ்சோ இல்லை துவண்டு போயோ உட்காரக்கூடாது. உட்காராமல் நம்ம என்ன பண்ணணும், மேலும் மேலும் என்ன செய்யலாம் அப்படின்றது முட்டி மோதி வெளியில் வரவங்க தான் வெற்றின்ற கனியை வந்து ருசிக்க முடியும் இல்லைங்களா. அதேமாதிரி விடாமுயற்சி, எத்தனை முறை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பதே உண்மையான வெற்றி அதுதான் இல்லைங்களா. இறுதி வரை முயற்சியை கைவிடாமல் இருப்பவர்களுக்கே வெற்றி படிக்கட்டுகள் வந்து உச்சியில் நமக்கு வந்து சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த வெற்றி படிக்கட்டினுடைய உச்சியை அடைய முடியும் அப்படின்றது தான் இதனுடைய கருத்து. அதனால் நம்ம வந்து எதுலேயுமே வந்து சோர்வடையாமல் விடாமுயற்சியோடு நம்ம வந்து எந்த ஒரு நமக்கு தேவையாக இருந்தாலும் அது கொஞ்ச நாள் மட்டும் செய்துட்டு விட்டுடக்கூடாது இல்லைங்களா. கடைசி வரைக்கும் அது முடிகிற வரைக்கும் நமக்கு வந்து அது வந்து வரணும் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக அடையணும் இல்லைங்களா. சரி நேயர்களே, இப்பொழுது நிகழ்ச்சியில் வரும் நேயர், ஹலோ, நீங்களும் வந்து உங்களின் கருத்துக்களை வந்து வெற்றி படிக்கட்டு எது அப்படின்ற கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து நம்ம இணையலாம்.

நேயர்களே, நேயர்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12 மணிக்கு துலாக்கோல் நேயர் கருத்து மலர்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, 12:15 இசைப்பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை திருப்பனந்தாள் எஸ் முத்துக்கந்தசுவாமி அவர்கள் பாடிய அப்பர் திருக்குறுந்தொகை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி

நேயர்களே, நேயர்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மலர்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, 12:15 இசைப்பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை திருப்பனந்தாள் எஸ் முத்துக்கந்தசுவாமி அவர்கள் பாடிய அப்பர் திருக்குறுந்தொகை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. நேயர்களே, உங்களின் கருத்துக்களை அழகாக இதுவரை வெற்றி படிக்கட்டு எது என்பதற்கான வழிகளெல்லாம் அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க நேயர்கள். இன்னும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல அழைக்கலாம். 2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி ஒரு பாடல் கேட்கலாம்.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: ஆம் நேயர்களே, இதுவரை நேயர் நேரத்தில் வெற்றி படிகட்டு எது அப்படின்ற தலைப்பை ஒட்டி தான் அருமையான தகவல்கள் எல்லாம் நமக்கு வந்து நேயர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. அதாவது தெளிவான இலக்கு இருக்கணும், விடாமுயற்சியும் இருக்கணும், நேர்மறை சிந்தனையாகவும் இருக்கணும், கடின உழைப்பு முயற்சி இதெல்லாமே நமக்கு இருக்கணும். இதெல்லாமே சில சில வெற்றியை படிக்கட்டுகளாக அமைஞ்சு நமக்கு வந்து வெற்றி எனும் இலக்கை வந்து நமக்கு அடையிறதுக்கு நமக்கு நல்ல வழித்துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நேயர் நேரத்தை இத்துடன் நிறைவு பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பாடல் தொடர்ந்து கேட்கலாம்.

0: துலாக்கோல் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
1: வணக்கம் நேயர்களே, துலாக்கோல் நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு துலாக்கோல்ல முதல் கடிதம் யாரோடது, எங்கிருந்து எழுதியிருக்காங்க பூங்குழி?
0: சென்ற மாதம் 25ஆம் தேதி பகல் 11 மணிக்கு நூலாசிரியர் ராமதாஸ் காந்தி அவர்களுடன் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள் சிலப்பதிகார நூல் பற்றி நிகழ்த்திய உரையாடல் சுருக்கமாகவும் சுவையாகவும் இருந்தது. இயல் இசை நாடகம் மூன்றும் கொண்ட முத்தமிழ் சங்ககாலம் மீது அதற்குரிய சான்றுகளோடு உரையாடல் தொடர்ந்தது. கண்ணகியை கோவலன் சந்திக்கும் அழகுக்கு ஏற்றபடி பொன்னால் அது போல இனி வருமா என்ற படப்பாடல் உரையிடையே சரியான நேரத்தில் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தந்தது. தொடர்ந்து இது போன்ற உரையாடலை ஒலிபரப்ப வேண்டுமென எதிர்பார்க்கிறோம். மிக்க நன்றி என்று எழுதியிருக்கும் நேயர் கொடிப்பாலம் ஜனார்த்தனன்.
2: சென்ற மாதம் 30ஆம் தேதி அன்று காலை 6:55 ஒலிபரப்பான சூழல் அறிவோம் நிகழ்ச்சி பற்றி ஒரு கடிதம். புனித தோப்புகள் பற்றி முனைவர் எஸ் காயத்ரி அவர்களின் சூழல் சிந்தனைகள் கேட்டேன். புனித தோப்புகளில் அங்கு வசிக்கும் காவல் தெய்வங்கள் இருப்பதால் அங்குள்ள மரங்கள் வெட்டப்படாமல் சிறு சிறு தோப்புகள் ஆங்காங்கே காணப்படுகிறது. புனித தோப்புகளை பராமரித்து அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். நன்றி என்று கடிதத்திலே எழுதியிருக்கிறார் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் அவர்கள்.
0: அடுத்த கடிதமாக, சென்ற மாதம் 28ஆம் தேதி பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் பகுதியில் சிலப்பதிகாரம் குறித்து மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களுடன் நிகழ்த்திய உரையாடல் மிக மிக அருமை. இதில் சிறப்பு என்னவென்றால், சிலப்பதிகாரம் குறித்து நூலாசிரியர் ராமதாஸ் காந்தி கூறியது பாதி என்றால், மீதி பாதியை செந்தில்குமார் அவர்கள் கூறியது ஒரு மணி நேரம் முழுக்க சிலப்பதிகாரமே நெஞ்சில் நிறைந்து விட்டது, மிகவும் சிறப்பாக இருந்தது என்று எழுதியிருக்கும் நேயர்கள் விழுப்புரம் ஆர் ராமலிங்கம், ராஜகுமாரி, சுதாகர், சுதா, தியானேஷ், கார்த்தி. இதே நேயர் சென்ற மாதம் 30ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பான காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் ஒலிபரப்பானது முக்கணிகளில் மாம்பழத்தை சுவைத்த நேயர்கள் பலாப்பழத்தையும் சுவைக்க தந்தது போல இருந்தது. புதுவை வானொலியில் இதுபோன்ற புதுமைகளை தர வல்லது என கூறி மகிழ்கின்றோம். மணிமேகலை கதை பலருக்கு தெரியாது. இந்நாடகம் இக்குறையை போக்கிவிட்டது. மணிமேகலை, உதயகுமரன், அமுதசுரபி, காயசண்டிகை வரலாறு சுருக்கமாக இருந்தது. நடிகர்கள் எங்களை காப்பிய காலத்திற்கே அழைத்து சென்று விட்டார்கள். வசனங்கள் கச்சிதமாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. நாடக ஆசிரியர் தெள்ளாருணா பானு அவர்களுக்கும் எங்களின் பாராட்டுக்கள். எல்லாவற்றையும் விட நாடக அமைப்பின் பின்னணி இசை, இதற்குரிய ஓசைகள் யாவும் மிக அற்புதமாக திரைப்பட ஒளிச்சித்திரம் போலவே இருந்தது. அமைத்து தந்த மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களுக்கும் சீனிவாச முருகன் அவர்களுக்கும், அமைப்பில் உதவிய சிவரஞ்சனி அவர்களுக்கும் எங்களின் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று எழுதியிருக்கார் இந்த நேயர்.
2: சென்ற மாதம் 30ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் பற்றி ஒரு கடிதம். மாலை 4 மணி முதல் 5 மணி வரை இந்த நாடகத்தை கேட்க முடிந்தது. மணிமேகலையின் துறவு வாழ்க்கை, அமுதசுரபியின் வரலாறு ஆகியவற்றை சுருக்கமாக தெரிந்து கொள்ள முடிந்தது. நாடக நடிகர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் கதைப்போக்கு தெளிவாக இருந்தமையால் நாடகத்தை நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. சோழ மன்னன் வரும் காட்சியில் இடம்பெற்ற வசனங்கள் அக்காலத்தில் மன்னர்கள் பந்த பாசத்திற்கு அப்பாற்பட்டு நீதி தவறாமல் வாழ்ந்தார்கள் என்பதை உணர வைத்தது. ஆசை, கோபம், கள் உண்ணல் நீக்கி ஒவ்வொரு மனிதனும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் அமைதியாகவும் மனித நேயத்தோடும் வாழ வேண்டும் என்பதை புத்த பெருமானின் போதனையை இந்த நாடகம் சிறப்பாக உணர்த்தியது. நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நாடக ஆசிரியருக்கும் என் அன்பான பாராட்டுக்கள் என்று இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க திண்டிவனம் நல்லியக்கோடன் நகர் பி. மோகன் அவர்கள்.

0: கடிதமும் இந்த நாடகத்தை பற்றினது தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ற மாதம் 30ஆம் தேதி ஞாயிறு மாலை 4 மணிக்கு தங்கள் நிலையம் தயாரித்து வழங்கிய காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் கேட்டோம். பின்னணி இசையுடன் நாடகம் நன்கு தயாரிக்கப்பட்டிருந்தது. மணிமேகலையில் கிளை கதைகள் பல உள்ளன. நாடக ஆசிரியர் சுருக்கமாக வசனங்களை அமைத்திருந்தார். நடிகர்கள் அனைவருமே பாத்திரமாக மாறி சிறப்புடன் நடித்திருந்தனர். மணிமேகலையின் நடிப்பும் தத்ரூபமாகவும் எங்களை கவரும் விதமாகவும் இருந்தது. இது போன்ற காப்பிய நாடகங்களை அடிக்கடி ஒளிபரப்பினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அடிக்கடி ஒளிபரப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். புத்தரின் போதனைகள் நாட்டில் பரவ வேண்டும், அமைதியும் சாந்தியும் எங்கும் நிரம்ப வேண்டும் என்ற குறிக்கோளே நம் இந்திய நாட்டின் குறிக்கோள் அல்லவா? நன்றி என்று எழுதியிருக்கார் திண்டிவனம் நல்லியகோடன் நகர் ஜனார்த்தனன்.
1: இதே நாடகத்தை பற்றி காரைக்காலில் இருந்து டி செல்வராஜ் என்கிற நேயர் மதிப்பிற்குரியீர், வணக்கம். காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் கேட்டேன், மிக சிறப்பு. எழுத்தாக்கம் நடிப்பு அனைத்தும் அருமை. புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கு பாராட்டுக்கள் என்று அழகாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க.
0: இந்த நாடகத்தை பத்தின கடிதம் தான் அடுத்ததும் வந்திருக்கு. புதுச்சேரி குயவர்பாளையம் சுமதி ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காங்க, 30ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான மணிமேகலை நாடகம் அருமை. மணிமேகலை பெருங்காப்பியத்தை 1 மணி நேரத்திற்குள் இவ்வளவு தகவல்களோடு இவ்வளவு சுவையாக யாராலும் சொல்ல முடியாது. புதுச்சேரி வானொலி மற்றும் தெல்லாருணா பானு ஆகியோருக்கு சபாஷ். மணிமேகலை, உதயணன், மாதவி, அரசர் மற்றவர்களும் அருமையாக நடித்தார்கள். எடிட்டிங் பளிச்சென்று இருந்தது. பின்னணி இசை அருமை. பெரிய கருத்தை சுருங்க சொல்வதால் தான் குரலுக்கு சிறப்பு. அதே சிறப்பு நமது மணிமேகலை நாடகத்திற்கும் உண்டு. நன்றி என்று எழுதியிருக்கார் இந்த நேயர். இதே நாடகத்தில பத்தின கடிதம் தான் அடுத்ததும் வந்திருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி இவங்க தான் எழுதியிருக்காங்க. 30ஆம் தேதி அன்று புதுச்சேரி வானொலி வழங்கிய காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் மிக அருமை. நாங்கள் குடும்பத்துடன் கேட்டு ரசித்தோம். நாடகத்தை ஒரு திரைப்படம் நேரில் பார்த்த உணர்வு ஏற்பட்டது. குறிப்பாக மணிமேகலையாக நடித்த நடிகரின் நடிப்பு மிகவும் எங்களை வியப்பில் ஆழ்த்தியது. இந்நாடகத்தை எழுதிய தெல்லாருணா பானு அவர்களுக்கு புதுச்சேரி வானொலிக்கும் எங்கள் நன்றி கலந்த பாராட்டுகள் என்று எழுதியிருக்காங்க இந்த நேயர்.
1: இந்த நாடகத்தை பற்றி நிறைய கடிதங்கள்லாம் வந்திருக்கு. தெல்லாரில் இருந்து எஸ் அருணாச்சலம், ஏ கலைச்செல்வி, ஏ தனலட்சுமி, ஆர் மகாலட்சுமி ஆகியோர் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் கேட்டேன், மிகவும் நன்றாக இருந்தது. கதை நீண்டு கொண்டே போனது, ஆயினும் சுவை குன்றவில்லை. தெய்வத்தின் துணை இருந்ததால் மணிமேகலை நல்லகதியை அடைந்தாள். நாடகத்தை எழுதியவருக்கும் தயாரித்தவர்களுக்கும் நடித்தவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கு பாராட்டுக்கள் என்று அழகாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க.
0: அடுத்த கடிதமும் காப்பிய செல்வி மணிமேகலை நாடகத்தை பத்தினதுதான். புதுச்சேரி ஒட்டம்பாளையம் மாலதி என்ற நேயர் எழுதியிருக்காங்க, சென்ற மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை ஒலிபரப்பாகிய காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் குடும்பத்துடன் கேட்டோம். அற்புதம். நடித்த நடிகர்கள் அனைவரும் சிறப்பாக நடித்திருந்தனர். எழுத்தாக்கம் செய்திருந்த தெல்லாருணா பானு அவர்கள் அருமையாக வசனங்களை அமைத்துள்ளார். அற்புதமான ஒரு காப்பியத்தை வழங்கிய புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று எழுதியிருக்கார் இந்த நேயர். இதே நாடகத்தை பத்தின இன்னொரு கடிதம். காப்பிய செல்வி மணிமேகலை நாடகத்தை 30/8/2026 அன்று குடும்பத்தோடு கேட்டு மகிழ்ந்தோம். திரைப்படம் போல காட்சிகள் இருந்தன. நடித்தவர்களுக்கு எங்களின் பாராட்டுக்கள். மணிமேகலை பௌத்த காப்பியம் ஆயினும் அது இந்திய நாட்டில் உருவான காப்பியம். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 இதில் இடம்பெற்றிருந்தது. அன்புடன் திருவண்ணாமலை மாவட்டம் டி தாங்கல், பழனிசாமி, விஜயலட்சுமி, சரத், சுகுமாரன் என்ற நேயர்கள்.

0: சென்ற மாதம் 31 தேதி காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியை கேட்டேன். மண்ணை வளமாக்கும் அங்கக உரங்கள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்து நிகழ்ச்சி கேட்டேன். அங்கக உரங்கள் மண்ணில் தாங்கள் தன்மையை எப்படி உறுதிப்படுத்துகிறது, நிலத்தில் மண்புழுக்களின் பயன்பாடுகள் பற்றியும் மண்ணில் பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் பற்றியும் விரிவாக அறிய முடிந்தது. நன்றி என்று எழுதியிருக்கும் நேயர் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன். அடுத்த கடிதமாக திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் என்ற நேயர் எழுதியிருக்காரு. இந்த மாதம் 1 காலை 7:02 ஒலிபரப்பான வசந்த வாசல் நிகழ்ச்சி கேட்டேன். இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடல் அவசியம் குறித்து மனநல ஆலோசகர் சாலி கிரேஸ் பீட்டர் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டேன். தம்பதிகள் இல்லற வாழ்க்கையை தொடங்கும் போது நான் நீ என்று இல்லாமல் நாம் என்று ஆரம்பிக்க வேண்டும். 7 விஷயங்களை தம்பதிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உறவை திட்டமிடுதல், பொருளாதாரம், பிள்ளைகள் வளர்ப்பு, இருவருக்கும் இடையில் ஏற்படும் மோதல், எதிர்கால திட்டம், எதிர்பாராத சூழ்நிலையை சமாளிப்பது, பொழுதுபோக்கு, இந்த 7 விஷயங்களை பற்றி திட்டமிடுவது அவசியம் என்பதை விளக்கி சொன்னார். நன்றி என்று இந்த கடிதத்தை நிறைவு செய்திருக்கிறார் இந்த நேயர். முகநூல் வழியாக சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியை வந்து செயலி வழியே செவி மடுக்கிறது ரொம்பவுமே சிறப்பா இருக்கு. 1998 முதல் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு வர்றோம்.
1: மிகவும் நீண்ட நாள் நேயர் போல இருக்கு. யாரு
0: வானொலியை நான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்றே வர்ணிப்பேன்.
1: ஓஹோ,
0: தகவல்கள், பாடல்கள், செய்திகள் வானொலி மூலம் நித்தம் நித்தம் இலவசமாக தருகிறது. வானொலிக்கு நிகர் வானொலியே. வானொலியுடன் பயணிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. வானொலி நீடூழி வாழ்க, நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு.
1: ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காத, யார் அவரு? இவ்வளவு அழகா விமர்சனம் எழுதியிருக்காங்க, யார் இவங்க?
0: மதுரை சண்முக சுந்தரம்.
1: இந்த நேயருக்கும் மற்ற கடிதங்கள் மூலமும் வாட்ஸ்அப் மூலமும் ஃபேஸ்புக் மூலமும் வாழ்த்துக்களையும் விமர்சனங்களையும் தந்த அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளலாம். இப்ப கடிதம் மூலம் விமர்சனம் எழுதணும்னா அந்த முகவரியை சொல்லிடுங்களேன்.
0: நிலைய இயக்குனர், துலாக்கோல் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 6050006.
1: அப்படி இல்லனா நீங்க மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களுடைய விமர்சனங்களையும் பாராட்டுதல்களையும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி
0: aarpandi@gmail.com. கடிதங்கள் மூலம் கருத்துக்களை தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது பி பூங்குழலி,
1: எஸ் ஜெயஸ்ரீ. வணக்கம் நேயர்களே.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.

0: கொலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 12:15.

0: நிமிடம் 15 வினாடி.
1: நேர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் எந்துக்கு நிர்தய, இயற்றியவர் தியாகராஜர் அவர்கள். ராகம் ஹரிகாம்போஜி, தாளம் ஆதி. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் பி மாதவி.
2: வணக்கம்.
3: வணக்கம். வாங்கம்மா. சென்ற வகுப்புல எந்துக்கு நிர்தயாங்கிற கீர்த்தனை சொல்லி தந்துருக்கேன் இல்லையா, அது யாருடைய கீர்த்தனை?
2: தியாகராஜ சுவாமிகள்.
3: என்ன ராகம்?
2: ஹரிகாம்போஜி.
3: என்ன தாளம்?
2: ஆதி தாளம்
3: இல்லையா. இந்த ஹரிகாம்போஜி வந்து ரொம்ப பழமையான ராகம். பண்ணி செயல கூட நிறையா இதை யூஸ் பண்ணுவாங்க. குறிஞ்சி பண்ணுன்னு இதை சொல்லுவாங்க, செம்பாலைன்னு கூட சொல்லுவாங்க. ஹரிகாம்போஜியில் அமைஞ்சிருக்கிற ஸ்வரஸ்தானங்கள் என்ன?
2: ஷட்ஜம், சதுஸ்ருதி, ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தெய்வதம், கைசிகி நிஷாதம்.
3: பல்லவி பாடிட்டு இன்னைக்கு வகுப்புல அனுபல்லவி பார்க்கலாம்.

ஆமா, க ரீ க ம ப த நி சா நி த ப ம க ஆ சி க க

0: இதோட இந்த வகுப்பு முடிச்சுக்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இசை பயிற்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது தியாகராஜர் அவர்கள் இயற்றிய எந்துக்கு நிர்தய என தொடங்கிய பாடல். ராகம் அரிகாம்போஜி, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் பி மாதவி.
2: புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 5. தொலைபேசி எண் 0413-2200-115, மற்றொரு எண் 88-70-07-36-22. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
3: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
4: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
3: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் நீங்கள் முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளீர்கள். நேரம் 12 மணி.

முப்பது நிமிடம் 12 வினாடி. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் திருப்பனந்தால் எஸ் முத்து கந்தசுவாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். மட்டுவார் குழலாலோடு என தொடங்கும் அப்பர் திருக்குறுந்தொகை கேட்கலாம்.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை திருப்பனந்தாள் எஸ் முத்துக்கந்த சுவாமி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் டாக்டர் எஸ் ஏ வெங்கட சுப்பராய நாயக்கர் அவர்கள், மாணவி ஆர் ரோஷினி. 3:30 சங்கீதச்சாரல், டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா மற்றும் எத்தியோப்பியா நாடுகளின் பிரதமர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிப்படை தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி சர்மா வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள தலைவர்களுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இது நடைபெற்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதேபோல் எத்தியோப்பியா பிரதமர் திரு அபே அகமது அலியுடனும் பிரதமர் பேச்சு நடத்தினார். இதற்கிடையே 2 நாள் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15,000-க்கும் மேற்பட்ட காவலர்களும் 200 கம்பெனி துணை ராணுவ படையினரும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உச்சி மாநாடு நடைபெறும் பாரத் மண்டபம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 500-க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இன்று தொடங்கும் இந்த மாநாடு நாளை வரை நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் விநியோக நிறுவனங்கள் கடந்த நிதியாண்டில் 2,701 கோடி ரூபாய் அளவிற்கு லாபம் ஈட்டியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மின் விநியோக சேவைகள் மேம்பட்டுள்ளதாகவும் முகவர்களுக்கு இது பெரிதும் பயனளித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2014 மின் விநியோக நிறுவனங்கள் 67,962 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்ட இயங்கி வந்ததாகவும் தற்போது அந்த நிலை மாறி சாதனை அளவாக இந்த லாபத்தை ஈட்டியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மும்பையில் தொடங்கிய கட்டுமான தொழிலாளர்களின் 2 நாள் தேசிய மாநாட்டிற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொழிலாளர் நலனுக்கான நிதியை மாநில அரசுகள் முழுமையாக செலவிட வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் இன்று 7வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் ஹரியானா முதலிடத்தில் உள்ளது என்றும் இம்மாநிலத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மாதந்தோறும் குறைந்தது 3,000 ரூபாய் ஓய்வூதியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக அளவில் வெளிப்படை தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஒவ்வொரு கட்ட தேர்தல் நடைமுறைகளிலும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு யானேஷ்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்டிமன்ற மரபின் வழியாக தமிழ் மொழியின் செழுமையை எண்ணற்ற இல்லங்களுக்கு கொண்டு சென்றவர் சாலமன் பாப்பையா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டிற்காக அவர் ஆற்றிய பணி என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளன. தெலங்கானாவில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டினை 15% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 7% அதிகரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். கல்வித்துறையில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். ஜார்க்கண்டில் உள்ள 6 அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த சிறப்பு மையங்களில் ரேடியேஷன் சிகிச்சை வசதி ஏற்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தனியார் பங்களிப்புடன் இந்த மையங்களை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அசாமில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சோனிட்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பாரமுல்லா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாத செயல்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 25 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 8000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில் 3000-க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி ஷர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. சுப்ரியா 3 கோல் அடித்தார். மது சிடார் மற்றும் சுக்வீர் கவுர் தலா 1 கோல் அடித்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டைசுகி ஃபுஜிஹராவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் வெற்றி பெற்று உமேஷ் விக்ரம்குமார், சுகந்த் கடம் ஆகியோரும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத், சுகந்த் கடம் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்டிலோவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் தீரஜ் பொம்மதேவரா இதில் பங்கேற்றுள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா மற்றும் எத்தியோப்பியா நாடுகளின் பிரதமர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிப்படை தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி ஷர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 12:50, 18 வினாடி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: சுமார் 10 அடிக்கு முன்னால் அவள் வேறொரு கூட்டத்தை பார்த்தாள். அவர்கள் கூச்சலிட்டு கொண்டும் திட்டிக் கொண்டும் சீட்டி அடித்து கொண்டும் தெருவை விட்டு விலகி சென்று வீட்டு முற்றங்களில் மறைந்து கொண்டிருந்தார்கள்.
3: விலகிப்போ ஏ போட்ட பிசாசு
2: என்று அந்த மீசைக்கார குட்டி சிப்பாய் தாயின் காதிலேயே சத்தமிட்டு அவளை தெருவோரமாக பிடித்து தள்ளினான். தாய் கொடிக்கம்பின் பலத்தின் மீது சாய்ந்தவாறே நடந்து சென்றாள். ஏனெனில் அவளது பலமெல்லாம் காலை விட்டு ஓடிப்போய்விட்டது. மற்றொரு கையால் அவள் சுவர்களையும் வேலிகளையும் பிடித்து கொண்டு கீழே விழுந்து விடாதபடி நடந்தாள். அவளுக்கு முன்னால் நின்ற ஜனங்கள் அவள் மீது சாடி சாய்ந்தார்கள். அவளுக்கு பின்னாலும்

0: தாயின் காதிலேயே சத்தமிட்டு அவளை தெருவோரமாக பிடித்து தள்ளினான். தாய் கொடிக்கம்பின் பலத்தின் மீது சாய்ந்தவாறே நடந்து சென்றாள். ஏனெனில் அவளது பலமெல்லாம் காலை விட்டு ஓடிப்போய்விட்டது. மற்றொரு கையால் அவள் சுவர்களையும் வேலிகளையும் பிடித்து கொண்டு கீழே விழுந்து விடாதபடி நடந்தாள். அவளுக்கு முன்னால் நின்ற ஜனங்கள் அவள் மீது சாடி சாய்ந்தார்கள். அவளுக்கு பின்னாலும் பக்கத்திலும் சிப்பாய்கள் நடந்து வந்தார்கள்.
1: போங்க போங்க, சீக்கிரம் போங்க.
0: அவள் அந்த சிப்பாய்கள் தன்னை கடந்து போக விட்டுவிட்டு நின்றாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். திருக்கோடியில் மைதானத்திற்கு செல்லும் வழியை மறித்து சிப்பாய்கள் நின்று கொண்டிருந்தார்கள். மைதானமோ காலியாயிருந்தது. சாம்பல் நிற உருவங்கள் அந்த ஜனங்களை நோக்கி மெதுமெதுவாக முன்னேறி வரத் தொடங்கின. அவள் திரும்பி போய்விட எண்ணினாள். ஆனால் தன்னையும் அறியாமல் அவள் முன்னாலேயே போக நேர்ந்தது. கடைசியில் அவள் அப்படியே நடந்து நடந்து ஒரு வெறிச்சோடி போன குறுகிய சந்து பக்கமாக வந்து சேர்ந்தாள். அதனுள் நுழைந்தாள். மீண்டும் அவள் நின்றாள். ஆழ்ந்த பெருமூச்செறிந்தவாறே காது கொடுத்து கேட்டாள். எங்கிருந்தோ கூட்டத்தின் இரைச்சல் கேட்டது. அந்த கம்பின் மீது சாய்ந்தவாறே அவள் மீண்டும் நடந்தாள். அவளது உடம்பெல்லாம் வியர்த்து பொழிந்தது. அவளது புருவங்கள் நடுங்கின. உதடுகள் அசைந்தன. கை அசைந்தது. தீப்பொறிகளைப் போல் பளிச்சிடும் சில தொடர்பற்ற வார்த்தைகள் மனத்தில் வர வர வளர்ந்து பெருகி ஒரு பிரம்மாண்டமான ஜோதி பிழம்பாக விரிந்து விம்மி அந்த வார்த்தைகளை வெளியிட்டு சொல்லி கூக்குரலிட தூண்டுவது மாதிரி இருந்தது. அந்த சந்து திடீரென இடப்புறமாக திரும்பியது. அங்கு ஒரு கோடியில் ஜனங்கள் பெருந்திரளாக கூடி நிற்பதை அவள் கண்டாள்.
1: என்னடா தம்பிகளா, துப்பாக்கி சனியன்களை எதிர்நோக்கி செல்வது என்ன, வேடிக்கையா விளையாட்டா
0: என்று பலத்த குரலில் ஒருவன் சொன்னான்.
1: நீ அவர்களை பார்த்தாயா?
0: அந்த சனியன்கள் அவர்களை நேருக்கு நேராக விரட்டியது. எனினும் அவர்கள் அசையாது நின்றார்கள். மலையைப் போல் நின்றார்கள்.
1: தம்பிகள் கொஞ்சம் கூட அசையாமல் அஞ்சாமல் நின்றார்கள். பாவல் விலாசாவை எண்ணிப்பார். அந்த ஹகோலையும் தான். அவன் தன் கைகளை பின்னால் கோத்து கட்டியவாறு அப்போதும் புன்னகை செய்தான். அஞ்சாத பேய்ப் பிறவி அவன். நண்பர்களே
0: என்று அவர்கள் மத்தியில் முன்னடித்து சென்று கொண்டே தாய் கத்தினாள். ஜனங்கள் அவளுக்கு மரியாதையுடன் வழிவிட்டு ஒதுங்கினார்கள். யாரோ சிரித்தார்கள்.
1: யாரடா அவள் கொடி வைத்திருக்கிறாள்? கொடி அவள் கையில் இருக்கிறது, வாயை மூடு
0: என்றது ஒரு கரகரத்த குரல். தாய் தனது கரங்களை அகல விரித்தாள்.
1: கேளுங்கள், ஆண்டவனின் பெயரால் கேளுங்கள். நல்லவர்களான நீங்களெல்லாம், அன்பான நீங்களெல்லாம், என்ன நடந்தது என்பதை பயமின்றி பாருங்கள். நம்முடைய சொந்த பிள்ளைகள், நமது இரத்தத்தின் இரத்தமான குழந்தைகள் நியாயத்தின் பெயரால் இந்த உலகில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். நம் அனைவருக்கும் உரிய நியாயத்திற்காக, உங்கள் அனைவரது நலத்துக்காக, உங்கள் பிறவாத குழந்தைகளின் நலத்துக்காக அவர்கள் இந்த சிலுவையை தாங்கி ஒளி பொருந்திய எதிர்காலத்தை தேடி செல்லுகிறார்கள். அவர்கள் வேண்டுவது வேறொரு வாழ்க்கை, சத்தியமும் தர்மமும் நியாயமும் உள்ள வாழ்க்கை. சகல மக்களுக்காகவும் அவர்கள் நன்மையை நாடுகிறார்கள்.
0: அவளது இருதயம் நெஞ்சுக்குள் புடைத்து நின்றது. தொண்டை சூடேறி வறண்டது. அவளது நெஞ்சாழத்துக்குள்ளே பெரிய பெரிய புதிய புதிய வார்த்தைகள் பிறந்தன. அந்த வார்த்தைகள் பரிபூரண அன்பு நிறைந்த அந்த வார்த்தைகள் அவளது நாக்குக்கு வந்து அவளை மேலும் அதிகமான உணர்ச்சியோடு, மேலும் அதிகமான சுதந்திரத்தோடு பேசுமாறு நிர்பந்தித்தன. எல்லோரும் தான் கூறுவதை மெதுவாக மௌனமாக கேட்டுக்கொண்டிருப்பதை அவளால் காண முடிந்தது. அவளை சுற்றிலும் சகல மக்களும் நெருக்கமாக சூழ்ந்து ஆவலும் சிந்தனையும் நிறைந்தவர்களாக குழுமி நின்றார்கள். அவளிடம் காணப்பட்ட ஆவல் உணர்ச்சியானது அவளது மகனுக்கு பின்னால், அந்திரேக்கு பின்னால், சிப்பாய்களின் கையில் சிக்கிவிட்ட அத்தனை பேர்களுக்கு பின்னால், நிராதரவாக விடப்பட்ட அந்த வாலிபர்களுக்கு பின்னால் சகல மக்களும் ஓடி செல்ல வேண்டும் என்று தூண்டும் உணர்ச்சிதான் என்பதை தாய் கண்டு கொண்டாள். முகத்தை சுழித்து கவன சிந்தையராக நிற்கும் அவர்களது முகங்களை ஒருமுறை பார்த்துவிட்டு அவள் அமைதி நிறைந்த பலத்தோடு மேலும் பேசத் தொடங்கினாள்.
1: நமது பிள்ளைகள் இன்பத்தை தேடி இந்த உலகத்திற்குள் புகுந்து விட்டார்கள். நம் அனைவரது நலனுக்காக, கிறிஸ்து பெருமானின் சத்தியத்திற்காக நம்முடைய முதுகில் அரைந்து, நமது கைகளை கட்டி போட்டு, நம்மை இறுக்கி திணற வைத்து கொடுமையும் பொய்மையும் பேராசையும் கொண்ட பேர்களின் சகல சட்ட திட்டங்களுக்கும் எதிராக அவர்கள் சென்று விட்டார்கள்.

0: அன்பான மக்களே, நம் அனைவருக்காகவும் சர்வ தேசங்களுக்காகவும் உலகின் எந்தெந்த மூலையிலோ இருக்கின்ற சகல தொழிலாளர் மக்களுக்காகவும் தான் நமது இளம் பிள்ளைகள், நமது வாலிபர்கள் எழுச்சி பெற்று செல்கிறார்கள். அவர்களை புறக்கணிக்காதீர்கள், அவர்களை வெறுக்காதீர்கள். உங்கள் குழந்தைகளை தன்னந்தனியாக செல்லுமாறு செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் மீதே அனுதாபம் கொள்ளுங்கள். உண்மைக்கு பிறப்பளித்து அந்த உண்மைக்காக தங்கள் உயிர்களையும் இழக்க தயாராயிருக்கும் உங்கள் குழந்தைகளின் இதயங்களின் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர்களை நம்புங்கள். அவளது குரல் உடைப்பட்டு தடைப்பட்டது. அவள் ஆடி அசைந்தாள். மயங்கி விழும் நிலையில் தடுமாறினாள். யாரோ அவளை தாங்கி பிடித்து கொண்டார்கள். அவள் பேசுவது ஆண்டவனின் உண்மை, கடவுளின் சத்தியம் என்று யாரோ ஒருவன் உணர்ச்சி வேகத்தில் கத்தினான். கடவுளின் சத்தியம், ஜனங்களே, அதை கேளுங்கள். அவள் எப்படி தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொள்கிறாள் என்பதை பாருங்கள் என்று இன்னொருவன் பரிவோடு பேசினான். அவள் தன்னைத்தானே சித்திரவதை செய்யவில்லை என்று மற்றொருவன் பேச ஆரம்பித்தான். ஆனால் முட்டாள்களே, அவள் நம்மைத்தான் சித்திரவதைக்கு ஆளாக்குகிறாள். அதை நீங்கள் இன்னும் அறியவில்லை. உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்கள் என்று ஒரு பெண் நடுநடுங்கும் உரத்த குரலில் கத்தினாள். என் மீத்யா, அவன் ஒரு களங்கமற்ற புனித ஆத்மா. அவன் என்ன தவறை செய்தான்? தான் நேசிக்கும் தோழர்களை தானே அவன் பின்பற்றினான். அவள் சொல்வது ரொம்ப சரி. நாம் ஏன் நமது பிள்ளைகளை நிராதரவாய் நிற்கதியாய் விட வேண்டும்? அவர்கள் ஏதாவது தவறு செய்தார்களா? இந்த வார்த்தைகளை கேட்ட தாய் நடுநடுங்கினாள். அமைதியாக அழுதாள். வீட்டுக்கு போ பிலகையா என்றான் சிசோவ். வீட்டுக்கு போம்மா, நீ மிகவும் களைத்து விட்டாய். அவனது முகம் வெளுத்து தாடி கலைந்து போயிருந்தது. திடீரென அவன் நிமிர்ந்து நின்று சுற்றுமுற்றும் ஒரு கடுமையான பார்வை பார்த்துவிட்டு அழுத்தமாக பேச ஆரம்பித்தான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு சிறகடிக்க ஆசை திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை மனோஜ் சரண், கதை கீதா, திரைக்கதை வசனம் இயக்கம் விஜய் சந்திரன். ஐந்து மணிக்கு இளைய பாரதம், கல்லூரி மாணவர்கள் பங்குபெற்று தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்திய சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் காயத்ரி, உமாதேவி, கனிஷ்கா, அன்னலக்ஷ்மி, ரோஹிஷினி, யாச்சிதா, காயத்ரி, காவியதர்ஷினி, சரவணன், இயல், ஹரிபிரசாத், தினேஷ்குமார் ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி எம்எஸ் நிவேதா ஸ்ரீ அவர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரி செய்து நேரம் 1:12. மகளிர் நேரம், சகோதரிகள் விரும்பிய பாடல்களை கேட்டு மகிழலாம் இந்நிகழ்ச்சியில். 0413-2275-2440 மற்றொரு எண் 2275-2550 என்ற தொலைபேசி வழி மூலம் உங்களின் விருப்ப பாடல்களை சகோதரிகள் கேட்டு மகிழலாம். இதோ உங்களுக்கான அற்புதமான மகளிர் நேரத்தில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கண்டிப்பாக கேட்டு மகிழுங்க. வாங்க, வந்து உங்களுடைய பாடல்களை கேட்டு மகிழலாம்.

சகோதரிகளே, இது உங்களுக்கான அற்புதமான ஒரு நீங்கள் விரும்பி கேட்டு மகிழும் பாடல்களை கேட்கலாம். அதற்கான அற்புதமான நேரம் இது, ஒரு மணி நேரம். நிகழ்ச்சியில் உங்களின் பங்களிப்பு எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413-2272-4040 மற்றொரு எண் 2275-2505 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை இடம்பெற செய்யலாம் இந்நிகழ்ச்சியில்.

ஹலோ, மகளிர் நேரத்தில் உங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ 0413-2275-2404 என்ற தொலைபேசி எண்ணிலும், மற்றொரு எண் 2275-2505 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு மகிழும் நேரம் இது. சகோதரிகள் கட்டாயமாக வந்து பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நிகழ்ச்சியில் இணையும் முதல் சகோதரி, ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ
0: பேசுங்கம்மா, கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. ஹலோ
1: ஹலோ
0: ஆ பேசுங்கம்மா, என்ன பாடல் வேணும், எங்க இருந்து பேசுறீங்க சொல்லிட்டு பேசுங்க.
1: வளர்மணி பேசுறேங்க.
0: ஆ சொல்லுங்கம்மா,
1: நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: ஆ நல்லா இருக்கிறோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா. பொன்னுமணி படத்துல இருந்து ஆத்திமேட்ல பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா வருதுமா, கேட்டு மகிழுங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல் இதோ வருது, கேட்கலாம். நன்றிமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி.

0: நிகழ்ச்சியில் இணையும் சகோதரி, ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம், நலமா இருக்கேன். எனக்கு அந்த ஏழு நாட்கள் அந்த படத்துல கவிதை அரங்கேறும் நேரம் இந்த பாடலை அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும் ஒளிபரப்புங்கள், உங்களுக்காகவும்.
0: சூப்பர்மா, சூப்பர், அற்புதமா. எல்லாருக்காகவும் கேட்டுட்டீங்க, கண்டிப்பா வருதுமா? கேட்டு மகிழலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: கண்டிப்பாமா.
1: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி.

0: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். மகளிர் நேரத்தில் இணைந்துள்ள நேயர்களுக்கு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு மகிழ 0413-2275240 மற்றொரு எண் 2275250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் சகோதரி, ஹலோ.
1: ஹலோ
0: ஹலோ,
1: வணக்கம் மேடம். நான் திருப்பூர்ல சத்யப்பியா பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: சூரிய வம்சம் மூவில இருந்து நட்சத்திர ஜன்னலில் சாங் வேணும்.
0: கண்டிப்பா கேட்கலாம்.
1: நிகழ்ச்சியை கேட்கிற எல்லாருக்காகவும் இந்த பாட்டு நாங்க டெடிகேட் பண்ணுவோம்.
0: சூப்பர்மா, சூப்பர், நல்லது. எல்லாரும் கேட்டு மகிழலாமா?
1: மகிழலாம். நன்றி
0: நன்றிமா.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
0: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மாமா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மகளிருக்கான நிகழ்ச்சி இது. நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு மகிழ அழைக்கலாம். 2275240 மற்றொரு எண் 2275250. வெளியூர் நேயராக இருந்தால் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து தொடர்பு கொண்டு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு மகிழலாம். இது மகளிருக்கான நேரம்.

உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக தினமும் பிற்பகல் 12:50 நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வர

இதிலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 க்கு.

0: புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி
1: சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

மகளிர் நேரத்தில் தொலைபேசி வழி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்று கலித்தீர்த்தாள்குப்பம் வளர்மதி, திருவாரூர் மாலாதேவி, திருக்கனூர் சத்யபிரியா இவர்களுக்காக பாடல் ஒலித்தது. நேயர்களே, சகோதரிகளே, உங்களுக்கான நிகழ்ச்சி இது. அதிகப்படியான நேயர்கள் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இத்துடன் இன்றைய தொலைபேசி வழி மகளிர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

பேசும் தெய்வம் படத்திற்காக ஒலித்த குரல்கள் சரளா, சோழமங்கலம் ராஜலட்சுமி, எல்லா ஈஸ்வரி. இனி கேட்கலாம் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்காக நினைத்ததை முடிப்பவன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் சாரதா படத்திற்காக சூலமங்கலம் ஜெயலட்சுமி, சூலமங்கலம் ராஜலட்சுமி, எல்ஆர் ஈஸ்வரி, எல்ஆர் அஞ்சலி குரலில் இதோ பாடல் கேட்கலாம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் பாசமலர் படத்திற்காக எல்.ஆர். ஈஸ்வரி குழுவினரோடு பாடியது இந்த பாடல்.

0: நேயர்கள் நினைவிற்கு, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 2:40.
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் முனைவர் எஸ் ஏ வெங்கட சுப்பராய நாயகர் அவர்கள், மாணவி ஆர் ரோஷினி.
2: Bonsoir, mademoiselle.
3: Bonjour, monsieur.
2: Ce soir, dans cette leçon, nous allons voir l'expression de la cause. On peut exprimer les rapports de cause dans les propositions subordonnées conjonctives, introduites par les conjonctions, comme parce que, comme, puisque, étant donné que, etc. Voilà un exemple, lisez-le.
3: Je ne suis pas venu parce que j'étais occupé.
2: Je ne suis pas venu parce que j'étais occupé. Répétez s'il vous plaît.
3: Je ne suis pas venu parce que j'étais occupé.
2: எனக்கு வேலை இருந்ததால் நான் வரவில்லை என்ற இந்த வாக்கியத்தில் நான் வராததற்கு காரணம் எனக்கு வேலை அதிகமாக இருந்தது, நான் ஓய்வாக இல்லை என்று சொல்லப்பட்டது. இது போன்ற காரணம் கூறும் வாக்கியங்களையும் அதன் பயன்களையும் தான் இப்பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம். அடுத்த வாக்கியத்தை வாசியுங்கள்.
3: Pourquoi arrivez-vous en retard? Parce que mon réveil n'a pas sonné.
2: Pourquoi arrivez-vous en retard? என்ற கேள்விக்கு parce que mon réveil n'a pas sonné என்று பதில் வருகிறது. திரும்பவும் படியுங்கள்.
3: Pourquoi arrivez-vous en retard? Parce que mon réveil n'a pas sonné.
2: N'a pas sonné. Parce que mon réveil n'a pas sonné.
3: Pourquoi arrivez-vous en retard? Parce que mon réveil n'a pas sonné.
2: ஏன் தாமதமாக வந்தீர்கள் அல்லது நீங்கள் வர ஏன் இவ்வளவு தாமதமானது என்ற கேள்விக்கு ஏனெனில் என் கடிகாரம் ஓசை எழுப்பவில்லை என்று காரணம் சொல்லப்படுகிறது. பேச்சு மொழியில் என்றால் எனக்கு இந்த அலாரம் மணி அடிக்கலை. Is there another expression de cause?
3: Je ne te réponds pas parce que pour l'instant je suis incapable de le trouver une solution à ton problème.
2: Je ne te réponds pas parce que pour l'instant je suis incapable de trouver une solution à ton problème. தற்சமயம் உன் பிரச்சனைக்கான தீர்வு ஒன்றை என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதால் உனக்கு நான் பதிலளிக்கவில்லை என்று இவ்வாக்கியத்தில் உடனடியாக ஒரு தீர்வை சொல்ல முடியாத காரணத்தை பதிலளிக்க முடியாததற்கான தாமதம் ஏற்படுத்துவதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது.
3: Fermez la fenêtre parce qu'il y a du courant d'air.
2: Fermez la fenêtre parce qu'il y a du courant d'air. காற்று அதிகமாக வீசுவதால் ஜன்னலை மூடிவிடுங்கள் என்ற இந்த வாக்கியத்தில் காற்றை காரணமாக சொல்லப்படுகிறது. இனி அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம்.
3: Mais enfin, pourquoi tu ne veux pas que je sorte? Parce que...
2: Mais enfin, pourquoi tu ne veux pas que je sorte? என்று கேள்விக்கு பதில் parce que என்று இருக்கிறார். சரி,

0: ஏன் நான் வெளியே செல்வது உனக்கு பிடிக்கவில்லை என்று கேள்வி கேட்கும்போது, ஏனென்றால் அது அப்படித்தான், அதாவது அதற்கான காரணத்தை நான் விலக்கிக் கொண்டிருக்க விரும்பவில்லை என்று சொல்லத்தான் இப்படி பாஸ்கு என்று சுருக்கமாக சொல்வார்கள். பாஸ்கு டு சர்வ் ஃபார் மார்டிலு ரெஃபி கேட்டகோரிக் டு டோனே வின் எக்ஸ்பிளிகேஷன் இஸ்இல் எக்ஸ்பிரஷன் டு கோசம் சுவிவோம்
1: ஜே லூய் பார்டோன் en raison de son état de santé.
0: Je lui pardonne en raison de son état de santé. அவனுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு நான் அவனை மன்னித்து விடுகிறேன், அல்லது அவன் உடல்நிலை காரணமாக இப்போதைக்கு நான் அவனை மன்னிக்கிறேன். அதாவது இப்போது நான் அவனை மன்னிக்க காரணம் அவன் உடல்நிலை தான். ஓம் இல்லே மலாதம் ஜெல்லி பார்த்தோம்.
1: La circulation est difficile aujourd'hui parce qu'il a plu.
0: Parce qu'il a plu, என்று சேர்த்து வாசிக்க வேண்டும். La circulation est difficile aujourd'hui parce qu'il a plu.
1: Répétez. La circulation est difficile aujourd'hui parce qu'il a plu.
0: Parce qu'il a plu.
1: Parce qu'il a plu.
0: இன்று போக்குவரத்து இவ்வளவு நெரிசலாக இருப்பதற்கு காரணம் மழை பெய்திருப்பதுதான் என்று இந்த வாக்கியத்தை வாசித்தீர்கள். இது வேறு எப்படி சொல்லலாம்?
1: La circulation est difficile aujourd'hui.
0: இன்று மழை காரணமாக போக்குவரத்து நெரிசலாக உள்ளது என்று நேரடியாகவும் சொல்லலாம். அடுத்த வாக்கியத்தை படியுங்கள்.
1: Les
0: programmes de la télévision ont été modifiés parce que certains techniciens font grève. தொழில்நுட்ப கலைஞர்கள் சிலர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருப்பதால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன என்ற இந்த வாக்கியத்தின் பொருள் சொல்லலாம். Remplacer la subordonnée circonstancielle de cause par un groupe nominal.
1: Les programmes de la télévision ont été modifiés à cause de la grève de certains techniciens.
0: Les programmes de la télévision ont été modifiés à cause de la grève de certains techniciens. சில தொழில்நுட்ப கலைஞர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன என்பது இவ்வாக்கியத்தின் பொருள். இஸ் இட் அ ஃபர்ஸ்ட் விவோம்
1: கும் விக்டோர் ட்ராவல் த்ரே லுவா டு சோன் டொமிசில் இல் ரோன் த்ரே டார்
0: தன் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் வேலை செய்வதால் விக்டர் தாமதமாக வீடு திரும்புகிறார் என்ற இவ்வாக்கியத்தில் தாமதமாக விக்டர் வீடு திரும்புவதற்கு காரணமாக அவர் வேலை செய்யும் இடம் தொலைவில் உள்ளது என்ற செய்தி அடங்கியிருக்கிறது.
1: உரிய
0: நேரத்தில் புறப்பட்டு செல்லாததால் பேருந்தை நாங்கள் தவறவிட நேர்ந்தது என்பது இவ்வாக்கியத்தின் பொருள். நேரத்தோடு புறப்படாததை காரணமாக சொல்லப்படுகிறது. அடுத்த வாக்கியத்தை வாசியுங்கள்.
1: Grâce à votre aide, nous avons commis la réussite.
0: Grâce à votre aide, nous avons commis la réussite. உங்கள் உதவியால் தான் நாங்கள் வெற்றி கண்டோம் என்பது இவ்வாக்கியத்தின் பொருள். வெற்றிக்கு காரணமாக அவர் செய்த உதவியை குறிப்பிடுகிறார்கள். Nous allons voir comment on peut exprimer les rapports de cause par passé présent ou une proposition participe ou un gérondif. Voilà un exemple, lisez-le.
1: Étant malade, je ne puis venir.
0: Étant malade, je ne puis venir. Répétez.
1: Étant malade, je ne puis venir.
0: உடல்நலம் இல்லாததால் என்னால் வர இயலவில்லை. Voilà les phrases. Remplacer la subordonnée de cause par une proposition participe. La première phrase. Comme l'hôtel était confortable, nous y restâmes trois jours.
1: L'hôtel étant confortable, nous y restâmes trois jours.
0: Très bien. L'hôtel étant confortable, nous y restâmes trois jours. வசதியாக இருந்ததால் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்ததால் நாங்கள் அங்கு மூன்று நாட்கள் தங்கி அலுவல் வேலைகளை செய்தோம் என்பது இந்த வாக்கியத்தின் பொருள். இனி அடுத்த வாக்கியம்.
1: Comme il mangeait beaucoup, il grossissait vite.
0: Comme il mangeait beaucoup, il grossissait vite. என்பது Dans cette phrase, il faut remplacer la subordonnée conjonctive de cause par une passé présent.
1: Mangeant beaucoup, il grossissait vite.
0: Mangeant beaucoup, il grossissait vite. அதிகமாக சாப்பிட்டதால் விரைவில் அவன்

0: மர்மனாகிவிட்டான் என்ற வாக்கியத்தில் மோஷோ என்பது பச்சி பிரிசம் என்ற பச்சி பிரிசம் பயன்படுத்தப்படுகிறது. இனி அடுத்த வாக்கியம் மிகவும் களைப்படைந்து போனதால், மிகவும் சோர்ந்து போனதால் அவன் தூங்கிவிட்டான் என்பது இந்த வாக்கியத்தின் பொருள். Lisez la phrase suivante.
1: Pourquoi il veut réussir à tout prix? Il doit travailler sérieusement.
0: Puisqu'il veut réussir à tout prix, il doit travailler sérieusement. Répétez.
1: Puisqu'il veut réussir à tout prix, il doit travailler sérieusement.
0: Sérieusement. Répétez.
1: Sérieusement.
0: Puisqu'il veut réussir à tout prix, il doit travailler sérieusement. எப்படியும் வெற்றி பெற விரும்புவதால் அவர் மேலும் கடினமாக சிரத்துடன் உழைக்க வேண்டும் என்ற வாக்கியத்தை மாற்றி அமைங்கள்.
1: Voulant réussir à tout prix, il doit travailler sérieusement.
0: Voulant réussir à tout prix, il doit travailler sérieusement. Très bien. Lisez cette phrase.
1: Comme il était en retard, il n'a pas le temps de changer de vêtements.
0: Comme il était en retard, il n'avait pas le temps de changer de vêtements. Dans cette phrase, remplacez la subordonnée de cause par un nom précédé d'une préposition marquant la cause.
1: À cause de son retard, il n'a pas le temps de changer de vêtements.
0: À cause de son retard, il n'eut pas le temps de changer de vêtements. Il n'avait pas assez de temps pour changer de vêtements parce que il était déjà en retard. தாமதமாக வந்துவிட்டதால் உடை மாற்றிக்கொள்ள கூட அவனுக்கு நேரம் இல்லாமல் போனது, அவகாசம் இல்லாமல் போனது என்பது இவ்வாக்கியத்தின் பொருள். அடுத்த வாக்கியத்தை வாசியுங்கள்.
1: Parce qu'il part hâtivement, il ne fait ses adieux à personne.
0: Parce qu'il part hâtivement, il ne fait ses adieux à personne. Remplacez la subordonnée de cause par suite de dans cette phrase.
1: Par suite de son départ hâtif, il ne fait ses adieux à personne.
0: Par suite de son départ hâtif, il ne fait ses adieux à personne. Ses adieux என்பதை சேர்த்து வாசிக்க வேண்டும். திரும்ப படியுங்கள்.
1: Par suite de son départ hâtif, il ne fait ses adieux à personne.
0: Ses adieux.
1: Ses adieux.
0: Par suite de son départ hâtif, il ne fait ses adieux à personne. Bien. அவசரமாக புறப்படுவதால் யாரிடமும் அவன் விடைபெற அவகாசம் இல்லை. அதாவது அவசரமாக புறப்பட வேண்டியிருந்ததால் யாரையும் பார்த்து விடைபெற்று போக அவனுக்கு நேரமில்லை என்ற செய்தி இவ்வாக்கியத்தில் அடங்கியுள்ளது. Lisez la phrase suivante.

0: Parvenu, vous n'avez pas fait la connaissance de cet écrivain célèbre.
1: Dans cette phrase, remplacez la subordonnée conjonctive de cause par un infinitif précédé par une préposition.
0: Pour n'être pas venu, vous n'avez pas pris la connaissance de cet écrivain célèbre.
1: Pour n'être pas venu, vous n'avez pas fait la connaissance de cet écrivain célèbre. Répétez s'il vous plaît.
0: Pour n'être pas venu, vous n'avez pas fait la connaissance de cet écrivain célèbre.
1: ஏற்கனவே வாசித்த வாக்கியம் Puisque vous n'êtes pas venu, vous n'avez pas fait la connaissance de cet écrivain célèbre. அதைத்தான் மாற்றி இப்பொழுது Pour n'être pas venu, vous n'avez pas fait la connaissance de cet écrivain célèbre என்று வாசித்துள்ளீர்கள். நீங்கள் வராததால் இரண்டு வாக்கியங்களுக்குமே ஒரே பொருள் தான். நீங்கள் வராததால் அந்த பிரபல எழுத்தாளரை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அந்த எழுத்தாளரின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் வராமல் போனதால் அந்த எழுத்தாளரின் அறிமுகம் கிடைக்கும் வாய்ப்பை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்பது இவ்வாக்கியத்தின் பொருள். அடுத்த வாக்கியத்தை வாசியுங்கள்.
0: Vous pouvez répondre aux questions de ce journaliste car vous êtes au courant de la situation.
1: நிலைமையை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பதால் நிருபரின் கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கலாம் என்பது இவ்வாக்கியத்தின் காரணமாக சொல்லப்படுகிறது. Bien, avec cela, nous terminons la leçon de ce soir. Merci, au revoir, mademoiselle.
0: Au revoir, monsieur.
2: நேர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் முனைவர் எஸ் ஏ வெங்கட சுப்பராய நாயகர் அவர்கள், மாணவி ஆர் ரோஷினி. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
3: இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 2:55 10 நொடி. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் சாத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை இங்கு 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, சேலம் மாவட்டம் எடப்பாடி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி, கொடுமுடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையம், பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகளவு வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதிகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் மன்னார் வளைகுடா அருகே காற்றழுத்த தாழ்வு பாதை கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில்

0: ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு இன்று வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, வேலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 14ஆம் தேதியன்று மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 15ஆம் தேதியன்று நீலகிரி மாவட்டத்தின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 16ஆம் தேதியன்று நீலகிரியிலும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்று உயர்ந்திருக்கக்கூடும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்கக்கடல் பரப்பை ஒட்டி வீசும்.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜாகிருதி சர்மா. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने नई दिल्ली के भारत मंडपम में 18वें ब्रिक्स शिखर सम्मेलन की औपचारिक शुरुआत की. प्रधानमंत्री ने सम्मेलन के शुरुआती सत्र को संबोधित करते हुए कहा कि भारत की ब्रिक्स अध्यक्षता मानवता पर केंद्रित है.
2: भारत की ब्रिक्स अध्यक्षता पीपल सेंट्रिक और ह्यूमैनिटी फर्स्ट अप्रोच पर आधारित है. रिजिलियंस, इनोवेशन, कोऑपरेशन और सस्टेनेबिलिटी हमारी प्राथमिकताएं रही हैं. इन प्राथमिकताओं के साथ हमने ब्रिक्स सहयोग को सामान्य जन से जोड़ने का विशेष बल दिया है. भारत की ब्रिक्स अध्यक्षता को सफल बनाने में सक्रिय योगदान और समर्थन के लिए मैं आप सभी का हार्दिक आभार व्यक्त करता हूं.
1: और अब चलते हैं भारत मंडपम, जहां मौजूद हैं हमारे संवाददाता दीपेंद्र. हेलो दीपेंद्र
3: जी.
1: अभी कार्यक्रम स्थल पर आप मौजूद हैं. शिखर सम्मेलन के बारे में क्या ताजा जानकारी है आपके पास?
3: ब्रिक्स शिखर सम्मेलन के आज के सत्र के लिए सभी सदस्य देशों के नेता दिल्ली के भारत मंडपम पहुंच चुके हैं. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने सभी नेताओं का गर्मजोशी के साथ स्वागत किया. इस दौरान ब्रिक्स सदस्य देशों के बहुपक्षवाद को मजबूत करने के मुद्दे पर विचार विमर्श करेंगे. सत्र की शुरुआत में प्रधानमंत्री मोदी ने अपने संबोधन में कहा कि पिछले 20 वर्ष में वैश्विक मंच पर अपनी एक विशिष्ट पहचान बनाई है। वहीं सतह की भी बात करें तो सभी सदस्य देशों के प्रतिनिधि भारत इनोवेट प्रदर्शनी का भी अवलोकन करेंगे। इसके बाद वे संयुक्त रूप से पौधारोपण करेंगे और फैमिली फोटो के लिए एकत्रित होंगे। इसके बाद शाम को प्रधानमंत्री नरेंद्र मोदी सम्मेलन में हिस्सा लेने वाले ब्रिक्स सदस्य देशों के नेताओं के सम्मान में भव्य रात्रि भोज का भी आयोजन करेंगे। जी जागृति
1: जी, धन्यवाद।

0: பன்மொழி பாடல்களில் இனி ஹிந்தி படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழலாம்.
1: I love you. I love you. Kiran, Kiran, Kiran.
2: वाह, क्या तेवर है सुनील के आने का.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள் தியாகராஜர் கீர்த்தனைகள் கிருதிகள் கேட்கலாம். மனசு சுவாதீன என தொடங்குவது சங்கராபரணம் ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் எஞ்ஞாதுலு என தொடங்கும் தியாகராஜர் கிருதி, ஜெயமனோகரி ராகம் ஆதித்தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய சமயமு தெளிசி என்ற கிருதி, அசாவேரி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

இதுவரை சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடிய தியாகராஜர் கீர்த்தனைகளை கேட்டீர்கள்.

0: புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 5. தொலைபேசி எண் 0413-2200-115, மற்றொரு எண் 8870-07-3622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: படை திறந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து கூவும் திருக்குயிலான்.
2: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு

0: கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
1: சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நேரம் 4:05.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது யாதோ பிலிம்ஸ் வழங்கும் சிறகடிக்க ஆசை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவகுமார், விஜயகுமார், மஞ்சுளா, ராஜீவ், சுகன்யா, சின்னி ஜெயன், ஒருவிரல் கிருஷ்ணாராவ் ஆகியோருடன் பலர். இசை மனோஜ் சரண், கதை கீதா, திரைக்கதை வசனம் இயக்கம் விஜய சந்திரன்.
2: நடமாடுற ஒரு நல்லவனே விடுறதா உத்தேசம் இல்ல அப்படித்தானே?
3: தாயி எனக்கு ஒருத்தனை விட்டுடுறி.
2: ஏண்டி நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, இது கூட நான் செய்ய மாட்டேனா? வேணா இவன் எடுத்துக்கிய.
3: வெத்தங்கட்டவளே பங்கடி போடுங்க, வாங்கடி கிளாஸ்க்கு.
2: அப்ப நான்
4: வரேன்.
2: மஞ்சு
5: மஞ்சு, யாருக்குமா லெட்டர்? என் ஆறுயிர் மஞ்சு, உன்னை எத்தனையோ முறை கேட்டாகிவிட்டது, இன்னும் உன் மௌனம் கலையாதது ஏனோ? இப்படிக்கு ஐயோ, என்னடி இது கேக்குற? இல்ல திமுற பாரு, என்னடி திரும்பிக்கிற? யார் அவன்?
2: எனக்கு எப்படி தெரியும்?
5: திமுறா படிக்கிறதுக்கு அனுப்பிச்சா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரியா?
2: அம்மா சும்மா பேசாத, நான் ஒண்ணும் பண்ணல.

0: எனக்கு ஒண்ணு தெரியாது.
1: எவ்வளவு நெஞ்சழுத்தண்டி உனக்கு, இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கு, கொஞ்சமாவது பயப்படுறியா? யாரோ யாருக்கோ எழுதுன மாதிரி இவ்வளவு அலட்சியமா இருக்கே. பதில் சொல்லடி.
0: என்ன என்னமா பண்ண சொல்ற? யாரோ லவ் லெட்டர் எழுதினா நான் என்ன பண்ண முடியும்?
1: யாரடி அவள்?
0: எனக்கு என்ன தெரியும்?
1: இந்த லெட்டர்ல எழுதியிருக்கானே, இதுக்கு முன்னாடியே உன கேட்டிருக்கேன்னு. அப்ப அவன் யாரோ அவனுக்கு தெரிஞ்சிருக்குமேடி.
0: இத பாருமா, யாரோ எதையோ எழுதினா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் யாரையும் லவ் பண்ணல, எனக்கு யாருன்னு தெரியாது.

0: போச்சு, ஏன் இப்படி படுத்துற?
1: நானாடி உன படுத்துற? ஒரே பொண்ணாச்சன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு நீ தாண்டி என்ன படுத்துற? உன்னை நல்லா படிக்க வச்சு உன்னை பெரிய ஆளாக்குன்னு உங்க அப்பா எவ்வளவு ஆசையா இருந்தாரு, அதுக்குள்ள ஏண்டி உன் புத்தி இப்படி போச்சு? இதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா? ஐயோ
0: ஐயே, இதுக்கு ஏமா அழுற?
1: பிள்ளைங்க செய்யற தப்புக்கு பெத்தவங்க தாண்டி அழுகணும்.
0: அம்மா அம்மா, என்னை நம்ப மாட்டியா?
1: உன்னை நம்புறதுக்கு என்ன இருக்கு? நீ ரொம்ப அழுத்தமானவ. இந்த லெட்டரை யார் எழுதுனானு உனக்கு கண்டிப்பா தெரியும்.
0: எத்தனையோ
2: முறை கேட்டாகி விட்டது. இன்னும் உன் மௌனம் கலையாதது ஏனோ?
3: உன் மௌனம் கலையாதது ஏனோ?
4: என்னமா பண்ற?
0: குளிக்க போறேன்பா.

0: போயாச்சா? அப்பா கிட்ட சொல்லிட்டியா?
1: சொல்லி இருந்தா நீ உயிரோட இருந்திருக்க மாட்ட.
0: அம்மா, நான் ஸ்கூலுக்கு போட்டுமா வேண்டாமா?
1: யூனிஃபார்ம் போட்டாச்சு, அப்புறம் என்னடி கேள்வி?
0: நீ வேண்டான்னு சொன்னா
1: இந்த வீராப்புல ஒன்னும் குறைச்சல. போயிட்டு வா.
2: ஹாய் சிவா, நான் ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி ஒரு வாரம் ஆகுது, இப்பதான் வழி தெரிஞ்சதா?
3: சாரிடா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆமா, அது ஆடிக்கார என்ன விஷயமா வந்துட்டு போறாரு?
2: இன்னைக்கு நாட்டுல பெரிய விஷயமே சின்ன வீடுதான். ஆளை பார்த்தா உழக சைஸ் இருக்கான், வருஷத்துக்கு ரெண்டு சின்ன வீடு வச்சிருக்கான். இன்ஸ்பெக்டர் தயாளனியர்.
4: எஸ் சார். எஸ் சார்,
2: ஒரு வாரத்தில் முடிச்சிடறேன் சார். ஓகே சார். அங்க பாத்தியா, எனக்கு மாட்டின பெரிய லூஸ் மேல இடத்துல கத்திட்டு இருக்காங்க, மாடு மாதிரி சைலண்டா உட்காந்துருக்கு பாரு.
5: சாப்பாடு ஆயிடுச்சாமா?
0: ஆயிட்டு இருக்குங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க?
5: ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை.
0: பிரச்சனையா? ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே.
5: ஒண்ணு இல்லம்மா, நம்ம ஷெட்ல வேலை பார்க்கல பெரியசாமி, அவன் ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டான். பொண்ணை பெத்தவங்க நம்ம ஷெட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பயலை புடிச்சு நாலு அற விட்டம் பாரு, உண்மையை கக்கிட்டான். இன்னும் ஒரு நாள் விட்டு இருந்தா அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருப்பான்.
0: கல்யாணம் தானே பண்ணிருப்பான், அதுல ஒண்ணு தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலையே.
5: அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு நாலு காரை டெலிவரி கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இந்த பிரச்சனையினால ஒண்ணுமே முடியல, எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த காதல் கத்திரிக்கைனாலே பெரிய எரிச்சலா. நீ நேத்திலிருந்து தடுமாறுறதுக்கு காரணம்

0: இதானா இந்த கத்திரிக்காய் காதல்? நம்ம வீட்டுக்கு வந்துருச்சா? ஏன் என்கிட்ட சொல்லல?
1: சொல்லணும்னுதா.
0: நேரம் காலம் பார்த்துட்டு இருந்தியா?
1: அது இல்லைங்க, அவளோட கிளாஸ்மேட்.
0: யார் அவ?
1: அவ இல்லைங்க, அவ கூட படிக்கிற பொண்கள்ல ஒருத்தி.
0: அப்புறம் நீ பயந்து தொலைற?
1: ஆனா அவ கூட படிக்கிற பொண்ணான்னு சரியா தெரியல, அப்படி இருக்குமோன்னு.
0: ஓஹோ, நீங்களே அப்படி நினைச்சிட்டீங்களா? உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலை.
1: கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கு.
0: இந்த பார் பத்மா, என்ன நடந்ததுன்னு நீ சொல்லல, இப்ப என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது.
1: இந்த விஷயத்தை சிவா கிட்ட விட்டுடுங்க.
0: சிவா எதுக்கு?
1: தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகம். இத சிவா கிட்ட சொன்னா அவர் ஏதாவது நல்ல யோசனை சொல்லலாம்ல? ஒருவேளை சிவாவே இந்த லெட்டரை தமாஷ்க்கு எழுதியிருக்கலாம்ல? எழுதியிருப்பாரோ? ஐயோ,
0: சிவா பாபாலு
2: வாங்கண்ணா, காஃபி சாப்பிடுறீங்களா?
0: இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வர்றேன்.
3: மஞ்ச எப்படி இருக்கா?
0: நல்லா இருக்கா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வரியா?
3: தனியா பேசுற அளவுக்கு அப்ப என்னப்பா முக்கியமான விஷயம்?
0: ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயி போச்சு. இந்த லெட்டரை படிச்சு பாரு. எவன் எழுதுனான்னு தெரியல, டி நகர்ல தான் போஸ்ட் பண்ணியிருக்கான். வீட்டுல ஒரே குழப்பமா இருக்கு.
3: மஞ்சு கேட்டீங்களா?
0: நான் கேட்கல, வீட்டுல கேட்டா.
3: என்ன சொன்னா?
0: என்னத்த சொன்னா? பெரிய சிக்கல்.
3: இது ஒரு சிக்கலான மேட்டர் தான். பொண்ணை பெத்த எல்லா அப்பா அம்மாவுக்கும் வர பிரச்சனை தான். அதுவும் பொண்ணு கொஞ்சம் அழகா இருந்துட்டா சொல்லவே வேண்டாம்.
0: அவ மட்டும் என் கையில கிடைச்சா கண்ட துண்டமா வெட்டி போட்டு அவனை.
3: அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. பிரச்சனை எங்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். லெட்டர் எழுதுனது யாருன்னு மஞ்சு சொன்னானா?
1: சொல்லல, தெரியாதுன்னு சாதிக்கிறா.
3: ஒருவேளை அவளுக்கு தெரியாத என்னமோ.
1: லெட்டர் படிச்சீங்கல்ல, அவன் என்ன எழுதிருக்கான்? உன்னை எத்தனையோ முறை கேட்டாகி விட்டது, இன்னும் உன் மௌனம் கலையாதது ஏனோன்னு. அதுக்கு என்னங்க அர்த்தம்?
3: நீங்களே சொல்லுங்களேன்.
1: அவன் யாருன்னு இவளுக்கு கண்டிப்பா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறா.
3: உண்மைதான், ஆனா இவன் மௌனமா இருந்திருக்காளே. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? பத்மா, அவன் தான் இவளை காதலிக்கிறானே தவிர இவ இன்னும் அவனை காதலிக்க ஆரம்பிக்கல. அது நம்மளுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். பட் ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிச்சுட்டா அவங்க தடுத்து நிறுத்துற சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படியே தடுத்தாலும் முடிவு நல்லா இருக்காது. இப்போ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணீங்களா? ஒரு கப் காஃபி வேணும்.
0: எப்போ வந்த?
3: இப்பதான் வந்தேன்.
1: எங்க, நீங்களும் காஃபி சாப்பிடுறீங்களா?
0: பேசுவ, மஞ்சு விஷயமா என்ன பண்ணலாங்கிற?
3: அவ ஸ்கூலுக்கு போறப்போ ஒரு வாரம் அவளை நீ ஃபாலோ பண்ணு. எவனாவது பின்னாடி சுத்தினா என்கிட்ட சொல்லு. என்ன யோசிக்கிற?
0: இல்ல, பெத்த பொண்ண அப்பனே ஃபாலோ பண்றது மனசு கஷ்டமா இருக்கு.
3: சரி, அதை எங்கிட்டயே விட்டுடு. மஞ்சுட போட்டோ ஒண்ணு தரையா?
0: போட்டோவா?
3: வாசல்ல கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்க அந்த பொண்ணு கவனி.
4: ரொம்ப சின்ன சிக்கிறங்க சார்.
3: ஏய், சைட் சீட்ல நிக்கதே அந்த பொண்ணு பேரு தான் மஞ்சு. நாளை இருந்து நீ அவளை தான் ஃபாலோ பண்ற.
4: தேங்க்யூ சார்.
3: பாபா யார் கூட பேசினாலும், எவனாவது வந்து அவ கூட பேசினாலும் கவனிச்சுட்டு வந்து எங்கிட்ட சொல்ற.
4: சார், இங்க இருந்து பார்த்தா சரியா தெரியல, நான் கிட்ட போய் பாக்கட்டுமா?
3: நல்லா பாத்துக்க, அதுக்கு மேலயும் உனக்கு குழப்பம் இருந்தா நான் எந்த பொண்ணை வண்டியில ஏத்திட்டு போறனோ அவ பேரு தான் மஞ்சு.
5: மஞ்சு, ஏய் வாடி, நீ ஹாஃப் டே லீவ் தானே, சினிமாக்கு போலாம்.
6: I'm sorry, நான் வரல.
5: ஏன், ரமாவோட பாய் ஃப்ரெண்ட் வரானே, அதனாலயா?
6: நீ வேணா போ, டோன்ட் டிஸ்டர்ப் மீ,
5: ப்ளீஸ் வாடி.
6: அவங்க கூட நீ வேணா போ,
5: அவங்க ஜோடியா வரங்க. நான் என்ன வேடிக்கை பார்க்கவா?
6: நீயும் பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போ.
5: பாய் ஃப்ரெண்ட் எங்கடி? எவனும் கிடைக்க மாட்டேங்கிறனே. ஒண்ணு சரியா, ஒரு நாளைக்கு உன் பாய் ஃப்ரெண்ட கடனா கூட.
6: என்னது?
5: திருப்பி கொடுத்துடுறமா.
6: என்னடி இது, புதுசா கதை?
5: ஆமா, ஒரு கம்பியோட கதை. அதில் அம்பி ஒருவனின் பங்கு என்ன? விரைவில் வெண்திரையில் பாருங்கள்.
6: ஐயோ.

0: ஐயோ அங்கிள்,
1: மஞ்சு
0: அங்கிள் நீங்களா?
1: உமா அடிச்சிட்டு போய் பயந்துட்டியா?
0: ஹவ் ஆர் யூ அங்கிள்?
1: நீட்.
0: ஒரு 200 ரூபாய் வேணும்.
2: 200 ரூபாவா? எதுக்கு?
0: ஸ்கூல்ல டூர் போறாங்களா, நானும் போகணும்.
2: டூரா? அது ஒண்ணுதான் பாக்கி. இப்ப நடந்துட்டு இருக்கிற கலாட்டாவில உன்னை கண்டிப்பா அனுப்பணும்.
0: அம்மா ப்ளீஸ்மா. அம்மாமா
2: விளையாடுறியா? நிச்சயமா முடியாது.
0: ஏமா என் சந்தோஷத்தை கெடுக்கிற?
2: உன் சந்தோஷத்தை கெடுக்கலம்மா, மத்தவங்க சந்தேகத்துக்கு நீ ஆளாகூடாது. சரி மஞ்சு, எழுந்திரி எழுந்திரிமா. ஏண்டி இப்படி என்ன படுத்துற? உங்ககிட்ட கத்தி கத்தி என் தொண்டையே வலிக்குது. அப்ப வர நேரமாச்சுமா, எழுந்திரிச்சு ட்ரெஸ்ஸ மாத்தி உள்ள வந்து சாப்பிடு.
0: எனக்கு பசிக்கல.
2: உனக்கு பசிக்குமா பசிக்காதான்னு எனக்கு தாண்டி தெரியும்.
0: அது தெரியுதுல்ல? அப்ப நான் தப்பு பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு தெரியணும்ல?
2: ஐயோ கடவுளே, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அம்மா மஞ்சு, நீ சாப்பிடவே தேவையில்லை, இங்கேயே உட்கார். ஹலோ, நான் பத்மா பேசுறேன்.
1: என்ன பத்மா?
2: நாளைக்கு ஸ்கூல்ல டூர் போறாங்களா, நானும் கூட போயே தீர்வேன்னு மஞ்சு அடம் பிடிக்கிறா. என்ன பண்றதுன்னு புரியல சிவா.
1: நீங்க என் கூட பேசுறது மஞ்சுக்கு தெரியுமா?
2: தெரியாது, அழுதுட்டு இருக்கா.
1: நீங்க அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன்.

0: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து கேட்கலாம் சிறகடிக்க ஆசை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
2: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
1: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
0: தொடர்ந்து கேட்கலாம் சிறகடிக்க ஆசை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: ஹாய் மஞ்சு.
4: ஓ ஹாய் அங்கிள்.
3: என்ன பிக்னிக் வந்தீங்களா?
4: யா
3: வீட்டுக்கு தானே?
4: ஆமா. ஹலோ சார்.
3: ஹலோ.
4: எங்க ஸ்கூல் பக்கமே காணோம்.
3: மஞ்சுதா இப்பெல்லாம் நல்லா படிக்கிறேன்.

வயசானவரா இருந்தாலும்

0: நான் உனக்கு கேப்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே.
1: தப்பாவா? என்ன விஷயம்?
0: இன்னும் போல பண்ணித்தானே வந்தீங்க.
1: உன்னையா? நோனோ, கடைசியா உங்க பேசிச்சே அந்த பொண்ணு பிகர் எப்படி டக்கர்ல?
0: அங்கிள், பி சீரியஸ்.
1: பின்ன நான் ஏன் உன்னை ஃபாலோ பண்ணும்?
0: எனக்கு தெரியும், நடிக்காதீங்க. ஸ்கூல் பிக்னிக்கு முதல்ல பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் யார்கிட்டயோ போன்ல பேசினாங்க. அப்புறம் தான் சரி போயிட்டு வான்னு பெர்மிஷன் தந்தாங்க. அப்பவே நினைச்சேன் அது நீங்களா தான் இருக்கும்னு. எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க.
1: எல்லாரும்னா?
0: அப்பா அம்மா. ஏ, நீங்க கூடதா?
1: மஞ்சு, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் வெறும் அங்கிளா மட்டும் உங்கூட பழகல, ஒரு ஃப்ரெண்டாவும் பழகுறேன். என்னை விட உன் மேல அதிக அக்கறை உள்ளவங்க யார் இருக்க முடியும்? அதனாலதான் உங்க அம்மா சொல்றாங்க நான் செல்லம் கொடுத்து கொடுத்து உனக்கு எடுத்துட்டேன்னா. இருந்தாலும் உன் மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். சரி, அது போகட்டும். காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வயசுல காதலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. இறங்கி வா. இந்த காலத்துல 16 வயசு தாண்டின ஒரு பையனோ பொண்ணோ காதலை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் அதனால ஏற்படுற உறவை பத்தியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா அதை நான் நம்ப தயாரா இல்ல. இப்ப வர சினிமா ஒன்னே போதும், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருது. காதலை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டீங்க இல்ல? ஏன்னா எப்பவுமே நீங்க குழந்தையாத்தான் இருக்கணும்னு பெத்தவங்க நினைக்கிறாங்க. நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு 16 வயசு ஆனாலும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. காதல் தப்பான விஷயமே இல்லம்மா, அதை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டா இந்த வயசுல ஏற்பட முக்காவாசி பிரச்சனை இல்லாமலே போயிடும்.
0: அப்ப இந்த வயசுல காதலிக்கிறது தப்பு இல்லன்னு சொல்றீங்களா?
1: ஆஹா, காதல் தப்பு இல்லன்னு சொன்னேன். ஆனா இந்த வயசுல காதலிக்கலாமா வேண்டாமான்னு நான் என்ன சொல்லலையே.
0: இந்த வயசுல காதலிக்காம 60 வயசுல காதலிக்கலாமா?
1: 60 வயசு என்னம்மா, 100 வயசுல கூட காதலிக்கலாம். சொல்ல போனா 100 வயசு காதல்ல மனசை பத்தின எண்ணம் தான் அதிகமா இருக்குமே தவிர உடம்பு மேல உள்ள காமம் ரொம்ப கம்மியா இருக்கும்.
0: உடலா?
1: அன்பு வேற, காமம் வேற, ரெண்டு சேர்ந்ததுதான் காதல். காதல்ல அன்பு எத்தனை பர்சன்ட் இருக்கு, காமம் எத்தனை பர்சன்ட் இருக்குங்கிறத வச்சுதான் அந்த காதல் எந்த அளவு புனிதமானதுன்னு சொல்ல முடியும். உனக்கு தங்கத்துக்கும் அதுல செய்யற நகைக்கும் வித்தியாசம் தெரியுமா?
0: தெரியும். தங்கத்துல செம்ப சேர்த்துதான் நகை செய்யணும்.
1: நகையில தங்கமும் இருக்கு செம்பும் இருக்கு, அதே மாதிரி காதல்ல அன்பும் இருக்கு காமமும் இருக்கு. நகையில தங்கம் அதிகமா இருந்தா ஒரிஜினல் நகைன்னு சொல்றோம், செம்பு அதிகமா இருந்தா கவரிங் நகைன்னு சொல்றோம். அதே மாதிரி காதல்ல அன்பு அதிகமா இருந்தா அது புனிதமான காதல், காமம் அதிகமா இருந்தா அது வேற வகையாத்தான் இருக்கும். காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாம தான் உன்ன மாதிரி படிக்கிற பிள்ளைங்க பாதம் மாறி பழகா போயிடுறாங்க. அந்த லிஸ்ட்ல நீ வந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோட கவலை.
0: அங்கிள், நான் இன்னும் யாரையும் லவ் பண்ணல, டோன்ட் வரி. யா,
1: அப்போ அந்த லவ் லெட்டர் எழுதின பையனை நான் கண்டுபிடிக்கிறதுல உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லையே?
2: வாங்க சிவா.
1: எங்க வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு.
2: பரவாயில்ல, நீங்க உள்ள வாங்க. என்ன சாப்பிடுறீங்க?
1: ஒண்ணு வேண்டாம். ஆமா, நீங்க மயிலாப்பூர் வீட்டுல குடியிருந்தப்போ பக்கத்து உள்ள ரவின்னு ஒரு பையன் இருந்தானே, அவன் இப்பெல்லாம் இங்க வரதுண்டா?
2: எப்பவாவது வருவான், ரொம்ப நல்ல பையன். ஏ, அவன் ஏதாவது?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற யாராவது பசங்க இங்க வரதுண்டா? ஏன்னுக்குறீங்க, உட்காருங்க.
2: ரவியோட ஃப்ரெண்ட் மோகன், அப்புறம் வினோத், அவங்களாம் அடிக்கடி வர்றதில்ல.
1: உங்களுக்கு பாஷாவை தெரியுமா?
2: பாஷாவா? கேள்விப்பட்டது இல்லையே. யார் அவன்?
1: மஞ்சுவோட ஃப்ரெண்ட்ஸ்ல இவன் ஒருத்தன். ஆக அவளுக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எவனோ ஒருத்தன் தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கான். அவன் யாருன்னு சொல்லிட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸே கட் பண்ணிடுவோம் பாரு, அதுக்கு பயந்துட்டு தான் சொல்ல மாட்டேங்கிறான்.
2: இப்போ மட்டும் விட்டுடுவோமா?

0: இந்த எச்சரிக்கை உணர்வு முன்னமே இருந்திருக்கணும். எப்ப அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சதோ அப்பவே கண்டிச்சிருக்கணும். என்ன பண்றது, நமக்கு புதுமையும் வேணும் பழமையும் வேணும். அந்த காலத்துல பொம்பளை பசங்க வீட்டை விட்டு வெளியே போகாது, பிரச்சனைகளும் வராது. இன்னைக்கு நம்ம பொண்ணுங்க படிக்கவும் செய்யணும், வேலைக்கும் போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். ஆனா இவ எவனையும் காதலிக்க கூடாது, எவனும் இவளையும் காதலிக்க கூடாது. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோமோ? அவரும் கொஞ்சம் பாக்கலாங்களா?
1: வாங்க.
0: தாஜ்மஹால் ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்கினீங்க?
1: வாங்கலைங்க, யாரோ மஞ்சுக்கு கிஃப்டா கொடுத்தாங்களாம்.
0: அன்பளிப்பா, யார் கொடுத்தாங்க?
1: யாரோ ஷீலாவோ மாலாவோ கொடுத்தாங்கன்னு சொன்னா.
0: இது வெறும் தாஜ்மஹால் இல்லம்மா, காதல் சின்னம். இத ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கொடுக்கறானா யோசிக்க வேண்டாமா?
1: அவதான் சொன்னா.
0: உடனே நம்பிட்டீங்க. லெட்டர் எழுதுறது யாருன்னே தெரியலன்னு சொல்றாளே, அதை நம்பிட வேண்டியதானே? குழந்தைகளை நம்ப வேண்டியதுதான். அதுக்காக நம்மள அது முட்டாள் நினைச்ச கூடாதுல்ல. வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட், உலகின் தலை சிறந்த நண்பி, யார் ராவ?
1: ஐ ரவி. சரியா கவனிக்கல.
0: இத மட்டும் இல்ல, உங்க பொண்ணையும் தான். சரி, மஞ்சு வந்தா ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க, அவட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் மஞ்சு, அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு?
2: போங்க அங்கிள், உங்களுக்கு வேற வேலையே இல்ல. நான் யாரையும் காதலிக்கல.
0: தெரியும், ஆனா காதல் உருவாகிற சூழ்நிலையில இப்ப நீ இருக்க. பறவை சிறகடிச்சு பறக்க ஆசைப்படுறதுல தப்பு இல்லம்மா, ஆனா பறக்கிற அளவுக்கு அந்த சிறகுகளுக்கு பலம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். என்னம்மா பண்றது, காதல் வர வயசுலதான் பப்ளிக் எக்ஸாமும் வருது, அதான் டென்த். இந்த ரெண்டுல எதை நம்ம முதல்ல எடுத்துக்கோங்கறதான் பிரச்சனையே. என்ன கேட்டா காதல கொஞ்சம் தள்ளி போடலாம். இந்த சுகமும் படிப்பும் இருக்க புரியாத புதிர். சுகம் வேணும்னா படிப்பை தியாகம் பண்ணணும், படிப்பு வேணும்னா சுகத்தை கொஞ்சம் தள்ளி போடணும். ஆரம்பத்துல படிப்பு சுகத்துக்கு கரைஞ்சதா இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனா அந்த படிப்பு தான் பிற்காலத்துல நிரந்தர சுகத்துக்கு வழிவகுக்கும். இதை நான் சொல்லலம்மா, தர்மசாஸ்திரமே சொல்லுது. இப்ப எல்லாம் ஒரு பொண்ணு சமுதாயத்தை தனியாவே சந்திக்க வேண்டி இருக்குமா? புள்ள குட்டியில கவனிச்சுக்கிறதுக்கு பெத்தவங்களுக்கு நேரம் இல்ல, ஆதரவா இருக்க தாத்தா பாட்டின்னு நமக்கு கூட்டு குடும்பமும் இல்லை. காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை இப்பெல்லாம் குறைஞ்சு போச்சுமா? மணந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவிங்கிறது அந்த காலம், கிடைச்சா மாதவி இல்லைன்னா மல்லிகாங்கிறது இந்த காலம். வரதட்சணை கொடுமையால கல்யாணமாகாத பொண்ணுங்க ஒரு பக்கம், கல்யாணமாயி நிம்மதியா வாழ முடியாத பொண்ணுங்க இன்னொரு பக்கம். இதெல்லாம் சரியா இருந்தாலும் விதிவசத்தால புருஷனை இழந்து தனிமரமா நிக்கிற பொண்ணுங்க இன்னொரு பக்கம். புருஷனுக்கு அப்புறம் பிள்ளைங்க நம்மளை காப்பாத்துவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் மலையேறி போச்சுமா? இந்த சூழ்நிலையில ஒரு பொண்ணுக்கு படிப்பு எவ்வளவு பாதுகாப்பானதுன்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு இப்போ அது சொல்லிடும் மஞ்சு, சொல்லிடுறா.
2: அது வந்து அவனா இருக்குமோன்னு நினைக்கிறேன்.
3: ஏய், என்னடி இந்த பொறுக்கி கிட்ட பம்பு, பாடி இந்த பக்கம். ஏய், என்னடா
4: ஆத்தா, உன்னதான் நான் லவ் பண்றேன்.
0: அவன் பேரு
2: தெரியாது.
0: ஆட சரி வா. ஹலோ, சொல்லு பாலு. கண்டுபிடிச்சிட்டியா?
5: மாப்பா, எங்க அவன் பா சொல்ற? எப்படி கண்டுபிடிச்ச? மஞ்சு பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கான், நம்ம ஆளுங்க அமுக்கிட்டாங்க.
0: ஓ ஆளுங்களா?
5: அவ பின்னாடி யார் சுத்திட்டு இருக்கான்னு கவனிக்க ஆளுங்களை ஏற்பாடு பண்ணியிருந்தல்ல. எல்லாம் நம்ம ஆளுங்க தான்.
0: நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல.
5: இவனா? இவனை உனக்கு தெரியுமா? இவன் என்னடா பண்ண? அட ஒண்ணும் இல்லப்பா, ரெண்டு தட்டு தட்டு மயக்கம் ஆயிட்டான்.
0: சீக்கிரம் அவுத்து விட்டு மயக்கம் தெளிவை.
5: என்ன இவ, அவுத்து விடுற? என்ன சிவா, ஏன் கோச்சுக்கிற? யார் இவ?
0: இவ ஏன் பியூனுப்பா? மஞ்சு கண்காணிக்க இவன் அனுப்புனேன், உன் ஆக்கில் அனுப்பி நீ குட்டை குழப்பிருக்க.
5: அவன் முழிக்கிற முடிய பார்த்தா இவனதான் இருக்குமோன்னு.

0: அவசர கொடுக்க, அதுக்குள்ள எதுக்கு இந்த தடி பசங்க அனுப்பி வச்ச?
1: சாரி சிவா.
0: உன்ன சாரி சொல்லிடு, உண்மையிலேயே லவ் லெட்டர் எழுதின பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தா கூட இப்படி தான் சித்த உதவணும் போல இருக்கு. நீ பலாத்கா செய்யறதா இருந்தா நான் ஏன் தரையணும்?
1: ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதுக்கு போய் என்ன கத்துற?
0: உன்ன இப்படி எகிரிடு.
2: முதலாளி முதலாளி முதலாளி முதலாளி, இத பேசி எடுத்துட்டாங்க, நான் இப்ப உயிரோட இருக்கேடா.
0: ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
2: மறுபடியும் அடிக்கிறதியா?
0: யாராவன் அவன் அடிக்கிறதுக்கு மாதிரியே நீ ஏன் சொல்ல வேண்டிதானே?
2: சொல்லி இருப்ப, உங்களையும் பேத்து எடுத்துட்டானுங்களா?
0: மூடாவாய.
2: எப்படி மூடுறது முதலாளி? அந்த பொண்ணுக்கு பின்னாடி போய் தர்மடி வாங்குற உத்தியோகனுக்கு வேணாம்.
1: என்னப்பா அது, வானத்தை பார்த்து யோசனை பண்ற?
0: எனக்கு எங்க வைத்தியம் பார்க்கலாம் தான். இல்ல, இந்த சம்பவத்தை நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கலாம் தான் யோசிக்கிறேன். முதல்ல கட்டி போடுங்க.
2: ஐயோ
0: மஞ்சு, என்ன ஃபாலோ பண்ணு. நல்லா பாரு, தெரியல? இனிமேல நடிக்கிற வேலை வச்சுக்காத.
3: நடிக்கிறேனா
0: மஞ்சு? அன்னைக்கு நீ அடிச்சது இவனை தானே?
3: இல்ல அங்கிள்,
0: நான் தான் அவன் இவனே ஒத்துக்கிட்டானே.
3: இல்ல அங்கிள், அவன் போய் சொல்றான்.
0: சொல்றான் பாத்தியா, அடிபட்டது மட்டும் இல்ல, லெட்டர் நான் தானே ஒத்துக்கிறான்.
4: நிறைய லெட்டர் எழுதிருக்கேன், ஒண்ணுதான் கிடைச்சிருக்கோம், மத்ததெல்லாம் போஸ்ட்மேன் உருவிட்டான். இல்ல சார்.
3: ஏய், என்ன பார்த்து சொல்லு. இல்ல அங்கிள், அவ
0: இவன் இல்லன்னா அந்த லெட்டர்ல இருந்து யாரு?
3: தெரியாது அங்கிள்.
0: அப்ப இவனை காப்பாத்துறதுக்காக நீ போய் சொல்ற?
3: அப்பாடா மோசம், நீங்க அதை விட மோசம். எல்லாம் ஒரே ரவுடி கூட்டம்.
1: என்னப்பா சிவா, என்னமோ பெருசா பிளான் போட்டியே, என்ன ஆச்சு? எனக்கு அப்பவே தெரியுது சரியா வராதுன்னு. என் பாணியில அவ கணத்துல நாலு அறம் கொடுத்துருந்தி என்ன உண்மையை கக்கி இருப்பா? அதை விட்டுட்டு பெருசா பிளான் போட்டானா? பிளான் போட
0: மஞ்சு வந்தாளா?
5: இல்லையே, உங்களை பார்க்கத்தானே வந்தா. ஏ என்னாச்சு சிவா?
0: ஹலோ சுகன்யா, மஞ்சு அங்க வந்தாளா?
5: இங்க வரலையே.

0: அங்கிள், நான் யாரையும் லவ் பண்ணல, லவ் பண்ணல அங்கிள்.
1: எனக்கு தெரியும் அஞ்சு, டோன்ட் கிரை.
0: நீங்க நீங்க கூட என்ன நம்பல.
1: இல்லம்மா, உங்கள்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காகத்தான் அப்படி ஒரு நாடகம் பண்ணேன். சரி சொல்லு.
0: ஒரு நாள் யாரு என்ன வேணும்?
2: கேசட்.
0: கேசட்
2: நேத்து கொடுத்தது
0: அம்மா இல்ல, அப்புறம் வந்து வாங்க
2: மேடம்.
0: என்ன வேணும்?
2: அந்த கேசட்.
0: அதான் சொன்னல்ல.
2: இல்ல மேடம், புது கேசட் டிமாண்ட் அதிகம். அதான்.
0: ஐயோ, சொன்ன புரியாதே. ஓ, அழகான கேசட் விசிஆர்ல மாட்டிக்கிச்சு. யாராவது மெக்கானிக் வந்துதான் எடுக்கணும். நாளைக்கு வா.
2: நானே எடுத்துக்கிறேங்க, எனக்கு மெக்கானிசம் தெரியும்.
0: ரொம்ப சந்தோஷம், பணம் மிச்சம். வா.
2: ஸ்க்ரூ டிரைவர் இருக்குமா? ஸ்க்ரூ டிரைவர்
0: இருக்கா பாக்குறேன்.

0: இருக்குமா? கேட்டது காதுல விழல?
1: காயம் ஒன்றும் பெருசு இல்லையே.
0: இங்க நிக்கிறதுல இருந்தே தெரியல.
1: நான் பயந்தே போயிட்டேங்க. அது இல்ல அந்த கம்பி. சிரிக்கிறீங்க? எனக்கு கார்டு.
2: ஏய் என்னடா அந்த பொண்ணு இவ்வளவு வேகமா போகுது? சில்மிஷ் ஏதாவது பண்ணியா?
1: சீச்சி.
0: ஏய் காமு. ஏய் உங்க அப்பா விட்டுறோடா,

0: பிறகு மீண்டும் தொடர்ந்து கேட்கலாம் சிறகடிக்க ஆசை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
0: தொடர்ந்து கேட்கலாம் சிறகடிக்க ஆசை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: ஒழுங்கா இனிமே பாத்துப்போ.
3: என்னங்க வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப மோசங்க.
2: யாரு?
3: நேம் தெரியாது. அன்னைக்கு சைக்கிள் வரும்போது கிழத்தள்ளாங்களே, அவங்கதான். நீங்க அதை விட ரொம்ப மோசங்க. அதையெல்லாம் போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு.
2: எதையெல்லாம்?
3: அந்த கம்பி.
2: நிறுத்து. ஏதோ ஒரு சம்பவம் தற்செயல நடந்து போச்சு, அதையும் சாக்கா வச்சு நீ இப்படி பேசுறது நல்ல இல்ல. செக்ஸா பேச, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சான்ஸ். போய் வேலை பாரியா.
3: அந்த ஸ்க்ரூ டிரைவர்
2: அப்புறம் வாயா.

0: யாரு? பத்மாவா? நான் சிவா பேசுறேம்மா.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
0: வீட்டுல இருந்து தான் பேசுறேன். மஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன். அவ இப்ப எங்க கூட தான் இருக்கா?
1: என்ன ஆச்சு?
0: அது அப்புறமா சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த லெட்டர் பையனை கண்டுபிடிச்சிட்டேன்.
1: யார் அது?
0: வேற யாரும் இல்ல, வீடியோ கூட ராஜா தான்.
1: வீடியோ கூட ராஜாவா?
0: இந்த விஷயத்த உங்க வீட்டுக்காரன் பாலகிட்ட சொல்லிடாதீங்க.
1: இல்ல, நான் சொல்லல.
0: சரியான முரணை ஒண்ணு கிட கொண்டு பண்ணி தொலைச்சிடுவான்.

0: நில்லுங்க, நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கல.
1: உனக்கு பிடிச்சதான் செய்யணுங்கிற விஷயம் இல்ல இது, நகரு.
0: இருங்க, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க செய்யறது நல்லா இல்ல.
1: ஆமா, நம்ம வீட்ல எல்லாம் நல்ல விஷயம் நடக்குது, அதான் நானாலும் செய்ய போறேன்.
0: என்ன செய்ய போறீங்க?
1: செய்யறத முன்கூட்டியே சொல்ற பழக்கம் இல்ல எனக்கு.
0: வேண்டாங்க, இது ரவுடிங்க வேலை, இது உங்களுக்கு லாய்க்கு இல்ல.
1: பைத்தியம், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ரவுடித்தனம் இருக்கத்தான் செய்யுது. சந்தர்ப்பம் இல்லாததால வெளியில தெரியல, இப்ப எனக்கு சந்தர்ப்பம் வந்துருச்சு.
0: முடியாது, நான் உங்களை விட மாட்டேன்.
1: பத்மா, நம்ம பொண்ணோட எதிர்காலம் என்ன தடுக்காத?
0: இல்ல, அந்த பையனோட எதிர்காலத்தை நீங்க நாசமாக்க பாக்குறீங்க.
1: அவனோட அழிவுல தான் நம்ம பொண்ணோட எதிர்காலமே இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண
0: முடியும்? வேண்டாங்க பிளீஸ், எல்லாமே சிவா கவனிச்சுக்குவாரு.
1: யாருன்னு கண்டுபிடிக்கிறதோட அவன் வேலை முடிஞ்சு போச்சு, இப்ப ஏன் பங்கு ஆரம்பம் ஆயிடுச்சு.
0: வேண்டாங்க பிளீஸ், என் பேச்ச கேளுங்க. வேண்டாங்க,
1: போ அந்த பக்கம்.
0: ஐயோ என்னங்க, அம்மா என்னமாச்சு, என்ன ஆச்சா? போ.

போறதும் பெண்ணால அழிவதும் பெண்ணாலன்னு சொல்லுவாங்க. இப்ப உன்னால நடக்க போது அழிவு வேலை. ஹலோ ஹலோ, யாரு சுகன்யாவா? கொஞ்சம் சீக்கிரமா சிவா கூப்பிடுறேன். எங்க போயிருப்பாரு? ஆமா சுகன்யா, மஞ்சுவோட அப்பா அந்த பையனை அடிக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்பிச்சிட்டாரு. இதை நீ எப்படியாவது சிவா கிட்ட சொல்லிடு. சரியா, நான் இப்ப அங்க வந்துடுறேன். செய்யறதும் செஞ்சுட்டு இது வேற ஒரு தொல்லையா? நீ எப்படி போறேன்னு பாக்கறேன்.

0: சுகன்யா, என்னாச்சு? சிவா கிடைச்சிட்டாரா?
1: இல்ல, நீ இன்னும் அவர் கிடைக்கல.
2: ராஜா எங்கடா? யாரு ராஜாவு? தெரியாது.
3: தெரியாது.
0: ஆபீஸ்ல ட்ரை பண்ணியா?
1: அங்கேயும் கேட்டுட்டு வேற எங்க போயிருப்பாரு?
4: காலேஜில் இருந்த காதல் இப்ப பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்துடுச்சு. ஏன் இப்ப வர சினிமாவில பள்ளிக்கூடத்து பசங்க லவ் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க? இது மஞ்சுவோட கதை மட்டும் இல்ல, பொண்ணை பெத்தவங்க ஒவ்வொருத்தர் வீட்டுலயும் நடக்கிற விஷயம். இத பத்தி நீ என்ன நினைக்கிறதா?
5: இது வீட்டு பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்து பிரச்சனையும் இதுதான். பொண்ணுங்க சொந்த காலில் நிக்கணும்னா அவங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். நீ சொல்ற இது உனக்கு புரியுது, எனக்கு புரியுது. காதலிக்கிறது இது வயசு இல்லைன்னு அந்த மஞ்சுக்கு புரியலையே.

0: இல்லடா மஞ்சு விழுதாகமா போறா, வா உள்ள போய் கேக்கலாம். என்ன யோசிக்கிற பையன் யாருன்னு காட்டு. ரெண்டு தட்டு தட்டுனா சரியா போயிடுது.
1: அடிச்சு உதச்சு காதல்களை பிரிக்க முடியும்னா அம்பிகாபதி அமராவதி காதல் தான் கடைசியா இருந்திருக்கும்.

0: யாரு?
1: ராஜா இருக்கானா பாட்டி?
0: என் பேரனா? பீச்சுக்கு போறேன்னு போனா. நீ யாருப்பா?
1: எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பயல நேர்ல வரவழைச்சு பேசி பார்த்தா என்ன?
2: என்னன்னு பேசுவ? அப்பா இந்த பொண்ணை விட்டுடு, இன்னொரு பொண்ணை செட்டப் பண்ணிக்கன்னு சொல்லுவியா? ஆடா ஏன்ப்பா நீ வேற
1: புரியாம பேசுறப்பா. மஞ்சு அவனை காதலிக்கவே இல்ல. இந்த வயதான் அவளை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி படிக்கிற பொண்ணுக்கு மனசு கெடுக்காதுன்னு வான் பண்ணலாம்ல.
2: இது அவன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன்.
1: புரியாட்டா நீதான் இருக்கவே இருக்கியா? உன் நட்டியாச்சு, அவன் முட்டியாச்சு.
2: இது சொன்னீங்க கரெக்ட்.
1: கம் இருக்கு, ஒரு போன் பண்ணிக்கிறேன்.
2: ரைட்.

0: யாரு? அக்கவுண்டண்டா? நான் சிவா பேசுறேன், கொஞ்சம் அர்ஜென்டா வெளியே போறேன், வீட்டுக்கு இன்ஃபார்ம்
1: பண்ணிடுறேன். சார் ஒரு முக்கியமான விஷயம் சார்.
0: ஆ
1: வீட்ல சார்.
0: ஆ
1: உங்களுக்கு பேசணும் சொன்னாங்க.
0: என்னவா?
2: யாரு மணி? ராஜா, ராஜா எங்க?
3: பீச்சுக்கு போயிருக்கான்.
2: பீச்?
4: பாட்டி, ராஜா எங்க?
2: தெரியலையே, பீச்சுக்கு போறேன். நாங்க
4: எங்க போயிருக்கோம் தெரியுமா? பீச்ல
2: தெரியாது. என்னப்பா, என்னாச்சு?
4: சீக்கிரம் வாடா.
2: என்னப்பா, ஐயோ, என்னென்னமா நடக்குது? யாராவது வந்துட்டு போறாங்களா? என் பேர
0: ஏதோ விருது நடக்குது. என் வைஃபும் கூட பேசணும்னு சொன்னானா? இப்ப வீட்டு நம்பர் எங்கேஜா இருக்கு.
4: பக்கத்து விட்டு போனுக்கு ட்ரை பண்ண.
0: வெரி குட் ஐடியா.
5: ராஜா, ஏன் டல்லா இருக்க? அந்த மஞ்சு விஷயம் தானே? பதில் எதுவும் வரலையா?
4: பதில் வரலன்னா பரவாயில்லடா, அவனை பார்க்க கூட முடியல.
5: விடுடா, அவன் உண்மையிலே உன காதலிச்சிருந்தா இன்னும் பதில் வந்திருக்கும். அவனை மறந்துடு. விடுடா, நான் சொல்றேன், உனக்கு நல்ல காலம் தேடி வரும்.
6: நல்ல காலமா? இத வந்துருச்சுடா, படவா ராஸ்கோலுக்கு.
2: ஏய் மஞ்சு,
6: நீ எப்படி இங்க வந்த? வாங்க பக்கம்.

0: வச்சு மூணு இலை விடல, அதுக்குள்ள காதல.
1: காதலுக்கு அது தப்பா சார்?
0: காதல காதலிக்க வயசாடாது.
1: காதலுக்கு வயசு எது சார்?
0: டேய் விட்டா எல்கேஜி பசங்களை கூட காதலிக்க சொல்லுவ போல் இருக்க.
2: என்ன சிவா, உன் ஃப்ரெண்டு என்ன இவ்வளவு மோசமா இருக்காரு?
3: என்ன பண்றது, வயசாது தவிர பாலுக்கு மட்டும்தான குறையவே இல்லை.
2: சில கேசுங்களும் அப்படிதான். சரி சரி, முதல்ல இந்த பொண்ணை கூட நீ வீட்டுக்கு போ, இவரை கூட நான் ஸ்டேஷன் போறேன்.
3: டேய்
2: வேணும்னா ஸ்டேஷன் வந்து அப்புறம் கையெழுத்து போட்டு
4: கூட்டிட்டு போ. ராஜா எப்படிடா இருக்க?
5: பரவாயில்லடா, சமயத்துல வந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
4: தேங்க்ஸ் இப்ப சொல்லாதடா, கடைசியில மொத்தமா சொல்றா. என்னடா பாக்குற, அந்த பணக்கார நாயோட திமுற அடைக்கின பிறகு தேங்க்ஸ் சொல்றா?
5: ஏய் என்னடா பண்ண போறீங்க?
4: ஒண்ணி அந்த பொண்ணியும் சேர்த்து வைக்க போறேன்டா.
5: அது முடியுமாடா?
4: ஏன்டா முடியாது, பொண்ணு நம்ம பக்கம்டா. இன்னைக்கு ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே ஓட போறீங்க.
5: மஞ்சுவா சொன்னா?
4: இல்லடா நாங்க சொல்றோம்.
5: சி போங்கடா, அவ என்ன காதலிக்கிறாடா இல்லையானே தெரியல.
4: அன்னைக்கு அவன காப்பாத்த ஓடி வந்தாலே அதுக்கு என்ன அர்த்தம்? அவ உன காதலிக்கிறா, இன்னைக்கு ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் ஓடி போக தான் போறீங்க, அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். என்னடா

0: ஆண்டி, நான் மஞ்சுவோட ஃப்ரெண்டு, பார்க்கணும்.
1: மேலே இருக்கா, போய் பாருமா.
0: ஏய் மஞ்சு, மஞ்சு, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். உங்க அப்பா ராஜாவை நல்லா அடிச்சிட்டாங்களே.
1: உனக்கு யார் சொன்னது?
0: ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அவங்க தான் என்ன பாத்துட்டு வர சொன்னாங்க.
1: எதுக்கு?
0: ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முடிவோட தான் இருக்காங்க.
1: முடிவா?
0: ஆமா, நீ சம்மதிச்சா ராஜாவையும் ஒன்னையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஆமா மஞ்சு, நீ ராஜா உண்மையிலே காதலிக்கிறேன்னா அவனோட எங்கேயாவது ஓடிதான் போகணும்.
1: ஓடி போறதா?
0: ஓடி போகாம எந்த அப்பண்டி தான் பொண்ணோட காதல வாழ்த்தி அனுப்பி வச்சிருக்கான்?
1: இல்ல, நீ சொல்றது நல்லது இல்ல
0: மஞ்சு. நீ அவனை காதலிக்கிறது உண்மைனா ஓடி போறது ஒண்ணுதான் வழி.
1: இல்ல காமு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட.
0: என்னடி சொல்ற?
1: நான் அவனை லவ் பண்ணவே இல்ல.
0: அப்புறம் ஏன் அவனை காப்பாத்த நடுராத்திரில ஓடுன?
1: காப்பாத்த போனா காதலிக்கிறேன்னு அர்த்தமா?
0: அப்ப அவன் லெட்டர் எழுதுனல்ல, உங்க அப்பா அம்மா கிட்ட காட்டி கொடுத்துருக்க வேண்டியதானே?
1: வீணா பிரச்சனை வரும்னு தான் அதை நான் சொல்லல.
0: வீணா பிரச்சனை வேண்டாம், நீ அவங்கிட்டே சொல்லிட வேண்டியதானே? அவன் வேற ஆள பாத்துக்க மாட்டான். சொல்லுடி, அவனை எப்பாவது பாக்கணும் போல தோணுச்சா? அவன் உன்கிட்ட பேசினா சந்தோஷமா இருந்துச்சா?
1: இல்ல. ஆனா
0: அவனை பார்த்தா பிடிக்கும், பேசினா பிடிக்கும், ஆனா நீ அவனை காதலிக்கல. என்னடி கதை விடுற? காதலுக்கு புதுசா இலக்கணம் சொல்றியா? இங்க பாரு மஞ்சு, நானும் உன்னை கவனிச்சுட்டே தான் வரேன். நீ அவனை உள்ளுக்குள்ளே காதலிக்கிற, ஆனா உனக்கு பயம். என்னடி தயங்குற?
1: ஒண்ணும் இல்ல, இது காதலிக்கிற வயசு இல்ல.
0: இது வயசு இல்லன்னு யாரடி சொன்னது? அந்த காலத்துல 13 வயசுலயே கல்யாணம் பண்ணி அடுத்த 9வது மாசமே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இப்ப உனக்கு வயசு 16. இந்த வயசுல வர காதல் தான் உண்மையானது. அதான் ஜாதி மதம் அது இதுன்னு பாக்காது. 20-25 வயசுனா பாதுகாப்புங்கிற பயம் வந்துடும். அப்ப இவன் வசதியானவனா நம்மளை வச்சு காப்பாத்துவனான்னு பாக்க தோணும். ஒருத்தன் உன்ன உண்மையிலே காதலிக்கிறானா பட்டினி போட்டு சாகடிக்க மாட்டான். ஏ, நீ கொஞ்சம் வசதியானவ தானே? ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஓ அந்தஸ்து அவனுக்கும் வந்துடாதா? அவங்களே ஒரு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு கஷ்டம் வராமலே போயிடும். அப்ப இவங்க பாத்துட்டு சும்மா இருப்பாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க? அதை இப்பவே செஞ்சிட வேண்டியதானே? உனக்கும் நல்லது அவனுக்கும் சந்தோஷம். அப்படி ஒண்ணு செய்ய மாட்டாங்களே. நாமளா ஒரு பையனை பார்த்தா அவன் ஏழை, அவன் உன்ன வச்சு காப்பாத்த மாட்டான்னு ஒரே ஒப்பாரி வச்சு தொலைப்பாங்க. மஞ்சு, நீ ஓடி போறதுதான் நல்லது.
1: அப்பா அம்மா?
0: நீங்க அப்பா அம்மானா எல்லாம் சரியாயிடும். கிளம்பு. பாரு மஞ்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஆட்டோல வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன சொல்ற?
1: எனக்கு பயமா இருக்கு.
0: அது விதிடி. பாரு, எனக்கு பயமே இல்ல. என்ன எவனும் காதலிக்க மாட்டேங்கிறான், ஆனா ஒன்ன ஒருத்தன் காதலிக்கிறானே. ஐயோ, ஏய் ஆட்டோ வந்துருச்சு, கிளம்பு.
2: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து கேட்கலாம் சிறகடிக்க.

0: ஆசை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
2: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
0: தொடர்ந்து கேட்கலாம் சிறகடிக்க ஆசை திரைப்பட ஒளிச்சித்திரம்.

your attention, please. Security pass passengers will leave shortly from platform number 3. பயணிகளின் கவனத்திற்கு, செங்கோட்டை வரை செல்லும் பேசஞ்சர் இன்னும் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 இலிருந்து புறப்பட உள்ளது.

0: ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். பள்ளிக்கூடம் படிக்கும் போதே ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த அதிர்ச்சியில் அவங்க அப்பா அம்மாவும் செத்து போயிட்டாங்க. தாலி கட்டினவனும் லாரி ஆக்சிடென்ட்ல 6 மாசத்துல செத்து போயிட்டான். அதுக்கப்புறமா அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டு ஆனால் அதையா தனி மனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பாத்தியா அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட கதியே?
1: சின்ன வயசுல செருகடிக்க ஆசைப்பட்டுச்சு, செருகுல பலம் இல்லை, விழுந்துச்சு.
2: பறவை சிறகடிச்சு பிறக்க ஆசைப்படுறதுல தப்பு இல்லம்மா. ஆனா பறக்கிற அளவுக்கு அந்த சிறகுகளுக்கு பலருக்கான தெரிஞ்சு பலருக்கான தெரிஞ்சு பல சிறகுகளுக்கு பலருக்கான தெரிஞ்சு பல சிறகுகளுக்கு பலருக்கான தெரிஞ்சு

சிவகுமார், விஜயகுமார், மஞ்சுளா, ராஜீவ், சுகன்யா, சின்னி ஜெயன், ஒருவிரல் கிருஷ்ணாராவ் ஆகியோருடன் பலர். இசை மனோஜ் சரண், கதை கீதா, திரைக்கதை வசனம், இயக்கம் விஜயசந்திரன்.

இதுவரை கேட்டது யாதவ் ஃபிலிம்ஸ் வழங்கிய சிறகடிக்க ஆசை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள்:

0: நன்றி.
1: இப்பொழுது மாணவி ரோஷினி மொழிப்பற்று என்ற தலைப்பில் நம்மிடையே தன் கருத்தினை பகிர வருகிறார், கேட்கலாம்.
0: தமிழ் மொழி மட்டுமல்ல ஒரு நாகரிகம். தமிழ் என்பது வெறும் தகவல் பரிமாற்றத்திற்கான மொழி அல்ல. அது நம் பண்பாடு, பாரம்பரியம், வரலாறு, வாழ்க்கை முறை மற்றும் அடையாளத்தை தாங்கி நிற்கும் ஒரு உயர்ந்த நாகரிகம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிருடன் வாழ்ந்து வரும் தமிழாகும். நமது முன்னோர்கள் தமிழ் மொழியின் வழியாக உலகிற்கு உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை வழங்கியுள்ளனர். திருக்குறள் மனிதநேயம், அறம், ஒழுக்கம் ஆகியவற்றை கற்றுத்தருகிறது. சங்க இலக்கியங்கள் தமிழர்களின் வீரத்தையும் அன்பையும் இயற்கையோடு இணைந்த வாழ்வையும் எடுத்துக்காட்டுகின்றன. தமிழின் சிறப்பு அதன் தொன்மையில் மட்டுமல்ல, அதன் இனிமையிலும் உள்ளது. உலகின் பல நாடுகளில் வாழும் தமிழர்கள் இன்றும் பெருமையுடன் தமிழை பேசுகின்றனர். தொழில்நுட்ப வளர்ச்சியுடனும் தமிழ் இணைந்து பயணிக்கிறது. ஆனால் தமிழின் எதிர்காலம் நம் கைகளில்தான் உள்ளது. வீட்டில் தமிழில் பேசுவோம், குழந்தைகளுக்கு தமிழை கற்பிப்போம், நம் தாய்மொழியை அடுத்த தலைமுறைக்கு பெருமையுடன் எடுத்துச் செல்வோம். பிற மொழிகளை கற்பது அவசியம். அதே நேரத்தில் நம் தாய்மொழியை நேசிப்பதும் பாதுகாப்பதும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். என் உரையை மகாகவி பாரதியாரின் வரிகளுடன் நிறைவு செய்கிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தமிழை பேசுவோம், பாதுகாப்போம். தமிழின் பெருமையை உலகெங்கும் பரப்புவோம். நன்றி.
1: அடுத்ததாக யோஷிதா பாடும் பாரதியின் சுட்டும் விழிச்சுடரே பாடலை கேட்கலாம்.

0: ஓடி இது பார் கண்ணத்து முத்தம் என்று. நன்றி.
1: தொடர்ந்து காயத்ரி பாடும் செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற தமிழின் பெருமை பேசும் பாடலை கேட்கலாம்.

0: நன்றி.
1: அடுத்து காவிய தர்ஷினி இளைஞர்களை நாட்டின் நம்பிக்கை என்ற தலைப்பில் பேச வருகிறார், கேளுங்கள்.
2: ஒரு நாட்டோட வளர்ச்சியும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிற மிகப்பெரிய சக்தி யாருக்குன்னா அது அந்த நாட்டோட இளைஞர்களுக்கு தான். ஒரு நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியவை. அதனாலதான் இளைஞர்களை நாட்டின் எதிர்காலம் மட்டுமல்லாம நாட்டின் இன்றைய நம்பிக்கையாகவும் பார்க்கிறோம். இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட திறமை இருக்கு, புதிய சிந்தனையும் இருக்கு, டெக்னாலஜி நம்ம கையிலே இருக்கு. உலகத்துல எந்த மூலையில என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம வளர்ந்து இருக்கும்.

0: ஒரு சின்ன கேள்வி. இந்த திறமையை நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்? நம்ம வளர்ச்சிக்காகவா, சமூகத்தோட வளர்ச்சிக்காகவா, இல்லைன்னா நேரத்தை வீணாக்குவதற்காகவா? இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு நாட்டோட எதிர்காலத்தை மாற்றணும்னா முதல்ல அந்த நாட்டோட இளைஞர்களை மாற்றணும். இளைஞர்கள் நல்ல பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த நாட்டோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதே மாதிரி ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாம எல்லா இளைஞர்களும் சமமான வாய்ப்பு கிடைக்க வேணும். ஏன்னா திறமைக்கு பாலினம் கிடையாது, கடவுளுக்கு எல்லை கிடையாது. நம்ம வாழ்க்கையில தோல்வி வரலாம், தடைகள் வரலாம், நம்மள யாரும் நம்பாம கூட இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல நம்மள நாம நம்பணும். என்னால முடியும், நான் சாதிப்பேன், இந்த ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும். நாளைக்கு நாம தான் ஆசிரியர்களாக இருப்போம், அதிகாரியாகவும் இருப்போம், தொழில் முனைவோர்களாகவும் இருப்போம், தலைவர்களாகவும் இருப்போம். அதனால நம்முடைய இன்றைய முயற்சி தான் நாளைய நாட்டோட எதிர்காலம். நம்ம கனவு பெரிதாக இருக்கட்டும், நம்ம முயற்சி அதை விட பெரியதாக இருக்கணும். நம்ம வெற்றி நம்மோட மட்டும் நின்றுவிடாம நம்ம நாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.
1: இப்பொழுது மாணவன் சரவணன் இளைஞர்களும் பொருளாதாரமும் சார்ந்த சிந்தனைகளை பகிர கேட்கலாம்.
2: நம்மள பெரும்பான்மை மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பத்தின அறிவு கண்டிப்பா இருக்கும். எப்படின்னா, நம்ம எப்படி வந்து சம்பாதிக்கிறது, அதை எப்படி சேவிங்ஸ் பண்றது, இப்ப தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இது எல்லாமே நீங்க ஒரு தனிப்பட்ட நபர் அவரோட பொருளாதாரத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்ன்ற ஒரு நாலேஜ் வந்து இயற்கையாகவே நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்து நம்ம நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு இருக்கோம். மைக்ரோ லெவல் எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு வீடு, அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இவங்களோட அந்த வெல்த்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். ஆனால் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, அது வந்து இளைஞர்களான நம்ம வந்து கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேக்ரோ லெவல்ன்றது ஒரு நாட்டோட மொத்த கட்டமைப்பு, அதில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கத்தினரோட நலனை வந்து பேணி பாதுகாக்கிற விஷயங்கள் வந்து அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, இந்த அந்நிய செலவாணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறோம்ல, அப்புறம் எந்தெந்த துறையில் எவ்வளோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட், நம்ம யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரோ இல்லை ஸ்டேட்டில் இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டரோ அந்தந்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே இந்த பாலிசிஸ்லும் அதில் இருக்கும். அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட அந்த பர்சனல் ஃபினான்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த ஃபினான்ஸை தீர்மானிக்கிறதே அதுதான். நீங்கள் இப்போ ஒரு லோன் வாங்குறீங்க, அந்த லோன் வந்து சில நேரத்தில் சொல்லுவாங்க ரெப்போ ரேட் குறைச்சிருக்கோம், ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கேள்விப்படும். அது வந்து நம்மளோட பர்சனல் லோனையோ ஹவுசிங் லோனையோ கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து இம்பாக்ட் பண்ணும். அதை விட முக்கியமான விஷயம் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். நம்ம ஒரு காலத்தில் வந்து நம்ம வீட்டில் பெரியவங்க கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ரூபாயே வந்து பெரிய அமௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு ரூபாய் அப்போ வந்து நம்ம ஒரு ரூபாய்க்கான மதிப்பு வந்து வளர்ந்துருக்கான்னு நம்ம திரும்பி பார்த்தோம்னா குறைஞ்சுதான் இருக்குது. இப்போ ஒரு ரூபாய் நம்ம பெருசாக பார்க்குறோம் இல்லை இல்லை, அப்போ அப்போதைய பண மதிப்பு இப்போ குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. அப்போ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மேக்ரோ லெவல் எக்கனாமிக்ஸில் ஏற்படுற மாற்றங்களால தான் இதில் எல்லாமே நடக்குது. இதெல்லாம் வந்து நம்ம யூத்தில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை கூட ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை நம்ம அப்டேட்டடாக வச்சுக்கிறது நம்மளோட வெல்ஃபேருக்கும் நல்லது, ஓவரால் கண்ட்ரியோட வெல்ஃபேருக்கும் நல்லது. நன்றி.
1: அடுத்ததாக மாணவி இயல் நயம்பட உரைக்கும் கவிதையை கேட்கலாம்.
3: அர்த்தங்களால் பல, சொல்லால் ஒன்று. இளமையான கிழவி, மூப்படைந்த குமரி, இலக்கணமாய் இலக்கியமாய் இல்லற வாழ்க்கையாய், இன்பத்தை கொடுக்கும் இனியவளாய், கண்ணுக்கழகிய காரிகைகள் மத்தியில் காதலாய் காவியமாய், தன்மீது தனக்கே அளவில்லா அகங்காரம், காலம் கடந்தும் வரலாறு பேசுபவள் தமிழ். நன்றி.
1: தொடர்ந்து மாணவன் ஹரிபிரசாத் தோல்விகளே புதுமைக்கான படிக்கற்கள் என்ற தலைப்பில் வழங்கும் தன்னம்பிக்கை பேச்சை கேட்கலாம்.
4: பொதுவா தோல்வி என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் பயம் ஏற்படுகிறது. ஆனா உண்மையிலே தோல்வி என்பது வாழ்க்கையோட முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நம்ம செய்யற தவறுகளை உணர்ந்து அதை சரி செஞ்சு புதிய வழிகளை தேட வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசிரியர். ஒரு குழந்தை நடக்க கத்துக்கொள்ளும் போது பல முறை கீழே விழுது, ஆனா ஒவ்வொரு முறையும் அது எழுந்து திரும்பவும் நடக்க முயற்சி பண்ணுது. அந்த தொடர்ச்சியான முயற்சி தான் ஒரு நாள் அதை ஓட வைக்குது. இதுதான் தோல்வியோட உண்மையான அர்த்தம். இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய பல கண்டுபிடிப்புகள் பல தோல்விகளுக்கு பின்னாடி தான் உருவாகியது. ஒரு முயற்சி தோல்வி அடைஞ்சா இது வேலை செய்யல அப்படின்னு நம்ம ஒரு புதிய உண்மையை கத்துக்கிறோம். அந்த அனுபவம் தான் அடுத்த முயற்சியை வெற்றியா மாத்துது. அதனால தோல்வி அப்படின்றது புதுமையோட எதிரி கிடையாது, அது புதுமையோட முதல் நண்பன். மாணவர்களோட வாழ்க்கையிலும் இதே உண்மை பொருந்தும். ஒரு தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்துட்டோம்னா வாழ்க்கை முடிஞ்சிடாது. அந்த தோல்விக்கான காரணத்தை தெரிஞ்சு நம்மளை மேம்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தான் அடுத்த வெற்றி நிச்சயம் நம்முடையதாக இருக்கும். இன்றைய உலகம் புதிய சிந்தனைகளையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் எதிர்பார்க்கிறது. ஆனால் புதுமை என்பது ஒரே முயற்சியில் பிறக்கிறது இல்லை, பல கேள்விகளுக்கு பல சோதனைகளுக்கு பல தோல்விகள் இதன் வழியாக தான் அதன் உருவாகுது. அதனால் தோல்வியை கண்டு அஞ்ச வேண்டாம், அதிலிருந்து நம் பாடம் கற்றுக்கணும். ஒவ்வொரு தோல்வியும் நம்மை இன்னும் வலிமையானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் மாற்றுது. இந்நுரையை ஒரு அழகான வரியோட நிறைவு

0: செஞ்சுக்கிறேன். தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றியை நோக்கி செல்லும் முதல் படி. தோல்விகளே புதுமைக்கான படிக்கற்கள். விடாமுயற்சியை அந்த படிக்கட்டில் நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும் சக்தி. நன்றி, வணக்கம்.
1: நிறைவாக மாணவன் தினேஷ்குமார் சோசியல் மீடியா நன்மையா தீமையா என்ற தலைப்பில் பேச வருகிறார், கேட்டு மகிழுங்கள்.
2: இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆயிடுச்சு. அதனால அது நல்லதா கெட்டதா அப்படின்னு விட நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். முதல்ல சமூக ஊடகத்தினோட நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சமூக ஊடகத்தின் மூலமாக உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடனே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. மாணவர்கள் கல்வி தொடர்பான வீடியோக்கள், பாடங்கள், மேலும் பயனுள்ள தகவல்களை எளிதாக கற்றுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட திறமைகளை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு சமூக ஊடகம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. சிறிய தொழில் செய்கிறவங்க கூட அவங்களோட பொருட்களை விளம்பரப்படுத்தி வாடிக்கையாளர்களை பெற முடியுது. இப்போ சமூக ஊடகத்தோட தீமைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதிக நேரம் சமூக ஊடகங்களை செலவழிக்கிறதுனால படிப்பு, தூக்கம் மற்றும் அன்றாட வேலைகளையும் பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உண்மை இல்லாத செய்திகள், தவறான தகவல்கள் இதெல்லாம் ரொம்ப வேகமாக பரவுறதுக்கு இந்த சமூக ஊடகம் ஒரு காரணமாக அமைகிறது. அதனால நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் உடனே நம்பாம அது சரியா, அது உண்மையா அப்படின்னு நம்ம சரி பார்க்கணும். இப்போ சமூக ஊடகத்தை நம்ம எப்படி புத்திசாலித்தனமா பயன்படுத்தலாம் நான் சொல்றேன். முதல்ல சமூக ஊடகத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேர வரம்பை நம்ம வச்சுக்கணும். ரெண்டாவதா, பயனுள்ள மற்றும் கல்வி சார்ந்த தகவல்களை நம்ம பின்தொடரணும். நம்மளோட தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் பாஸ்வேர்டை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது என்னதுன்னா, சமூக ஊடகம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் அது மோசமான எஜமானாக மாறிவிடக்கூடாது. நாம் சமூக ஊடகத்தை பயன்படுத்த வேண்டும். சமூக ஊடகம் நம்மளே பயன்படுத்தக்கூடாது. அதனால் சமூக ஊடகம் நல்லதா கெட்டதா என்பது அதோட கையில் இல்லை, அதை பயன்படுத்துகிற நம்மளோட கைகளில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.
1: மாணவர்களின் திறமைகளும் பாரதியின் வரிகளும் நம்மை பரவசப்படுத்திய இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி எம் எஸ் நிவேதா ஸ்ரீ, படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். நேயர்கள் இதுவரை கேட்டது இளைய பாரதம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி இளையபாதம் நிகழ்ச்சியில் நிறைய பாடல்கள் மற்றும் அழகிய இது கேட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட தொடர்ந்து அழகான கடற்கரையில் சூரியன் மறைந்து நம்ம வீதிகளில் குளிர்ந்த கடல் காற்று வீசும் இந்த இனிய மாலை வேளையில் உங்களோட இணைந்திருப்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் நிவேதா ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம இளையபாதம் நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் பாடல்களோடு இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை.

0: ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி மாணவிகள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: விண்வெளி முதல் விவசாயம் வரை எங்கும் பெண்கள், எதிலும் பெண்கள் என்பது போல இதோ எங்கள் பள்ளியில் பயிலும் அனைவரும் பெண்களே என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஆம், உங்களின் செவிக்கும் சிந்தனைக்கும் விருந்தளிக்க வந்திருக்கும் நாங்கள் தொடக்க பள்ளி மாணவிகள். நிகழ்ச்சியில் தொடக்கமாக, வளமான மற்றும் வளர்ச்சியான பாதையில் வீறு நடை போட்டு கொண்டிருக்கும் எனது இந்தியா 2035 எப்படி இருக்கும் என அழகுற பேச வரும் மாணவி மோகன அஸ்தி, 5ஆம் வகுப்பு.
2: வணக்கம். 2035 என் இந்தியா எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கும் பொழுது என் மனதில் ஒரு அழகான, தூய்மையான, வளர்ச்சியடைந்த இந்தியா தோன்றுகிறது. 2035 இந்திய மிகவும் சுத்தமான, பசுமையான, நவீனமான மற்றும் அமைதியான நாடாக இருக்கும் என்று நான் கற்பனை செய்கிறேன். நகரங்களிலும் கிராமங்களிலும் அதிக மரங்கள் வளர்க்கப்படும். சூரிய சக்தி காற்றாலை மூலம் அதிகம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். மின்சார வாகனங்கள் அதிகம் பயன்படுத்தப்படும். அதனால் காற்று மாசு பெருமளவில் குறையும். அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வி கிடைக்கும். அரசு பள்ளியில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வகுப்பறைகள் இருக்கும். மாணவர்கள் புத்தகங்களை மட்டும் படிக்காமல் நேரடி செயல்முயற் பயிற்சி, பரிசோதனை முறை மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் கற்றுக்கொள்வார்கள். 2035 இந்திய விஞ்ஞானிகள் விண்வெளி, மருத்துவம், விவசாயம் மற்றும் தொழில்நுட்பத்துறைகளில் பல சாதனைகளை படைப்பார்கள். விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு குறைந்த நீரில் அதிக விளைச்சல் பெறப்படும். நமது ஆறுகள் மற்றும் ஏரிகள் தூய்மையாக இருக்கும். காடுகள் பாதுகாக்கப்படும். ஆறுகள் இணைக்கப்பட்டு தண்ணீர் பற்றாக்குறை தீர்க்கப்படும். மரங்கள் அதிகம் வளர்க்கப்பட்டு காடுகள் பாதுகாக்கப்படும். விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பாதுகாப்பாக வாழும் சூழல் உருவாகும். எல்லா கிராமங்களிலும் நல்ல பள்ளிகள், உயர்தரமான மருத்துவ வசதிகள், சாலை வசதிகள் மற்றும் இணைய வசதிகள் ஏற்படுத்தப்படும். மக்கள் ஜாதி, மதம், மொழி வேறுபாடுகளை தாண்டி ஒற்றுமையுடனும் அன்புடனும் வாழ்வார்கள். நீர் சேமிப்பும் மரம் வளர்ப்பும் இயற்கையை பாதுகாப்பும் என்ற எண்ணம் அனைவரிடமும் இருக்கும். என் இந்தியா 2035 என்பது வெறும் கனவு அல்ல. இன்று நான் நன்றாக படித்து உழைத்து ஒழுக்கத்துடன் நடந்து இயற்கையை பாதுகாத்தால் அந்த கனவு நிச்சயம் நனவாகும். வலிமையான இந்தியா, பசுமையான இந்தியா, அறிவார்ந்த இந்தியா என்பதே என் 2035 கனவு. ஜெய்ஹிந்த்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, மழலையின் பேச்சு தெளிவு பெற நாக்கில் தேனை தடவும் பழக்கம் நாம் வழி வழியாக பின்பற்றும் ஒரு முறையாகும். வார்த்தைகள் நாக்கில் பிழையின்றி உச்சரிக்க பயிற்சி மிக அவசியம். அத்தகைய நாப்பிரள் பயிற்சியை ஆங்கிலத்தில் நவீன வருவோர் 4ஆம் வகுப்பு மாணவியர் ஆருத்ரா, நித்யபிரியா மற்றும் ஃபமிதா.
3: டங் ட்விஸ்டர்ஸ். Betty bought some butter. The butter was bitter, so Betty bought some bitter butter to make the bitter butter better butter. How much would a woodchuck chuck if a woodchuck would? If two witches would watch two watches, which would watch which watch? Ice cream, you scream, we all scream for ice cream. Half a cup of coffee in a proper coffee plate.
4: Peter Piper picked a

0: deck of pickled peppers. She shall by the seashore. Red lorry, yellow lorry. Big black bear. The big black bear with the big black box. Green grapes grow greatly on green ones. Great green grapes grow in green garden. Fresh fried fish freshly. Seven silly sheep slept in the shed. Busy bumblebees buzzed beside the bushes. Black, black, brown. Six slow snails said silently.
1: Thank you.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனிதர்களுக்கு சிறப்பு பெயர்கள் இருப்பது போல ஊர்களுக்கு சிறப்பு பெயர்கள் உண்டு. அதனை பற்றி கூற வருபவர்கள் மூன்றாம் வகுப்பு மாணவியர் மோனிஷா மோஷிதா.
3: மாவட்டங்களின் சிறப்பு பெயர்கள்:
4: ராமநாதபுரம்,
3: புனித பூமி,
4: ஈரோடு,
3: மஞ்சள் நகரம்,
4: கரூர்,
3: நெசவாளர்களின் வீடு,
4: கன்னியாகுமரி,
3: இந்தியாவின் தேனில எல்லை,
4: காஞ்சிபுரம்,
3: ஆலய நகரம் மேரி மாவட்டம்,
4: கோயம்புத்தூர்,
3: தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்,
4: சிவகங்கை,
3: சரித்திர முறையும் பூமி,
4: சேலம்,
3: மாவழ நகரம்,
4: தஞ்சாவூர்,
3: தமிழக அரிசி கிண்ணம்,
4: தருமபுரி,
3: தோட்டப்பயிர் பூமி,
4: திண்டுக்கல்,
3: பூட்டு நகரம்,
4: திருச்சி,
3: மலைக்கோட்டை நகரம்,
4: திருநெல்வேலி,
3: தென்னிந்தியாவின் ஹாட்ஸ்பாட்,
4: திருப்பூர்,
3: தமிழ்நாட்டின் பின்லாடை தலைநகரம்,
4: தூத்துக்குடி,
3: முத்து நகரம்,
4: தேனி,
3: இயற்கை விரும்பிகளின் பூமி,
4: நாகப்பட்டினம்,
3: சமய நல்லிணக்கத்தின் பூமி,
4: நாமக்கல்,
3: தமிழ்நாட்டின் முட்டை நகரம்,
4: நீலகிரி,
3: மலைகளின் ராணி,
4: மதுரை,
3: கோவில் நகரம்,
4: விருதுநகர்,
3: வியாபார நகரம்,
4: வேலூர்,
3: கோட்டைகளின் நகரம்,
4: சிவகாசி,
3: குட்டி ஜப்பான்,
4: ராஜபாளையம்,
3: பருத்தி நகரம்,
4: செஞ்சிக்கோட்டை,
3: இலங்கின் திராய்,
4: போடி,
3: ஏலக்காய் நகரம்,
4: மணப்பாடு,
3: சின்ன ஜெருசேலம்,
4: புளியங்குடி,
3: எலுமிச்சை நகரம்,
4: குற்றாலம்,
3: தென்னிந்தியாவின் ஸ்பா,
4: ஏற்காடு,
3: ஏழைகளின் ஊட்டி,
4: தளி,
3: குட்டி இங்கிலாந்து,
4: கூடுதுறை,
3: தென்னிந்தியாவின் திரிவேணி,
4: ராமேஸ்வரம்,
3: தென்னிந்தியாவின் காசி.
1: தேங்க்யூ.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏன் என்ற கேள்விக்கு பதில் கூற வருபவர்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் சாண்ட்ரால்ஃபியா ஹர்ஷா. இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன்ஸ் ஃபார் கியூரியஸ் கிட்ஸ்.
5: Why do stars twinkle?
2: Stars give out their own light as this light travels through moving layers of earth as it bends a little. That makes stars look as if they are twinkling.
5: Why does popcorn pop?
2: A popcorn kernel has a tiny drop of water inside. When the kernel gets hot, the water turns into steam. The steam pushes hard and the kernel suddenly bursts open into fluffy popcorn.
5: Why are our fingerprints different?
2: The tiny lines on our fingers from while we grow inside our mother's womb. Small differences in growth make each person pattern special. Even identical twins have different fingerprints.
5: Why does an octopus have three hearts?
2: An octopus has three hearts to move blood around its body. Two hearts send blood to the gills and one heart send blood to the rest of the body. That is a very busy heart team.
5: Why does a rainbow have many colors?
2: Sunlight look white, but it contains many colors. Raindrops act like tiny prisms. They bend and separate the colors, making a rainbow in the sky.
5: Why do we sometimes yawn when someone else yawns?
2: Yawning can spread when we see or hear another person yawn. Scientists think it may be connected with attention and social behavior. Even reading about yawning can make

0: discuss want to yarn.
1: Why are soap bubbles round?
0: Soap and water make a thin skin around the earth. This skin pulls equally in every direction, so it makes the smallest shape possible around the air, a round bubble.
2: Thank you.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக,
0: நவீன உலகத்தில் நம்மை ஆதிக்கம் செலுத்தி வரும் தொழில்நுட்பங்களில் ஒன்று ஏஐ. அதனால் நமக்கு நன்மையா தீமையா என பட்டிமன்றம் நடத்த வருபவர்கள் 4ஆம் வகுப்பு மாணவிகள். நடுவராக ஆருத்ரா, தீமையே என வாதிட வருபவர் ஃபமிதா, நன்மையே என வாதிட வருபவர் நித்ய பிரியா.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலத்தில் ஏஐயின் பயன்பாடு நன்மையா தீமையா, அறிவியல் வளர்ச்சி நம் மனித வாழ்க்கையை எளிதாக்குகிறது என்பது உண்மை. அந்த அறிவியல் வளர்ச்சியை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் அதன் நன்மையும் தீமையும் அடங்கியுள்ளது. இன்றைய உலகில் நாம் அதிகமாக கேட்கும் ஒரு சொல் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. கைபேசி முதல் கல்வி வரை, மருத்துவம் முதல் விவசாயம் வரை, வணிகம் முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரை ஏஐயின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அப்படியானால் ஏஐ மனிதனுக்கு கிடைத்த வரப்பிரசாதமா, அல்லது எதிர்காலத்தில் மனிதனுக்கே சவாலாக மாறக்கூடிய ஆபத்தான கருவியா? அந்த கேள்விக்கான விடை ஆராய்வதே இதை பட்டிமன்றத்தின் நோக்கம். முதலில் ஏஐயின் பயன்பாடு நன்மையே என்று வாதிடும் அணியினரை அழைக்கிறோம்.
5: அனைவருக்கும் வணக்கம். ஏஐ பயன்பாடு நன்மையே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஏஐ என்பது மனிதனின் அறிவை அழிக்க வந்ததல்ல, மனிதனின் அறிவை மேலும் சிறப்பாக பயன்படுத்த உதவும் ஒரு கருவி. மாணவர்களுக்கு ஏஐ ஒரு சிறந்த கற்றல் துணியாக இருக்கிறது. புரியாத பாடங்களை எளிமையாக விளக்கிக் கொள்ளலாம், புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளலாம், தகவல்களை தேடலாம். ஆசிரியர்களும் பாடத்திட்டம், கற்பித்தல், செயல்பாடுகள், வினாத்தாள்கள் போன்றவற்றை தயாரிக்க ஏஐ பயன்படுத்த முடிகிறது. மருத்துவத்துறையில் ஏஐ முக்கிய பங்கு வகிக்கிறது. நோய்களை கண்டறிவதில் மருத்துவர்களுக்கு உதவுகிறது. மருத்துவ படங்களை ஆய்வு செய்யவும் ஆராய்ச்சிகளை விரைவுபடுத்தவும் ஏஐ பயன்படுகிறது. விவசாயத்தில் வானிலை தகவல், பயிர் நோய் கண்டறிதல், நீர் மேலாண்மை போன்றவற்றில் தொழில்நுட்பம் உதவுகிறது. அதுபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏஐ உதவுகிறது. குரலை எழுத்தாக மாற்றுதல், எழுத்தை குரலாக மாற்றுதல் போன்ற வசதிகள் அவர்களின் வாழ்க்கையை எளிமையாக்குகின்றன. முன்பு பல மணி நேரம் எடுத்துக்கொண்ட பணிகளை ஏஐ சில நொடிகளை செய்து முடிக்க உதவுகிறது. எனவே ஏஐ பயப்பட வேண்டிய தொழில்நுட்பமாக அல்ல, பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டிய தொழில்நுட்பமாக பார்க்க வேண்டும். இத்தகைய சிறப்புமிக்க ஏஐ பயன்பாடு நன்மையே என்று தீர்ப்பளிக்குமாறு நடுவர் அவர்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
4: இப்போது ஏஐ பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் அணியினரை கேட்போம்.
6: அனைவருக்கும் வணக்கம். ஏஐ நன்மைகளை வழங்குகிறது என்பதை மறுக்க முடியாது. ஆனால் அதன் தவறான பயன்பாடு பல பிரச்சனைகளை உருவாக்குகிறது. முதலாவது, மனிதனின் சிந்திக்கும் திறன் குறையக்கூடும். எல்லாவற்றுக்கும் ஏஐயே நம்ம தொடங்கினால் நாம சிந்தித்து முடிவு எடுக்கும் பழக்கம் குறைந்துவிடும். குறிப்பாக மாணவர்கள் தாங்களே படித்து எழுதுவதற்கு பதிலாக ஏஐ மூலம் அனைத்தையும் தயாரித்து கொள்ளும் நிலை ஏற்பட்டால் அவர்களின் படைப்பாற்றலும் சுய சிந்தனையும் பாதிக்கப்படலாம். இரண்டாவது, வேலைவாய்ப்பு குறித்த அச்ச மனிதர்கள் செய்து வந்த சில பணிகளை இயந்திரங்களும் ஏஐ அமைப்புகளும் செய்ய தொடங்கியுள்ளன. எதிர்காலத்தில் சில வேலைகளின் தன்மை மாறலாம். எனவே புதிய திறன்களை கற்றுக்கொள்வது அவசியமாகிறது. மூன்றாவது, தவறான தகவல்கள் மற்றும் போலியான உள்ளடக்கங்கள் ஏஐ மூலம் உண்மை போல தோன்றும். தவறான படங்கள், வீடியோக்கள் மற்றும் செய்திகள் உருவாக்கப்படும். இதனால் சமூகத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளன. மேலும் தனிப்பட்ட தகவல்களின் பாதுகாப்பு, இணைய மோசடிகள், ஏஐ தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்துதல் போன்ற பிரச்சனைகளும் இருக்கின்றன. எனவே ஏஐ நம் கையில் இருக்கும் கத்தியை போன்றது. அது சமையலுக்கும் பயன்படும், தவறாக பயன்படுத்தினால் ஆபத்தையும் ஏற்படுத்தும். எனவே ஏஐ பயன்பாடு தீமையே என்று தீர்ப்பளிக்குமாறு நடுவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
4: இரு அணிகளின் கருத்துக்களை கேட்டோம். ஒரு பக்கம் ஏஐ கல்வி, மருத்துவம், விவசாய, தொழில் என பல துறைகளின் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. மறுபக்கம் ஏஐ அளவுக்கு மீறி நம்புவது சுய சிந்தனை பாதிக்கலாம் என்னும் தகவல் மற்றும் வேலைவாய்ப்பு மாற்றங்கள் போன்ற சவால்கள் ஏற்படலாம் என்றும் குறிப்பிடுகிறது. அப்படியானால் உண்மையில் ஏஐ நல்லதா கெட்டதா என்ற கேள்விக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது. நல்ல நோக்கத்துடன், அறிவுடன், பொறுப்பு

0: பயன்படுத்தினால் ஏஐ மிகப்பெரிய நன்மை. சிந்திக்காமல் அளவுக்கு மீறி தவறான நோக்கத்துடன் பயன்படுத்தினால் ஏஐ தீமையாக மாறலாம். எனவே ஏஐ மனிதன் பயன்படுத்த வேண்டும், மனிதனை ஏஐ பயன்படுத்த நிலை வரக்கூடாது என்பதே இன்று பட்டிமன்றத்தின் தீர்ப்பு. தொழில்நுட்பம் வளரட்டும், அதைவிட மனிதனையும் வளரட்டும். ஏஐ வளரட்டும், அதைவிட மனிதனின் அறிவும் சிந்தனையும் வளரட்டும். இத்துடன் இன்று பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா?
1: ஆம், சிறந்த மற்றும் முதன்மை சுற்றுலா தலமாக விளங்கும் நம் புதுச்சேரி பற்றி ஆங்கிலத்தில் பேச வரும் மாணவி கிளாடிஸ் ராபர்ட், 3rd வகுப்பு.
3: ஐ லவ் மை புதுச்சேரி. புதுச்சேரி ஆல்சோ கால்ட் பாண்டிச்சேரி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஃப்ரெஞ்ச் ஹெரிட்டேஜ், peaceful beaches and spiritual atmosphere. Even though it is small, Puducherry has a history that connects India, France and the world. The name Puducherry comes from Tamil words pudu meaning a new and cherry settlement. Puducherry was fishing village and trading center. The Europeans came. Tamil, Roman and Arab traders visited this coast. Puducherry was attacked and captured many times during wars between French and British. After India got independence in 1947, the people of Puducherry fought for freedom. Puducherry was fishing village and trading center even before the Europeans came. Tamil, Roman and Arab traders visited this coast. Puducherry was attacked and captured many times during wars between the French and British. After India got independence in 1947, the people of Puducherry fought for freedom. Finally, on 1st November 1954, Puducherry was merged with India. It became a union territory in 1963. Puducherry is special because it is a blend of Indian and French culture. The White Town or French Quarter has colorful colonial houses, churches and boulevards. Walking there feel like walking in Europe. Promenade Beach, Paradise Beach and Auroville Beach attract tourists. The sea breeze and lighthouse make evenings beautiful. Spiritual centers. Sri Aravindo Ashram for yoga and peace. Auroville, an international township started in 1968 for human unity. The Matri Mandir inside Auroville is world famous. Puducherry is clean, traffic is less and lifestyle is slow and relaxed. That's why many tourists and students come here. Puducherry is not just a tourist place. It is a living example of unity in diversity. The message of Auroville is the world, the earth is one country. Makes Puducherry special for the whole world. Thank you.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: நமது பசுமையான பூமியை பாடாய்படுத்தும் அரக்கனின் ஒன்று நெகிழி, அதனை அறவே ஒழிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை நம்மிடையே ஏற்படுத்த ஆங்கிலத்தில் உரையாட வரும் மாணவி 4th வகுப்பு கனிஷ்கா.
4: சே நோ டு பிளாஸ்டிக். டுடே ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் அவாய்ட் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் அவர் டெய்லி லைஃப், பட் டூ மச் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இஸ் ஹார்ம்ஃபுல் டு அவர் என்விரான்மெண்ட். பிளாஸ்டிக் பேக்ஸ், பாட்டில்ஸ், கப்ஸ் அண்ட் ரப்பர்ஸ் ஆர் த்ரோன் இன் எவ்ரிவேர். தே டு not easily decompose and remain in the environment for many years. Plastic waste pollutes for land, water and oceans. Animals and birds may eat plastic waste and become sick. Plastic also blocks drains and can cause water logging during rainy season. So what can we do? We can say no to single use plastic.

0: take bags, we can use cloth or reusable bags. We can carry reusable water bottle and lunch boxes. We should avoid throwing plastic on roads, in our river and in public places. We must also separate plastic waste and dispose it properly. Remember, reduce plastic, reuse useful things and recycle whenever possible. As students, we can create awareness among our friends, families and community. Small actions by each one of us can make a big difference. Let us promise today, I will avoid unnecessary plastic. I will keep my surroundings clean. I will protect natural for future generation. Let us work together for a clean, green and plastic-free world. Thank you.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொகை சொற்களை தொகுத்து கூற வரும் மாணவிகள் மோனிஷா மோஷிதா மூன்றாம் வகுப்பு.
2: தொகை சொற்கள் இருவினை,
3: நல்வினை, தீவினை,
2: இருத்திணை,
3: உயர்த்தினை, அக்தினை,
2: இருமை,
3: இன்மை, மறுமை,
2: ஈரிச்சம்,
3: பேரேச்சம், இணையேச்சம்,
2: முத்தமிழ்,
3: இயல் இசை நாடகம்,
2: முச்சங்கும்,
3: முதல் இடைக்கடை,
2: முக்கணி,
3: மாப்பலாவாழை,
2: மூவிடம்,
3: தன்மை, மூனிலை, படற்கை,
2: நாற்றிசை,
3: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தேற்கு,
2: நாற்பொருள்,
3: அறம்பொருள், இன்பம், வீடு,
2: ஐம்போரி,
3: மெய், வாய், கண், மூக்கு, சேவி,
2: ஐம்பூதங்கள்,
3: நீளம், நீர்,
2: நீளம்,
3: நீர், காற்று, வானம், நெருப்பு,
2: ஐந்திலக்கணம்,
3: எழுத்து, சொல், யா, பொருள், யாப்பு, அணி.
2: தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வானில் இரவும் பகலும் மாறி மாறி வருவதைப் போல வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். வெற்றியை கொண்டாடு தெரிந்த நமக்கு தோல்வியை ஏற்க தெம்பில்லை. அத்தகைய தோல்வியை சமாளிப்பது எப்படி என ஆலோசனை வழங்க வரும் மாணவி மோகனா ஸ்ரீதான் வகுப்பு.
4: வணக்கம் அன்பான தோழர்களே, இன்று நம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். தோல்வியை எப்படி சமாளிப்பது? தேர்வில் குறைந்த மதிப்பெண் கிடைத்திருக்கலாம், போட்டியில் வெற்றி பெறாமல் போயிருக்கலாம், அப்பொழுது நமக்கு வருத்தமாக இருப்பது இயல்புதான். ஆனால் ஒரு தோல்வி நம்முடைய முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்காது. தோல்வி என்பது நீ முடியாது என்று சொல்லும் சுவரல்ல, இன்னும் எப்படி முயற்சி செய்யலாம் என்று கேட்கும் ஓர் ஆசிரியர். ஒரு சிறிய குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது பல முறை கீழே விழுகிறது. அது விழுந்தவுடன் நான் நடக்கவே மாட்டேன் என்று முடிவு செய்வதில்லை. மீண்டும் எழுகிறது, மீண்டும் முயற்சி செய்கிறது. அதனால்தான் இன்று நாம் எல்லோரும் நடக்கிறோம். தோல்வி ஏற்பட்டால் முதலில் நம்மை நாமே குறை சொல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும். எங்கே தவறு நடந்தது என்று சிந்திக்க வேண்டும். புரியாத பாடம் இருந்தால் ஆசிரியரிடம் கேட்கலாம், நம்பிக்கையான நண்பர் அல்லது பெற்றோரிடம் பேசலாம். உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். மேலும் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை, தனி பாதை இருக்கிறது. ஒருவருக்கு கணிதம் நன்றாக வரலாம், இன்னொருவருக்கு ஓவியம், விளையாட்டு, இசை அல்லது கதை சொல்லுதல் நன்றாக வரலாம். முதலில் மனதை அமைதிப்படுத்துங்கள். அடுத்து நடந்ததை சிந்தியுங்கள். அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் ஒரு சிறிய இலக்கை வைத்து மீண்டும் முயற்சி செய்யுங்கள். பெரிய வெற்றிகள் பல சிறிய முயற்சிகளால் உருவாகின்றன. அன்பான தோழர்களே, தோல்வி வந்தால் உங்கள் கனவுகளை தள்ளி வைக்காதீர்கள். தோல்வி உங்கள் திறமையின் முடிவு அல்ல, உங்கள் பயணத்தின் ஒரு படிக்கட்டு. விழுந்தாலும் எழுங்கள், மெதுவாக நடந்தாலும் முன்னே செல்லுங்கள். உங்களால் முடியும். முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் முடியும். தோல்வி முடிவு அல்ல, வெற்றிக்கான புதிய தொடக்கம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கதை என்றால் யாருக்கு தான் பிடிக்காது? நேர்மையின் அவசியத்தை ஆங்கில கதை மூலம் கூற வருகிறாள் நான்காம் வகுப்பு மாணவி ஜோஷினி.
5: Tinkling bells. Honesty is the best policy. Once there lived a bright little boy named Chinna in a beautiful village. Chinna was studying in grade 4 and loved read storybooks and learn new things. He had many friends, but he loved his little pet goat Tara the most. Tara was a 5-month-old milky white kid. One day, while returning from school, Chinna stopped at a cha-cha shop. There, he saw a pair of

0: கதை மூலம் கூற வருகிறாள் நான்காம் வகுப்பு மாணவி ஜோஷினி.
1: டிங்கிளிங் பெல்ஸ். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஒன்ஸ் தேர் லிவ்ட் எ பிரைட் லிட்டில் பாய் நேம்டு சின்னா இன் எ பியூட்டிஃபுல் வில்லேஜ். சின்னா வாஸ் ஸ்டடிங் இன் கிரேட் ஃபோர் அண்ட் லவ் ரீட் ஸ்டோரி புக்ஸ் அண்ட் லேர்ன் நியூ திங்ஸ். ஹீ ஹேட் மெனி ஃப்ரெண்ட்ஸ் பட் ஹீ லவ்டு இஸ் லிட்டில் பெட் கோட் தாரா த மோஸ்ட். Tara was a 5-month-old milky white kid. One day, while returning from school, Chinna stopped at a cha-cha shop. There, he saw a pair of beautiful shining tinkling bells. Ting, ting, ting, ting, ting. Chinna wanted to buy the bells, but he could not find the money Dadaji had given him. Feeling sad, he returned the bells and went home. At home, his mother Kamala saw that he was upset and gently asked, "What had happened?" Chinna told his mother about missing the money and she comforted him. Kamala gave him money for the bills and reminding him to be careful with money. Later they went to the market to the fruit and vegetables. At a pineapple store, the fruit seller accidentally Chinna gave 10 rupees extra. Chinna thought, "Can I use this money to buy the bills and some chocolates?" His mother explained that keep the extra money would be stealing. Chinna understood his mistake and immediately returned the money to the fruit seller. The fruit seller praised Chinna and called him honest boy. Kamala was proud of Chinna and took him to the cha-cha shop. He brought her tinkling bells. Ting, ting. Ting, ting. Chinna happily tied the bells around Tara's neck. Moral: always be honest and return what does not belong to you. Thank you.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக கலைகளின் வகைகள் சிலவற்றை மட்டுமே நாம் அறிந்திருப்போம். அவ் எண்ணிக்கையில் எத்தனை தெரியுமா? 64. ஆம், ஆயு கலைகள் 64 பற்றி அழகுற கூற வருபவள் 3ஆம் வகுப்பு மாணவி நாகலட்சுமி.
2: ஆயக்கலைகள் 64. ஆடல், இசைக்கருவி மீட்டல், ஒப்பனை செய்தல், சிற்பம் வடித்தல், பூத்தொடுத்தல், சூதாடல், சுரத்தம் நரித்தல், தேனும் கல்லும் சேகரித்தல், நரம்பு மருத்துவம் சமைத்தல், கனி உற்பத்தி செய்தல், கல்லும் பொன்னும் பிளத்தல், கரும்பு சாற்றில் வெள்ளம் எடுத்தல், உலகங்களில் மூலிகை கலத்தல், கலவை உலகம் பிரித்தல், உலோக கலவை ஆராய்ந்து அரித்தல், உப்பு உண்டாக்குதல், வாளெறிதல், மற்போர் புரிதல், அம்பு தொடுதல், படை அணிவகுத்தல், முப்படைகளை முறைப்படுத்தல், தெய்வங்களை மகிழ்வித்தல், தேரோட்டல், மட்களம் செய்தல், மரக்களம் செய்தல், பொற்களம் செய்தல், வெள்ளிக்களம் செய்தல், ஓவியம் வரைத்தல், நிலச்சமன் செய்தல், காலக்கருவி செய்தல், ஆடைக்கு நிறமூட்டல், எந்திரம் இயற்றல், தோணி கட்டல், நூல் நூற்றல், ஆடை நெய்தல், சாணை பிடித்தல், பொன்னின் மாற்று அரித்தல், செயற்கை பொன் செய்தல், பொன்னம்பரணம் செய்தல், பொன் முலமிடுதல், தோல் பதனிடுதல், மிருக தோல் உரித்தல், பால் கறந்து நெய்யுறுக்கல், தையல், நீச்சல், இல்ல தூய்மையுறுத்தல், துவைத்தல், மயிர் களைத்தல், எள்ளில் இறைச்சியில் நெய்யெடுத்தல், உழுதல், மரமேறுதல், பணிவிடை செய்தல், மூங்கில் முடைத்தல், பாத்திரம் வார்த்தல், நீர் கொணர்தல், நீர் தெளித்தல், இரும்பாயுதம் செய்தல், மிருக வாகனங்களுக்கு தவிசு அமைத்தல், குழந்தை வளர்ப்பு, தவறினை தண்டித்தல், பிற மொழி எழுத்தறிவு பெறுதல், வெற்றிலை பாக்கு சித்தப்படுத்தல், மேற்கூறிய கலைகளை உள்வாங்கும் விரைவு, வெளிப்படுத்தும் நிதானம். நன்றி.
0: இதுவரை பொறுப்புடன் நாங்கள் கூறிய அனைத்து செய்திகளையும் பொறுமையுடன் கேட்ட எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக தொகுத்து வழங்கியவர் ஹாரி.

0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியோடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். பாய் குட்டீஸ்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:05. நேரில் இனி கேட்டு ரசிக்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலில் வருகிறது ஒரு தாயின் சபதம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள்.

நேரம் 6:05. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசை நிறைவாக ரயில் பயணங்களில் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது எஸ். ஜானகியின் குரல்.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியானை சந்தித்தார். இந்தியாவின் 2026 பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்காக கட்டமைத்தல் என்ற கருப்பொருளில் நடைபெறுகிறது. இந்தியாவின் புத்தாக்க திறன் மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் மறைவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியானை சந்தித்தார். நேற்று அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் பிராந்தியத்தில் நீடித்த அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கும் கடல் மற்றும் வர்த்தக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகள் தேவை என்பதையும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள தலைவர்களுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு கருதப்படுகிறது. தொடர்ந்து எத்தியோப்பியா பிரதமர் திரு அபி அகமது அலியுடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இரண்டு நாள் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு இன்று பிற்பகல் புதுடெல்லியில் தொடங்கியது. இதனையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15,000 மேற்பட்ட காவலர்களும் 20 துணை இராணுவ படையினரும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உச்சிமாநாடு நடைபெறும் பாரத் மண்டபம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 500 மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் உலகளாவிய ஆளுமை, பன்முகத்தன்மை, வர்த்தகம் மற்றும் முதலீடு, தொழில்நுட்பம், உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு, சுகாதாரம், பேரிடர் தாங்குதிறன் மற்றும் முக்கிய விநியோக சங்கிலிகள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உச்சிமாநாடு இந்தியாவின் 2026 பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் மேல்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்காக கட்டமைத்தல் என்ற கருப்பொருளுடன் நடைபெறுகிறது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா, எகிப்திய அதிபர் திரு அப்துல் ஃபட்டா எல்சிசி, இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியந்தோ மற்றும் ஈரானிய அதிபர் திரு மசூத் பெஷ்கியான் உள்ளிட்ட பல முக்கிய உலகத் தலைவர்கள் இந்த உயர்மட்ட உச்சி மாநாட்டில் பங்கேற்கின்றனர். பிரேசில், சீனா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, இந்தியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 11 முக்கிய வளர்ந்து வரும் மற்றும் வளரும் பொருளாதார பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஒன்றிணைக்கிறது. பெலாரஸ், பொலிவியா, கசகஸ்தான், கியூபா, மலேசியா, நைஜீரியா, தாய்லாந்து, உகாண்டா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் வியட்நாம் ஆகிய கூட்டாளர் நாடுகளும் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்கின்றன.
1: உச்சிமாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரிக்ஸ் அமைப்பின் இந்திய தலைமை பொறுப்பு மக்கள் நலன் சார்ந்த மற்றும் மனித நேயத்திற்கு முதலிடம் தரும் அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டது என்று கூறினார். தலைமை பொறுப்பில் மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நீடித்த நிலைத்தன்மை ஆகியவை இந்தியாவின் முதன்மையான முன்னுரிமைகளாக இருந்து வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். இந்த முன்னுரிமைகளின் வழிகாட்டுதலின்படி பிரிக்ஸ் ஒத்துழைப்பை சாமானிய மக்களுடன் நேரடியாக இணைப்பதில் இந்தியா சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த தொலைநோக்கு பார்வையுடன் 350 மேற்பட்ட கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும், நாட்டில் சுமார் 30 நகரங்களிலிருந்து தூதுக்குழுக்களை வரவேற்கும் பாக்கியம் இந்தியாவிற்கு கிடைத்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மும்பையில் தொடங்கிய கட்டுமான தொழிலாளர்களின் 2 தேசிய மாநாட்டில் பேசிய அவர், தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொழிலாளர் நலனுக்கான நிதியை மாநில அரசுகள் முழுமையாக செலவிட வேண்டுமென்றும் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் இன்று 7வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் ஹரியானா முதலிடத்தில் உள்ளது என்றும் இம்மாநிலத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மாதந்தோறும் குறைந்தது 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூ டியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவின் புத்தாக்க திறன் மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக புதுடில்லியில் நடைபெறும் பாரத் புத்தாக்க கண்காட்சி உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டங்களால் உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இளம் புத்தாக்க திறனை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்வதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் மறைவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பட்டிமன்ற மரபின் வழியாக தமிழ்மொழியின் செழுமையை எண்ணற்ற இல்லங்களுக்கு கொண்டு சென்றவர் சாலமன் பாப்பையா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டிற்காக அவர் ஆற்றிய பணி என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் காஞ்சி மாமுனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தை சுற்றி இயக்குனர் டாக்டர் சசிகாந்த தாஸ் மரங்கள் மற்றும் பூச்செடிகளை நட்டு தோட்டம் அமைத்து பராமரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று 150 முருங்கை மரங்களை நட்டு அதனை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்
2: இயக்குநர் டாக்டர் சசிகாந்த தாஸ் மேலும் கூறுகையில், இந்த முருங்கை மரங்கள் நன்கு வளர்ந்த பிறகு அதிலிருந்து இலைகளை எடுத்து ஆயுஷ் மருத்துவர்கள் உதவியுடன் பவுடராக மாற்றி பின்னர் மாத்திரை வடிவில் மாணவர்களுக்கு வழங்க உள்ளதாகவும், இதனால் கல்லூரியில் பயிலும் 1000கணக்கான மாணவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும் என அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான சமுதாயம் வேண்டுமென்றால் அதற்கு ஆரோக்கியமான மாணவர்கள் வேண்டும். எனவே கல்லூரியில் இந்த மாத்திரைகளை தயாரித்து தங்கள் கல்லூரி மாணவர்களுக்கும் இதர கல்லூரி மாணவர்களுக்கும் வழங்க உள்ளதாக தெரிவித்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி யூத புத்தாண்டான ரோஷ் ஹசானாவை முன்னிட்டு இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெட்டன்யாகு இஸ்ரேல் மக்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள யூத சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில், அனைவருக்கும் அமைதி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றம் நிறைந்த ஒரு புத்தாண்டு அமைய வேண்டும் என பிரதமர் திரு மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சீனாவின் குவாங்சோவிற்கும் புதுடில்லிக்கும் இடையிலான பயணிகள் விமான சேவைகளை இந்த மாதம் 21ஆம் தேதி முதல் மீண்டும் தொடக்க உள்ளதாக சைனா சதர்ன் ஏர்

0: ஏர்லைன்ஸ் இன்று அறிவித்துள்ளது. 2020 கோவிட்-19 பெருந்தொற்று தொடங்கிய பிறகு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்காக சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இந்தியாவிற்கு வருகை தந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் வேளையில் இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. இந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்திய விமான நிறுவனமான இண்டிகோவும் ஷாங்காய் மற்றும் கொல்கத்தா இடையே தினசரி விமான சேவைகளை தொடக்கியது. இதன் மூலம் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான விமான போக்குவரத்து மேலும் விரிவடைந்துள்ளது. தெற்கு கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் இன்று முதல் அடுத்த 4 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியானை சந்தித்தார். இந்தியாவின் 2026 பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்காக கட்டமைத்தல் என்ற கருப்பொருளில் நடைபெறுகிறது. இந்தியாவின் புத்தாக்க திறன் மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் மறைவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். இனிய மாலை வேளையில் பக்திமனவேசும் மனோரஞ்சிதம். முதலில்

நிகழ்ச்சியின் முதலில் ஒழித்தது சுதா ரகுநாதன் குரல். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியில் முதன்மேல் வரிசை நேரம் 6:28 நேரிலே கேட்டுக்கொண்டு இருப்பது மனோரஞ்சிதம். இனிய மாலை வேளையில் அற்புதமான மனதை மயக்கும் இனிமையான பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் காயத்ரி கிரீஸ் குரல்.

ஒலித்தது நித்யஸ்ரீ மகாதேவன் குரல். ஆகாசவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:39 நொடியில் இணைந்து அற்புதமான பாடல்களை இனிய மாலை வேளையில் பக்தி மனமாக வீசிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியில் மனோரஞ்சம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் வாணி ஜெயராம் குரலில் ஒலிக்க வருது நேர்களே.

மனோரஞ்சிதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 6:50, 10:00. தொடர்வது நிகழ்ச்சி நிரல் நேர்லே முதன்மை அலைவரிசை எஃப்எம் ஒளிபரப்பில் இன்று மாலையும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் உங்களுக்காக. முதன்மை அலைவரிசையில் மாலை நிகழ்ச்சியாக 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி, விதையிலிருந்து விற்பனை வரை நேர்முகம் பங்கேற்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் இயற்கை விவசாயி அனுராத பாலாஜி அவர்கள். அடுத்து காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:00 முதல் 9:00 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை 10:00 வரை ஒளிபரப்பாகும். 10:00 அகில பாரதிய இசை நிகழ்ச்சியில் அஸ்வின் எம் டால்வி சுபாகர் டெல்லி ஏஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ஒளிபரப்பில் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மன விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பைதபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்தி தேவானம், 11:05 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் முதன்மை அலைவரிசையில் முதலில் பார்க்கலாம். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெள்ளை கிழிச்சல் நோய் குறித்த எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பது குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கிறார்கள். 6:55 சூழல் அறிவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் வழங்குபவர் முனைவர் ஷாகுல் அமீத் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை செய்தி மலர், 7:25 நலமாய் வேலை, வெயிலும் நம் சருமமும் சன்லைட் நண்பனா எதிரியா விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:45 முதல் 9:00 வரையிலும் தகவல் தளம், 8:30 முதல் 8:45 வரை கணபதி உலா, ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயில் சித்திரம் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 9:00 அரங்கிசை என் சங்கீதா அவர்களுடைய வீண இசை கேட்டு ரசிக்கலாம் எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் மிருதங்கம், 10:12 கேட்டால் இணைக்கு முகலின் வழி நேர் விருப்பம், 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும் நண்பகல் 12:00 இது ரெட்ரோ நேரம் 12

முப்பதுக்கு பன்னீர்செல்வம் மாலையே சாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 மாக்சிம் காரிகி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி ஒளி மகளிர் விருப்பம். 2:15 என்று மினியவை. 2:40 தாளத்தரங்கம். கங்கை கொண்ட சோழபுரம் எஸ் முரளி அவர்கள் தமிழில் வழங்கியிருப்பது இடம்பெறும் தாளம் ஆதி தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீதச்சாரல் பூஷணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு. மாலை 4 மணிக்கு அழியாத செல்வம் நாடகம், எழுதியவர் சி லோட்டஸ் எடிசன் அவர்கள், நடிப்பு ஜி உதயகுமார், எஸ் ஹேமலதா, எஸ் விஜய ஷாலினி ஆகியோர். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 5 மணிக்கு கிராமிய தென்றல் புதுச்சேரி ஆர் ஆனந்தராசு குழுவினர் விளங்கும் நாட்டுப்புற கருவி இசை முதற் பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி கலிதிர்த்தான் குப்பம் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30

தென்றல் புதுச்சேரி ஆர் ஆனந்தராசு குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற கருவி இசை முதற் பகுதி 5:30 சிறுவர் பூங்கா புதுச்சேரி கலிதிர்த்தான் குப்பம் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி 6:00 திரை இசை 6:20 மனோரஞ்சிதம் 6:50 நிகழ்ச்சி நிரல் 7:00 முதல் 7:15 வரை திரை இசை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 ஆசிய கோப்பை T20 மகளிர் கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய இறுதிப் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை நாளை இரவு 7:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் நியூசானர் ஆப்பில் திரை செய்ய கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 11:45 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்கள் இந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்கள் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 10:58 இரவு 8:00 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இனி தொடர்வது எஃப்எம் ஒளிபரப்பில் நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், 12:02 பேசுங்க தோழ, 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ரெயின்போ கிட்ஸ், 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு நேரில் இணைகிறார் ஆர்ஜே ஸ்ரீனிவாசன். 6:20 முதல் 7:00 வரை மீண்டும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி ஒளி நேர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பர தர நிகழ்ச்சி. இதில் நகர்ப்புற கோழி வளர்ப்பில் அதிக வருமானம் பெருக்குதல் குறித்து விழுப்புரம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நகர்ப்புறங்களில் இயற்கை வேளாண்மையும் அதனை சந்தைப்படுத்துதலும் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் டிவி புத்தூர் உழவர் கே சுரேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 8:00 முதல் 11:45 வரை துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா இலங்கை இடையே நடைபெறும் ஆசியக்கோப்பை டி20 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் தொடரில் வர்ணனையை 7:30 முதல் நாட்டு நேர இறுதி வரை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாக நேரங்களில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். 11:45 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:30 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1715 கிலோஹெர்ட்ஸ், நேரம் 7:05. இனி கேட்கலாம். நேயர்கள் கேட்கவிருப்பது திரைசை. திரையில் முதலில் வருகிறது பூக்கள் விடும் தூது படத்திற்காக ஒரு பாடல், யேசுதாஸ் குரலில்.

நேர்களது வரை மாலை ஒளிபரப்பிலும் நாளையும் முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ ஒளிபரப்பில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து விவரங்கள்.

0: தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6.

0: 0506-0506-006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: திரையிசையில் நிறைவாக SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பூக்களை பறிக்காதீர்கள் படப்பாடல்.

0: பலம்
1: திரைசை கேட்டீர்கள். சில நொடிகள் தொடர்ந்து தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்
2: நேரம் 7:15. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளன. மலேசியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு அமைச்சர் ததுக் அப்துல் கனியுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தினார். உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் வைத்துள்ள 4வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்று கூறினார். நாடுகளின் உண்மையான பொருளாதார நிலையின் அடிப்படையில் ஓட்டுரிமை, தலைமை பொறுப்பு, கொள்கை வகுப்பதில் முன்னுரிமை ஆகியவை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், எதிர்கால தொழில்நுட்பங்களை அந்த நாடுகள் தடையின்றி பயன்படுத்திக் கொள்ளும் சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக பிரதமர் கூறினார். வளர்ந்து வரும் நாடுகளுக்கான ஆட்சி அதிகாரமும் அவர்கள் கையில் உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகள் கூட்டாக எடுக்கும் முடிவுகளுக்கு இணைந்து பணியாற்றுவதன் மூலம் அதன் பலன்களை முழுமையாக பெறலாம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியா தலைமையேற்று பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய தலைவர்களுக்கு தமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறினார். உலக நாடுகளுக்கு இடையே அரசு நிர்வாகத்தை ஒருங்கிணைப்பது, பன்முகத்தன்மையை வலுப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளுக்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் அடுத்த 20 ஆண்டுகளுக்கான புதிய லட்சிய செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல் பயணத்தின் போது மாலுமிகளுக்கான அவசரகால பாதுகாப்பு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், கடல்சார் அதிகாரிகள் மற்றும் தூதரகத்தை உடனடியாக தொடர்பு கொள்வதற்கு வழி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உலக வர்த்தகத்தில் மாலுமிகளின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 20வது ஆண்டு நிறைவை ஒட்டி 2 அஞ்சல் தலைகள் உறுப்பு நாடுகளின் தலைவர்களால் இன்று வெளியிடப்பட்டது. உலகின் பல பகுதிகளில் நிலவி வரும் போர் சூழலுக்கு பிரிக்ஸ் நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்வைத்த பிரகடனத்தில், தற்போதைய சூழல் சர்வதேச அளவில் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் தற்போது இராணுவத்திற்காக அதிக அளவில் செலவழிப்பது கவலை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீடித்த வளர்ச்சிக்காகவும் மனிதாபிமான அடிப்படையில் வறுமையை போக்கவும் பருவநிலை சவால்களுக்கு தீர்வு காணவும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் நிலவும் போர் சூழல் பதற்றத்தை தணிக்க மிகுந்த கட்டுப்பாட்டுடன் சம்பந்தப்பட்ட நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. தற்போதுள்ள நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மீதோ அல்லது பொதுமக்களின் குடியிருப்புகள் மற்றும் அலுவலகங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் மீதோ தாக்குதல் நடைபெறுவது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமோ தூதரக நடவடிக்கைகள் மூலமோ தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேற்காசிய பகுதியில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதேபோன்று காசா பகுதியில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும், இஸ்ரேல் பாலஸ்தீனிய மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பாலஸ்தீனிய மக்களின் சட்டப்பூர்வ உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஐநா பொதுசபை மற்றும் ஐநா பாதுகாப்பு சபை மூலமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பாலஸ்தீன மக்களின் மனிதாபிமான உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் நியாயப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ள பிரிக்ஸ் தீர்மானத்தில், ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஆண்டு April 22 நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதம் மற்றும் அதன் அனைத்து கட்டமைப்புகளும் ஒடுக்க வேண்டும் என்று

0: வலியுறுத்தப்பட்டது. எல்லை தாண்டிய பயங்கரவாதம், தீவிரவாத அமைப்புகளுக்கான நிதியுதவியை தடுப்பது மற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் பிரிக்ஸ் பிரகடனத்தில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மலேசியா இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இன்று மலேசிய முதலீடு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் தத்துக் அப்துல் கனியுடன் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பேச்சு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு பியூஷ் கோயல் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், வர்த்தகம், முதலீடு, சந்தை விரிவாக்கம், விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து மலேசிய அமைச்சருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஆசியான் ஒத்துழைப்பு செயல் திட்டத்தின்படி மலேசியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இளம் பட்டய கணக்காளர்களில் அனுபவம், உறுதிப்பாடு மற்றும் பங்களிப்பு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் பட்டய கணக்காளர் கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதிலும் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் நாடு புதிய மைல்கல்லை எட்டியிருப்பதாகவும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் குறிப்பிட்டுள்ளார். உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் வைத்துள்ள 4வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக கடந்த 4ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 44.9 பில்லியன் டாலர்கள் அதிகரித்து 785.7 பில்லியன் டாலராக உள்ளது. இந்த பட்டியலில் சீனா முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஜப்பான் 2ஆம் இடத்திலும் சுவிட்சர்லாந்து 3ஆம் இடத்திலும் உள்ளன. அந்தமான் நிக்கோபார் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபி மூத்த தலைவர் திரு தினேஷ் சர்மா தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அவர் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், துணைநிலை ஆளுநராக தம்மை நியமித்த குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட பிஜேபி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தமது புதிய பொறுப்பை நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் நிறைவேற்றியிருப்பதாகவும் திரு தினேஷ் சர்மா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் வினாடி வினா நிகழ்ச்சி மை பாரத் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. மை பாரத் அமைப்பின் தூத்துக்குடி மாவட்ட அதிகாரி திருமதி மதுமிதா இப்போட்டிகள் குறித்த விவரங்களை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: விக்சித் பாரத் என் லீடர் டயலாக் சொல்லிட்டு நாடு முழுவதும் நடத்திட்டு வரோம். இந்த காம்படிஷன்ல 15 முதல் 29 வயது வரை இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பங்கேற்க வேண்டும். இந்த காம்படிஷன் வந்து 3 லெவல்ல நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து வின் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த நேஷனல் லெவல் காம்படிஷன்ல வின் பண்றவங்க நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல்ல அவங்களால பங்கேற்க முடியும். லீடர்ஸ் டயலாக்ல சேலஞ்ச் ட்ராக்னு ஒண்ணு இருக்கு. அதுல வின் பண்றவங்க அவங்களோட பிரசன்டேஷனை வந்து நமது ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் முன்னிலையிலும் அவங்களோட ஐடியாஸ் பிரசன்ட் பண்ற சான்சஸ் கிடைக்கும். இந்த காம்படிஷன்ஸ் வந்து 17 ஆகஸ்ட்ல தொடங்கிச்சு. 30 செப்டம்பரோட இது நிறைவடையுது. இது எல்லாமே வந்து mybharat.gov.in அப்படின்ற வெப்சைட்லதான் நடக்குது. நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.
0: காஷ்மீரில் தீவிரவாத செயல்களுக்கு உதவியளித்த குற்றச்சாட்டின் பேரில் பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா தலைவர் ஹபீஸ் சையதிற்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 17.3 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளன. மலேசியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு அமைச்சர் ததுக் அப்துல்

0: கனியுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தினார். உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் வைத்துள்ள 4வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோ நேரம் 7:25:14 தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் விளம்பரம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: நேர்களே, புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி இந்த அலுவலகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு ஒன்று. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலமாக தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதி உதவியாக தலா 10,00,000 வழங்கப்பட உள்ளது. அடுத்து பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் இது குறித்த நிறுவனங்கள் அமைத்திட 35% மானியம் அல்லது ₹10,00,000 மிகாமல் வழங்கப்படும். அடுத்து பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் பிராண்டிங் ஆகியவற்றிற்காக ஒருமுறை நிதி உதவியாக ₹5,00,000 வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதி உதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதி உள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குனர் மற்றும் தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 சமர்ப்பிக்க வேண்டும் என்ற செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குனர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

நிகழ்ச்சி இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவல் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதர நிகழ்ச்சி. இதில் விதையிலிருந்து விற்பனை வரை நேர்முகம் பங்கேற்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் இயற்கை விவசாயி அனுராதா பாலாஜி அவர்கள். தொடர்ந்து காய்கறிகள் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேயர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
0: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மச்சான், இந்தாங்க மோரு. அட, யாரோ வெளியே நிக்கிறாங்களே, இருங்க என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். யாரு நீங்க, என்ன வேணும், எதை தேடுறீங்க?
5: இந்த திண்ணையில மண்பானை தண்ணி வச்சிருப்பீங்க, சந்தைக்கு போய் வியாபாரம் முடிச்சிட்டு வரப்ப அந்த தண்ணிய குடிச்சு தொண்டையை நனைச்சுக்குவேன், அதான் தேடுறேன்.
4: அடடா, மண்பானைய கழுவி சுத்தம் செஞ்சிருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க.
5: எங்க உள்ள போறீங்க?
4: இப்படி திண்ணையில் உட்காருங்க, இந்தாங்க இந்த மோரை குடிங்க.
5: ஆஹா, மோர் ரொம்ப பிரமாதம், குடித்ததும் நல்ல குளிர்ச்சியாக புத்துணர்ச்சியாக இருக்கு எனக்கு.
4: நாளைக்கு மண்பானை தண்ணியை வச்சிடுறேன், கவலைப்படாதீங்க.
5: ரொம்ப நல்லதுங்க.
4: ஆமாங்க்கா, என்ன பயிர் போட்டிருக்கீங்க? உங்கள் கூடையை பார்த்தா காய்கறி எடுத்துகிட்டு போனாப்புலலாம் இருக்குது, கடைக்கு கொடுக்குறீங்களா எப்படி?
5: காய்கறி தான் போட்டிருக்கேங்க, ஆனால் கடைக்கு கொடுக்கல. நான் கொண்டு போனால் கொஞ்ச நேரத்தில் அம்புட்டு காய்கறியும் விற்று போயிடும், பொருளோட தரம் அப்படி. ஆ, இந்தாங்க வீட்டுக்காக கொஞ்சம் காய்கறிகளை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், இதை நீங்கள் வச்சுக்கோங்க.
4: ரொம்ப சந்தோஷம், காய்கறிகளை பார்த்தாலே அதோட தரம் புரியுதே. ஆமாம், இதோட ரகசியம் என்ன? விதை ஏதும் குறிப்பிட்டதாக வாங்குறீங்களா என்ன, இல்லை பராமரிப்பு விசேஷமாக இருக்குதா?
5: அக்கா, விதை மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பராமரிப்பும் விசேஷம்தான். முழுக்க முழுக்க இயற்கை முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
4: அட, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கே, இந்த இயற்கை விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்குதா? உங்கள் அனுபவங்களை கொஞ்சம் விரிவாக தான் சொல்லுங்களேன்.
5: தரமான காய்கறிகளை அறுவடை செய்கிறதுல அம்புட்டு திருப்தி இருக்குது. இயற்கை முறை விவசாயத்தில் நிறைய பேர் காலடி எடுத்து வச்சு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விவசாயிக்கிட்ட நான் நிறைய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டேன். அவங்க திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி என் அனுராதா பாலாஜி. அவங்க விதையிலிருந்து விற்பனை வரை அவங்க என்னென்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க.
6: படித்தது லைப்ரரி சயின்ஸ். வெளிநாட்டில் வேலைக்கு போனீங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு 10-12 ஆண்டுகள் அங்கே இருந்துட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டு வேலை தேடலையா?
7: வெளிநாட்டிலேருந்து வந்தோடனே நான் லைப்ரரினா ஒர்க் பண்ணேன், பள்ளிக்கூடத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா விவசாயத்தை ஒரு பகுதி நேரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பகுதி நேரமாக பண்ணும்பொழுது நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றதுக்காக முழு நேரமாக பண்ண ஆரம்பித்தேன்.
6: ஏன் விவசாயத்தில் அவ்வளோ நாட்டம் மேடம்?
7: இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவா இல்லை நஞ்சா அப்படிங்கிறதும், நம்ம எதிர்கால தலைமுறைக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே முக்கியம் அவங்க சாப்பிட்ற உணவு, அதற்காக நம்ம விவசாயத்தை கையில் எடுத்தோம்.
6: அப்போ நீங்கள் பண்ணுறதுலாம் இயற்கை விவசாயமா?
7: ஆமாம் சார், இயற்கை விவசாயம்.
6: ஒரு துளி உப்பு

0: உப்புன்னு சொல்கிறது நான் உரம், யூரியா, சூப்பர் பாஸ்பேட், டிஏபி, பொட்டாஷு, காம்ப்ளெக்ஸு, கலப்பு உரம், தனி உரம், இப்படி எந்த உரத்தின் ஒரு பிஞ்சு கூட உங்களுடைய தோட்டத்துக்கு போகிறது இல்லையா?
1: இல்லை சார், இயற்கை விவசாயம் அப்படிங்கிறதே ஒரு வாழ்வியல் சம்பந்தமானது. ஸோ இது வந்து என்னுடைய தோட்டம் வாங்கி இந்த 21 வருடங்களில் ஒரே ஒரு நாள் கூட நான் பொட்டாஷு, டிஏபி நீங்கள் சொல்கிற எதையுமே நாங்கள் பயன்படுத்தினது கிடையாது.
0: அப்போ இதற்கெல்லாம் மாற்று,
1: இதற்கெல்லாம் மாற்று இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்தில் அனைத்துமே இருக்குது, நம்ம தேடினா அதற்கான மாற்று நிச்சயமாக இருக்குது.
0: என்ன தேடுனீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிது?
1: இயற்கை விவசாயத்தை பற்றி நாங்கள் தேட ஆரம்பிக்கும் பொழுது நம்ம நாட்டு மாடுகள், அந்த நாட்டு மாடுகள்லேருந்து வர்ற கோமியம், பஞ்சகவியம், அமிர்த கரைசல் அதை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ அதை தேடும் பொழுது நம்ம பூச்சி விரட்டி மற்றது இதெல்லாமே நம்மாழ்வார் டீம் அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து கற்றுண்டு நாங்கள் இந்த விவசாயத்தை வந்து அடுத்தடுத்து பண்ண ஆரம்பித்தோம்.
0: உங்கள் தோட்டத்தில் என்ன பயிர்கள்லாம் நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்க?
1: என்னுடைய தோட்டம் அப்படின்றது நான் வடிவமைச்சதே வந்து இன்டகிரேட்டட் ஃபார்ம், ஒருங்கிணைந்த பண்ணையமாக தான். ஸோ அப்போ பவுண்ட்ரி சுற்றி தேக்கு வச்சுருக்கோம், தென்னை மரம் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் 4.5 ஏக்கர் கிட்ட மாமரம், நெல்லிக்காய், அந்த மாதிரி எல்லாமே பழங்கள், காய்கறிகள், பாரம்பரிய அரிசிகள் அந்த மாதிரி எல்லாத்தையும் லேண்ட்ஸ்கேப் பண்ணிட்டு தான் நாங்கள் வடிவமைச்சுமே.
0: குறுகிய கால பயிர்கள் அப்படிங்கிறது வந்து நெல் இருக்கு இல்லைங்களா?
1: குறுகிய கால பயிர்களில் நெல், காய்கறிகள், அதே மாதிரி காய்கறிகள்லே பந்தல் காய்கறிகள், அது இல்லாமல் இருக்கக்கூடிய கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதெல்லாமும் குறுகிய கால பயிர்கள் தான்.
0: இப்போ இதெல்லாம் வருஷம் முழுக்க சாகுபடி பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா?
1: இல்லை, எதுவுமே நாங்கள் வருஷம் முழுக்க இப்படி தான் அப்படிங்கிற மோனோக்ராப்குள்ளேயே என்னுடைய தோட்டம் போனதில்லை. ஒரு 5-6 மாதம் நம்மளுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது அப்படியே நிலத்தை விட்டுருவோம், கோடை காலத்தில் உழவு ஓட்டிட்டு அடுத்தது திருப்பியும் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அப்போ பண்ணுற இடங்களை மாற்றி மாற்றி தான் பண்ணுவோமே தவிர ஒரே க்ராப்பாக மோனோ க்ராப்பாக எந்த இடத்துலையும் பண்ண மாட்டோம்.
0: மோனோ க்ராப்புன்னு கேட்கல, பொதுவாக வருஷம் முழுக்க உங்கள் தோட்டத்தில் ஏதாவது பயிர்கள் சாகுபடியில் இருந்துக்கிட்டே இருக்குமா?
1: ஆ, எல்லா இடத்துலையும் இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல மாற்றி மாற்றி இருக்கும்.
0: தோட்டத்துக்கு ரெஸ்ட் கொடுப்பீங்களா?
1: கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுப்போம்.
0: அது மாதிரி கொடுக்குற வழக்கம் இருக்குங்களா?
1: முன்னோர்கள் காலத்தில் 3 போகமும் பயிர் பண்ணது அப்படின்றது பயிர்களை வகைகளை சொல்லும் பொழுது தான். இப்போ நம்ம காய்கறிகள் மற்றது அது மாதிரிலாம் எடுக்கும் பொழுது நாங்கள் 3 போகமும் அப்படி விளைவிக்காமல் சில ஏரியாவில் ரொட்டேஷன் விட்டுட்டு கோடை காலத்தில் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் எக்ஸ்ட்ரீம் ட்ராட் வரும்போது நாங்கள் அதை விட்டுருவோம், வெறுமை ஓட்டிட்டு அப்படியே விட்டுருவோம்.
0: உங்கள் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டங்களா?
1: ஆமாங்க.
0: உங்களுக்கே தெரியும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நெல் மிக முக்கியமான பயிருங்க. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 3 போக நெல் சாகுபடி பண்ணுறாங்க. நாங்கள் டெல்டாவில் கூட பார்த்தது கிடையாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தண்ணீர் வசதி உள்ள விவசாயிகள் மோட்டர் பம்பு செட்டை வச்சுக்கிட்டு எந்த விதமான ஆற்று பாசனமும் இல்லை, தன்னுக்கிட்ட இருக்கிற தண்ணி வசதியை வச்சுக்கிட்டு 3 போக நெல் சாகுபடி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அதில் லாபம் கிடைச்சிரும். நீங்களும் தான் ஒரு நெல் சாகுபடியாளர்.
1: இல்லை, எந்த ஒரு விவசாயியும் லாபம் அப்படிங்கிறத பார்க்குறதில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நெல்லை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உடனடி வருமானம், நம்ம போட்டோம்னா அதுலேருந்து வந்துடும். இப்போ காய்கறிகள் மற்றதெல்லாம் போடும்பொழுது அது டெய்லி சவால்கள் நிறைந்ததாக இருக்குது. அந்த சேலஞ்சஸை அவங்களால ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னோடனே இந்த நெல்லுக்குள்ளே போகிறாங்க. அது இல்லாமல் அதற்கு முன்னாடி வந்து தர்பூசணி, ரோஜா இதெல்லாம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இப்போயும் ரோஜா செடி வந்து நிறைய இடத்துல பயிரிடுறாங்க, அதே மாதிரி தர்பூசணியும் ஆரம்ப காலத்தில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெல்லுக்கான காரணம் வந்து அதில் வந்து வேலை கம்மி, ஒரு வாட்டி பயிரிட்டுட்டு களை எடுத்துட்டு பண்ணாங்கன்னா போதுமானது, அதனால நெல்லுக்குள்ளே தொடர்ந்து பயணிக்கிறாங்க.
0: இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நெல்லெல்லாம் எத்தனை போகுங்க?
1: நான் நெல்லெல்லாம் 2 போகம் தான்.
0: என்ன ரகங்கள்?
1: எப்பயுமே பாரம்பரிய ரகங்கள், தங்க சம்பா, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, இது எல்லாமே மாற்றி மாற்றி மாற்றி பண்ணுவோம்.
0: எத்தனை ஏக்கர் நெல் பண்ணுறீங்க?
1: 1.5 ஏக்கர் பண்ணுறோம்.
0: போருங்க,
1: போகிறோம், அவ்வளோதான்.
0: இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள புதிய ரகங்கள் நெல் சாகுபடி பண்ணுறதுக்கும் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள், நீங்கள் சொன்ன தங்க சம்பா, சீரக சம்பா இந்த மாதிரியான ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள் சாகுபடி பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசங்கம்?
1: அதாவது நான் அறிவியல் தொழில்நுட்பத்தையோ மற்றதையோ நாங்கள் எதையும் யாரையும் கம்பேர் பண்ணலை. பாரம்பரிய ரகங்கள் பொறுத்த வரைக்கும் அதை நீண்ட நாட்கள், 135 நாள், 160 நாள் பயிர்களாக இருக்கும் பொழுது அந்த தாள் பெருசு, அதனுடைய பயன்கள் வந்து ஜாஸ்தி. அதனால தான் நம்ம பாரம்பரிய ரகத்தை கையில் எடுக்கிறோம். இப்போ கருங்குருவை, அதுலேயே வந்து கருங்குருவை காலம் நமக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் கொடுத்த எந்த நெல் ரகங்களையும் என்னுடைய தோட்டத்தில் நான் பண்ணதில்லை.
0: சுத்தமாக எந்த 7T ரகமும்
1: பண்ணலை,
0: கோயம்புத்தூர் ரகமும் வந்ததில்லை,
1: எந்த ரகமும் இது வரைக்கும் பண்ணதில்லை, இந்த 13 வருட காலங்கள் அதற்கு முன்னாடியும்.
0: இதில் பாரம்பரிய ரகங்களில் நமக்கு தேவையான அளவுக்கு அல்லது நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு விளைச்சல் கிடைச்சிடுதுங்களா?
1: விளைச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப திரும்பவும் எல்லா இடத்துலையும் சொல்வது, விளைச்சலை தாண்டி இது ஆரோக்கியத்திற்கான ஒரு திறவுகோல். அப்போ அரிசி சாதம்

0: எதுக்கு சாப்பிட்றோம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக. ஸோ அதற்கு நம்ம பாரம்பரிய ரகங்களை தான் தேர்ந்தெடுக்கிறோம். விளைச்சல் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்ல விளைச்சலும் வரும். அதே மாதிரி செலவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இயற்கை விவசாயத்தில் அந்த இடுபொருள் செலவுகள்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாரம்பரிய ரகத்தை கேட்கக்கூடிய மக்களும் நிறைய இருக்காங்க, அதனால் அது நல்ல ஒரு தீர்வு.
1: இப்போ உங்களுக்கு போக அல்லது உங்களுக்கு மட்டும்தான் அந்த சாகுபடி பண்ணக்கூடிய நெல் போதுமானதாக இருக்குங்களா, அல்லது வெளியில் விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கும் கிடைக்குதுங்களா?
0: இல்லை, நான் எப்பயுமே வெளியில் தான் விற்பனை செய்வேன். ஏன்னா எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு 4 பேருக்கு ஒரு மாதத்திற்கு நாங்கள் வந்து ஒரு 15 கிலோ தான் அரிசியை எடுத்துப்போம். அப்போ அதுக்கு வந்து அவ்வளோ அவசியம்னு இல்லை. ஸோ அதனால் அது போக எல்லாத்தையுமே நாங்கள் வெளியில் தான் கொடுக்குறோம்.
1: நீங்கள் சொன்ன அந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் ஒரு ஏக்கரில் நமக்கு எவ்வளோ விளைச்சல் கிடைச்சிரும்?
0: ஒரு ஏக்கரில் எப்படியும் ஒரு 30 மூட்டை கிடைக்கும்.
1: எத்தனை கிலோ மூட்டைங்க?
0: 75 கிலோ மூட்டை.
1: 75 கிலோ மூட்டை 30 மூட்டை கிடைச்சிரும்
0: தாராளமாக.
1: இதுக்கு தேவை அதிகம் இருக்குங்களா?
0: நிறைய தேவை இருக்குது. இப்போ பாரம்பரிய அரிசியை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறதுனால இப்போ விவசாய சங்கங்கள் மற்ற வழியாக என்ன பண்ணுறோம், அப்படியே இந்த அரிசியாக கொடுக்காம இப்போ கருப்பு கவுனி இருக்குது அப்படின்னா கருப்பு கவுனியில் கஞ்சியாக பண்ணுறோம். அப்போ மொத்தத்தையும் அரிசியாக கொடுக்காம இப்போ ஒரு 30 மூட்டை வருது அப்படின்னா அரிசியாக குத்தணும்னா ஒரு 15 மூட்டை வருதுன்னா 10 மூட்டை விற்கிறோம் அப்படின்னா ஒரு 2 மூட்டை ஒரு மூட்டை நம்மளுக்கு வச்சுக்கிறோம்னா மிச்சம் இருக்கிறத வேல்யூ ஆடடாக பண்ணுறோம். இந்த கருப்பு கவுனியில் கஞ்சி மாவு மற்றது அதெல்லாமும் நாங்கள் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்குறோம். அதே மாதிரி பவுடர் பண்ணி கொடுக்கறது அப்படி அதெல்லாமும் செஞ்சு கொடுக்குறோம்.
1: அதெல்லாம் விற்பனை ஆகுதுங்களா?
0: தாராளமாக. இயற்கை சந்தைன்னு ஒன்று இப்போ எல்லா இடத்துலையும் போடுறாங்க. நேரடி விவசாயிகளுடைய சந்தைன்னு இருக்குது. விவசாயிகள் வெறுமை ஒரு கம்மியான ஒரு செலவில் அந்த இடத்துல ஸ்டால் போட்டு அவங்களுடைய நேரடி விற்பனைகளை அவங்க செய்ய முடியும்.
1: அதில் நீங்களும் விற்பனை பண்ணுறீங்க?
0: ஆமாம், நான் வந்து அதில் விற்பனை பண்ணுறேன். ஆனால் நெல்லை நான் விற்பனை பண்ணுறதில்ல. ஏன்னா நெல் விவசாயிகளுக்கு அந்த இடத்த கொடுத்துருவோம். நான் பண்ணுறது வந்து என்னுடைய நெல்லிக்காய் ஜூஸு மற்ற வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எது யூனிக்கோ மற்றவங்க பண்ணாததோ அந்த இடத்துல நான் அதை பண்ணுறேன்.
1: அந்த மாதிரி உங்களுக்குன்னு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சாகுபடி பண்ணக்கூடிய விளை பொருட்கள் அது பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்களேன்.
0: மெயினாக நான் பண்ணுறது வந்து ஆம்லா அமுதபானம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன்.
1: நெல்லிக்காய்
0: ஜூஸு. அந்த நெல்லிக்காய் ஜூஸில் ப்ரிசர்வேட்டிவ் வெள்ளை சர்க்கரை இல்லாமல் ஒரு யூனிக்காக கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ கன்சிஸ்டன்சியும் விடாமுயற்சியும் நம்ம பண்ணும் பொழுது எதுவுமே நம்மளால் சக்ஸஸ் கொண்டு வர முடியும். அந்த நெல்லிக்காய் ஜூஸ் இல்லாமல் இப்போ நெல்லிக்காய் மஞ்சள் இஞ்சியில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம். அது லிவருக்கு, அதே மாதிரி கொலஸ்ட்ரால்க்கு, இதெல்லாம் எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம்.
1: யாருங்க உங்களை தேடி வந்து எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க?
0: இல்லை, அதாவது எப்படின்னா நம்ம எப்படி பப்ளிக்கில் கொண்டு போகிறோமோ அதே மாதிரியே நம்மளுக்கு அது கிடைக்கும். இப்போ எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான வெப்சைட்ஸ் இருக்குது, தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த வெப்சைட் வழியாக நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை பார்க்குறாங்க, நிறைய மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு நல்ல உணவு வேணும். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போ இன்னும் காலகட்டங்கள் மாறி இருக்கு. அப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாறுற காலத்தில் நம்ம யாருன்றது அவங்களுக்கு தெரியும் போது அவங்களா நம்மளை தேடி வர்ற காலங்கள் வந்திருக்கு.
1: அப்போ உங்களுடைய பொருட்கள்லாம் ஆன்லைனில் விற்பனை ஆகுதுங்களா?
0: ஆன்லைனில் ப்ளஸ் இந்த சந்தைகளை எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம்.
1: இப்போ நெல்லியில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தயார் பண்ணி நெல்லிக்காய் ஜூஸ் தயார் பண்ணி விற்கிறீங்க அப்படின்னா அப்போ நெல்லி எவ்வளோ போட்டுருக்கீங்க, எவ்வளோ சாப்பிட பண்ணுறீங்க?
0: நெல்லிக்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் போட்டிருக்கோம். அதில் வந்து வருஷத்துக்கு 5-6 டன்னு நெல்லிக்காய் மினிமம் வரும்.
1: அது என்ன பெருநெல்லிங்களா?
0: ஆமாம், பெரிய நெல்லிக்காய்.
1: என்ன ரகம்
0: அது? வந்து பிஎஸ்ஆர் ரகம்னு.
1: பிஎஸ்ஆரா?
0: ஆமாம்,
1: பவானிசாகர்.
0: பவானிசாகர் வெரைட்டி. ஸோ அது என்னன்னா ஒரே ஒரு விஷயம், இந்த நெல்லிக்காயில் ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் நெல்லிக்காயை கொட்டை எடுத்து காயாக பண்ணி கொடுக்குறோம், ட்ரை பண்ணி கொடுக்குறோம், நெல்லிக்காய் பவுடர் கொடுக்குறோம், அப்புறமா நெல்லிக்காயில் கேண்டி பண்ணுறோம், சுப்பாரி பண்ணுறோம், நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நெல்லிக்காயில் மட்டுமே நம்ம ஒரு 10 விதமான ப்ராடக்ட் பண்ணுறோம்.
1: இவ்வளவு பொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு என்ன அடிப்படை வசதி வாய்ப்புகள் வச்சுருக்கிறீங்க?
0: இல்லை, எல்லா வசதிகளும் நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. நான் பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமோட பெனிஃபிஷியரி, ஏஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பெனிஃபிஷியரி. இந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்எம்இ படேகா தேஷ் படேகான்னு நான் ஒரு ஸ்பீச்சில் கொடுத்தேன்.
1: அப்படின்னா என்னங்க?
0: எம்எஸ்எம்இ எந்த அளவுக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோமோ நம்ம நாட்டையும் மற்ற லெவலில் கொண்டு போகலாம். அப்போ ஸ்வதேசி அப்படின்றது நம்ம நாட்டில் விளையிற பொருட்களை மதிப்பு கூட்டி நம்ம மக்களுக்கு தர ஆரம்பித்தாலே நம்ம பொருளாதாரம் அடுத்த லெவலில் கொண்டு போக முடியும்.
1: இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை வசதி வாய்ப்புகள் பற்றி கேட்டேன், அது வந்து உங்களுடைய தோட்டத்திலே வச்சுருக்கீங்க?
0: ஆமாங்க, எங்கள் தோட்டத்திலே வந்து ஒரு பெரிய ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம், அந்த அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கோம். அதை அதில் வந்து மிஷினரிஸில் நெல்லிக்காய் ட்ரை பண்ணுறதுக்கு சோலார் ட்ரையர் இருக்குது.

0: இருக்கிற மிஷின் மற்றது எல்லாமே வச்சுருக்கோங்க.
1: இது போல் தயார் பண்ணலாம் அப்படிங்கிற தொழில்நுட்பம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?
0: நம்ம தான் பேசிக்காகவே லைப்ரேரியன், ப்ளஸ் எங்களுக்கு வந்து நாலேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம தேடுறதுல தான் எல்லாமே நம்ம கண் முன்னாடி கிடைக்கும். இப்போ ஒரு கைபேசியை நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வளர்ச்சி. ஸோ எனக்கு என்ன தேவைங்கிறத தேடும்பொழுது எல்லாமே நம்ம கண் முன்னாடி வருதுங்க.
1: தேடி தேடி தான் ஒன்று கண்டுபிடிச்சிங்க.
0: தேடி தேடி தான் எனக்கு என்ன வேணுமோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம்.
1: இதுக்காக நம்ம வந்து பயிற்சியெலாம் எதுவும் எடுக்கல, நமக்கு எங்கேயும் போகணும்னு விருப்பப்படலை.
0: இல்லை, பயிற்சி அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் தேவை. பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் தான் நீங்க வெற்றி கிடைக்கும். பயிற்சி அப்படிங்கிறது வந்து நான் கேவிகேலையும் எடுத்திருக்கேன்.
1: திருவூர்லையா?
0: திருவூரில் இல்லை, காட்டாங்குளத்தூர் ஒரு இடம் இல்லையா, கேவிகே அங்கே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆரோவில்ல வந்து ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி நான் பயிற்சி எடுத்திருக்கேன். அதில் இந்த ப்ரோபயோட்டிக், அந்த கொம்புச்சா, அந்த பண்ணுறதெல்லாம் பயிற்சி எடுத்திருக்கேன். ஸோ ஒருத்தர் பயிற்சி எடுக்கும்போது தான் அந்த நிறைவு பெறும். பயிற்சி ப்ளஸ் முயற்சி.
1: உங்களை தொடர்பு கொள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்களா?
0: 9 9 9 4 0 4 0 5 4 2 3 5 5 5 5.
2: எனக்கா விதையிலிருந்து விற்பனை வரை உள்ள தொழில்நுட்பங்களை பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி என் அனுராதா பாலாஜி அவங்க தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல. ஆம்புட்டு விவரங்களையும் கேட்டுக்கிட்டீங்க தானே?
3: நல்லாவே கேட்டுக்கிட்டேன். நிறைய தகவல்களை அருமையா எடுத்து சொன்னாங்க. கேட்கவே மன நிறைவா இருக்கு. தரமான உணவை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கற திருப்திக்கு ஈடு என்ன இருக்குன்னு சொல்லுங்க.
2: சரியான வார்த்தை சொன்னீங்க.
3: ஆனா அக்கா இன்னொரு விஷயம்.
2: என்னது?
3: சில சமயம் அதிக விளைச்சலால சில காய்கறி பயிர்களோட விலை வீழ்ச்சி அடைகிறத நினைச்சா தான் சங்கடமா இருக்கு.
2: அட அக்கா, காய்கறிகளை சரியான முறையில பதப்படுத்துதல் அப்புறம் மதிப்பு கூட்டுதல் செய்யறதால இத சமாளிச்சிடலாமே.
3: அது எப்படி?
2: காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகளை பத்தி பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவங்க தெளிவா எடுத்து சொல்றாங்க, கேட்டுக்கங்க.
4: நான் உங்களை எல்லாம் விவசாயி அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். உங்களை நான் கூப்பிட போறது எப்படி தெரியுமா? அக்ரிப்ரீனர், வேளாண் தொழில் முனைவோர். நம்ம வந்து விளைச்சல்ல கிடைத்த சந்தோஷத்தை நம்ம மார்க்கெட்டிங்ல இழந்துறோம். அதையே நீங்க மதிப்பு கூட்டல் பண்ணி டபுள் சந்தோஷத்தை நீங்க பார்க்க போறீங்க. இப்ப தக்காளி மூட மூடையா நம்மளுக்கு வருது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம நீண்ட நாள் கெடாம இருக்கணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவ்வளோ கரெக்டா நம்ம தரம் பிரிச்சு செய்யணும். பெரிய பெரிய கம்பெனிக்காரங்கெல்லாம் அந்த வேலையை கரெக்டா செஞ்சு கடைசியில ப்ராடக்ட் கொடுக்கறாங்க. சோ நம்மளும் என்ன பண்ணணும்னா, மூட தக்காளி வருது, அதை ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிட்டு தரம் பிரிக்கணும். அந்த தரம் பிரிக்கிறதுல வந்து நம்ம பாதி டேர்னிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். கொஞ்சம் கலர் வந்திருக்குது, அது செப்பரேட்டு. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ரெட் ட்ரைப் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். பிரேக்கர் ஸ்டேஜ், பிரேக்கர் ஸ்டேஜ்னா ஃபர்ஸ்ட் பச்சை கலர். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீண்ட நாள் நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அனுப்பணும்னா அந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து காய வந்து தரம் பிரிச்சிட்டு நீங்க வெளி மாநிலங்களுக்கு ட்ரெயின்ல அல்லது ஷிப்ல அல்லது ஃப்ளைட்ல நீங்க அனுப்பலாம். அதுக்கப்புறம் சரி, நம்ம தரம் பிரிக்கிற போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலர் வந்திருக்கு, கலர்னா ரெட் கலர் வந்திருக்கிறது. அதை என்ன செய்யணும்? அதை வந்து நீங்க அறுவடை பண்ணிட்டீங்க, ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜ்ல விவசாய பெருமக்கள் வந்து வேளாண் தொழில் முனைவோரா மாற்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இருந்தா போதும். உங்களை மாதிரி லாபம் சம்பாதிக்க போறவங்க வேற யாருமே கிடையாது. ஒண்ணொன்னா பாப்போமா. டொமேட்டோ வெரைட்டிஸ் ஃபார் ப்ராசஸிங். இதுல வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நம்ம தக்காளிய வாங்காம அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே விதை கொடுத்து இண்டஸ்ட்ரிக்காரங்க, 2-3 இண்டஸ்ட்ரி அப்படி செய்யறது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களே விதை கொடுப்பாங்க, அவங்களே கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல தக்காளிய விளைச்சல் பண்ணிட்டு அந்த தக்காளியத்தான் வாங்கி அவங்க ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எடுத்துட்டு போற தக்காளிய ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டு போற தக்காளியில வந்து சாம்பிள் பார்ப்பாங்க, அதுல வந்து

நடைமுறை தன்மை TSS னு சொல்லுவோம், அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து 1.95க்கு மேல அது இருக்கணும். அப்புறம் அசிடிட்டி, அசிடிட்டிங்கிறது வந்து அதுல உள்ள புளிப்பு தன்மை, அது வந்து 0.40க்கு கீழே இருக்கணும். லைகோபீன் கண்டென்ட் தான் அந்த சிவப்பு கலர், அந்த கெச்சப் பூரிக்கெல்லாம் கொடுக்கிறது, அது வந்து மோர் தென் 4 இருக்கணும். எங்களோட அக்கா அபேக்ஷா அண்ட் அக்கா விசேஷில் வந்து இந்த எல்லா இது இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அது நாங்கள் செஞ்சுருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஏன்னா ப்ராசஸிங் கம்பெனிக்காரங்க வந்து எங்ககிட்ட எங்க பிரீடர்ஸ்ட்ட கொடுத்தாங்க, எங்களுக்கு நீங்க தக்காளி இவ்வளோ TSS இருக்கணும், இவ்வளோ அசிடிட்டி இருக்கணும், இவ்வளோ லைகோபீன் இருக்கணும், நீங்க வந்து உங்க பிரீடிங் டெக்னிக்ஸ்ல இது செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி வந்த தக்காளி தான் அர்க்கா விசேஷ் அண்ட் அர்க்கா அபேக்ஷா F8 ஜெனரேஷன்ல எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம மெயின் பார்ட் ப்ராசஸிங் வரோம். தக்காளியில இருந்து தக்காளி பவுடர் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு மெஷின் வேணும் ஆர் எக்யூப்மெண்ட் வேணும்? ஒரு ட்ரையர். எஸ், அந்த ட்ரையர் தான் இருதயம். தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் ட்ரையிங். புரியுதுங்களா? சோ ஒரு ட்ரையர் வேணும். அதுக்கு முன்னாடி வேணா நம்ம கட் பண்றதுக்கு வெஜிடபிள் கட்டர் வேணும். அந்த வெஜிடபிள் கட்டருங்கிறது என்ன, நம்ம ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கட் பண்றதுக்கு கட்டர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த வெஜிடபிள் கட்டர் இருந்தா போதும். சோ ஒரு ட்ரையர், ஒரு வெஜிடபிள் கட்டர், அதுக்கப்புறம் பல்வரைசர். பல்வரைசர்ங்கிறது வந்து மாவரைக்கிற இது மிஷின் இருக்குல்ல அது. அப்புறம் ஒரு டேபிள், ஒரு வெயிங் பேலன்ஸ். இந்த 5 எக்யூப்மெண்ட் வச்சு நீங்க டொமேட்டோ பவுடர் செஞ்சிடலாம். சரி, இந்த 5 எக்யூப்மெண்ட்டுக்கு 100 kg/h அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள எக்யூப்மெண்ட் நீங்க வாங்கிக்கிட்டா போதும். 1 ton உள்ள எக்யூப்மெண்ட், 500 kg/h எக்யூப்மெண்ட் நீங்க வாங்கினா அது வந்து 1 ton போட்டாதான் அந்த மெஷின் ஓடும். இல்லாட்டினா அதுக்கு கம்மியா நம்ம 50 kg போட்டோம்னா மோட்டார் இப்படி சுத்தி டெர்ன்னு ஒரு சவுண்ட் வரும், ஷாஃப்ட் நிக்கும், மெஷின் ரிப்பேர் ஆயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 100 kg/h அந்த மாதிரி மெஷின் கெப்பாசிட்டி வாங்கி நீங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துல 1 ton நீங்க செஞ்சிடலாம். சோ இவ்வளோ மெஷின் வாங்கி ஒரு டொமேட்டோ பவுடர் செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு தோராயமா 5-6 lakh rupees தான் உங்களுக்கு ஆகும். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ வந்து நம்ம 100 kg தக்காளி வருது. இப்போ எல்லா ப்ராசஸிங் நான் என்ன சொல்றேன், தக்காளிக்கு வந்து ரேட் 60 rupees/kg இருக்கும்போது தயவு செஞ்சு ப்ராசஸிங் பண்ணாதீங்க, லோக்கல் மார்க்கெட்டுக்கு நீங்க வித்துருங்க. ரேட் 1 rupee/kg, 2 rupees குறையுதோ அப்ப நீங்க இந்த மாதிரி பவுடர், ஏன்னா ரா மெட்டீரியல் காசு கம்மி ஆயிருச்சு. 100 kg/h 100 rupees தான். நீங்க 100 kg வாங்கி அதை வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா 100 kg வந்து உங்களுக்கு வந்து 10 kg பவுடர் கிடைக்கும். அந்த 10 kg பவுடர்ல ஒரு தக்காளியில வந்து 85% தண்ணி, மாய்ஸ்சர் கண்டென்ட் சொல்லுவோம். சோ அந்த 85% மாய்ஸ்சர் தான் நம்ம காய வைக்கும் போது போகும். அந்த 15% அந்த சாலிட், அந்த லைட் வெளியில போகுது. நம்ம வெறும் தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம சாப்பிடும் போது அதுல 85% தண்ணியோட இந்த நியூட்ரிஷன் எல்லாம் லிக்விட்ல நம்ம சாப்பிடுவோம். அதே அந்த தண்ணி எடுத்துட்டா வெறும் 15% அந்த பவுடர். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் கேப்பீங்க, அப்படி இருக்கும் போது அந்த பவுடர் இப்ப சூப்புக்கு வீட்டுல சமைக்கிறதுக்கெல்லாம் நீங்க ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி போடுற அந்த சத்து இது வந்து உங்களுக்கு 1 spoon அல்லது 5 gram உங்களுக்கு கிடைச்சிருங்க. சோ மதிப்பு கூட்டலால உங்களுக்கு என்னென்ன லாபம், ரேட் கிடைக்காத போது நீங்க அழகா பவுடர் பண்ணிட்டு அது ஒரு லாபம். நீங்க 100 kg தக்காளி 10 kg பவுடரா மாறுது. ஆனா அதே தான் அந்த 10 kg பவுடர் வந்து இந்த மாதிரி சத்து பொருட்கள்லாம் ஜாஸ்தியா இருக்கனால நம்ம வந்து அழகா அதை 400 rupees. நீங்க எல்லாரும் மொபைல் வச்சிருக்கீங்க இல்லையா, இப்பயே கிளிக் பண்ணி பாருங்க 1 kg தக்காளி பவுடர் எவ்வளவு ரேட்டுன்னு, அப்பயே உங்களுக்கு புரியும். இதுக்கு செய்யறதுக்கு அந்த 4 எக்யூப்மெண்ட் தான் வேணும். 4 lakh rupees முடிச்சிடலாம். ஈஸியா பண்ணிரலாமா தக்காளி பவுடர்? எங்க IIHR-ல நாங்க இந்த தொழில்நுட்பம் தோல் அப்புறம் அந்த விதையோட சேர்த்தே நம்ம கான்சென்ட்ரேட் பண்றனால இதுலயும் நான் சொல்ற மாதிரி 100 kg வந்து 30 kg 1:3 நம்மளுக்கு குறையும். சோ மார்க்கெட்டிங்கும் இங்கேயே இருக்கு, சொல்லி கொடுக்க நாங்க இருக்கோம். நீங்க தைரியமா மதிப்பு கூட்டல் பண்ணி லாபம் பார்க்கலாம். அப்புறம் வந்து நீங்க இன்னொன்னு பண்ணலாம், எங்க ஆபீஸ்ல வந்து IIHR இன்ஸ்டிடியூட்ல நாங்க இன்குபேஷன் சென்டர்னு வச்சிருக்கோம். அதுல வந்து

நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து லைஃப் மெம்பர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் நீங்க வாடகைக்கே எடுத்து நீங்க செய்யலாம். 8 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்குள்ள பவர் சார்ஜ் பொறுத்து. ஸோ எல்லாரும் ஒரு 10-15 பேர் தக்காளியை வந்து எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்க அந்த தக்காளி சீசன்ல அழகா கொண்டு வந்துருவாங்க. நாங்களும் அங்கதான் இருப்போம். இப்போ வந்து 100 கிலோன்னா அவங்க 1 டன்னை எடுத்துட்டு வந்துட்டு 100 கிலோ பவுடர் வாங்கி எடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி செய்யலாம். இப்ப தக்காளி முடிஞ்சிருச்சு. இப்போ ஆனியன், நம்ம வெங்காயத்துல வந்து ட்ரைடு ஆனியன் ஃபிளேக்ஸ், ஆனியன் பவுடர், அப்புறம் கட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் கட் ஆனியன், நம்ம சின்ன வெங்காயம், அதை பீல் பண்ணி, அது பிசா இருக்குங்களா, எவ்வளவு பேர் பிசா சாப்பிட்டு இருக்கீங்க, அதுக்கு மேல ஆனியன் டாப்பிங்ஸ் இருக்கு இல்லையா, அது எங்க தொழில்நுட்பத்துல நாங்க கொடுத்ததுதான் அவங்களுக்கு. ஸோ இந்த எல்லாமே இந்த டெக்னாலஜி லைசன்ஸ் ஃபீல ரொம்ப கம்மி. நீங்க அழகா இந்த டெக்னாலஜியை வாங்கி நாங்க உங்களுக்கு நல்ல செயல்முறை விளக்கம் கொடுப்போம், அதுல நீங்க தாராளமா நீங்க செய்யலாம். அடுத்து ஆனியன் பேஸ்ட். ஆனியன் பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி ஆனியன் பேஸ்ட், இதுவும் ரெடி குக். இதுல வந்து அர்கா கல்யாண்ங்கிற வெரைட்டி வந்து ரொம்ப ரூலிங் இன்ஃபோ.

0: அவங்க ஒரு டன்னை எடுத்துட்டு வந்துட்டு 100 கிலோ பவுடர் வாங்கி எடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி செய்யலாம். இப்ப தக்காளி முடிஞ்சிருச்சு. இப்ப ஆனியன், நம்ம வெங்காயத்துல வந்து ட்ரைடு ஆனியன் பிளேக்ஸ், ஆனியன் பவுடர், அப்புறம் கட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் கட் ஆனியன், நம்ம சின்ன வெங்காயம், அதை பீல் பண்ணி, அது பிசா இருக்குங்களா, எவ்வளவு பேர் பிசா சாப்பிட்டுருக்கீங்க, அதுக்கு மேல ஆனியன் டாப்பிங்ஸ் இருக்கு இல்லையா, அது எங்க தொழில்நுட்பத்துல நாங்க கொடுத்ததுதான் அவங்களுக்கு. சோ இந்த எல்லாமே இந்த டெக்னாலஜி லைசன்ஸ் ஃபீலா ரொம்ப கம்மி. நீங்க அழகா இந்த டெக்னாலஜியை வாங்கி நாங்க உங்களுக்கு நல்ல செயல்முறை விளக்கம் கொடுப்போம், அதுல நீங்க தாராளமா நீங்க செய்யலாம். அடுத்து ஆனியன் பேஸ்ட். ஆனியன் பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி ஆனியன் பேஸ்ட், இதுவும் ரெடி குக். இதுல வந்து அர்கா கல்யாண்ங்கிற வெரைட்டி வந்து ரொம்ப ரூலிங் இன் ஃபார் தி ஆனியன் பேஸ்ட். இதுலயே நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கறோம். நீங்க எல்லாரும் எங்க ஆபீஸ்ல வந்து ஈஸியான ட்ரைனிங் தான் எடுத்துட்டு நீங்க ட்ரைனிங் பண்ணலாம். இந்த ட்ரைனிங்க்கு வந்து முக்கியமான திங் எலிஜிபிலிட்டி என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ், அவ்வளவுதான். யாரு வேணா இந்த ட்ரைனிங்க்கு வரலாம். அப்ப எங்களோட ட்ரைனிங் எவ்வளவு எளிமையான ட்ரைனிங் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது வந்து ஸ்டோரேஜ் வரும்போது இந்த மாதிரி கோல்ட் ரூம், நீங்க வந்து பெரிய கோல்ட் ரூம்ல வந்து நம்ம ஏதோ கோடவுன் மாதிரி டம்ப் பண்ண கூடாது. சோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய ஹால்ல கோல்ட் ரூம தடுத்து தடுத்து தடுத்து வச்சிடணும். வாழை இருந்துச்சுன்னா வாழை
1: காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவங்க தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆஹா, இது போல காய்கறிகளை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சா லாபமும் அதிகமா எடுக்கலாமே. படிப்படியா இந்த செயல்முறையை விவரிச்சதும் ரொம்ப அருமை. குறிப்பா
1: குறிப்பா எதை பத்தி யோசிக்கிறீங்க?
2: குறிப்பா இந்த பயிற்சி ரொம்ப எளிமையானதுன்னு சொன்னாங்க. அதனால நானும் பயிற்சி எடுத்துக்கிட்டு பயனடையலான்னு ஆசை வந்துடுச்சு.
1: அக்கா, ஆசைய உடனே நிறைவேற்றிடுங்க. நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளட்டைய வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு. நேரம் 8:08. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியில் நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் சிகரம் படப்பாடல்.

இனிய இசையில் இன்ப ராகங்களாக நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது திரை இசை. 8:05 நொடியில் நாம் இணைந்திருக்கிறீர்கள், இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்த பாடல் ஜிக்கியின் குரலில் செந்தமிழ் பாட்டு பட பாடல்.

நேரம் 8:10. 30 நொடியாகிறது. இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. அற்புதமான பாடல்களை இனிய இரவு வேளையான இந்த 8 மணியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பிடித்தமான அடுத்த பாடல் இதோ. நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கிறது ஹரிஹரன் குரல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:15. ஆம் நேரில் 8:16 இணைந்திருக்கிறீர்கள். நேரில் எஃப்எம் ரெயின்போவில் இன்றிரவு 9:15 முதல் 11 வரை, ஆம் நேரிலே 9:15 முதல் 11 வரை தேன் சிந்திதை வானம் கேட்டு ரசிக்க காத்திருங்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:16:18. திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையிசை தரும் அடுத்த பாடல் அழியாத கோலங்கள் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நித்தம் நித்தம் புத்தம் புதியதை பூத்து குலுங்கும் இனிய வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தீர இசை. ஆம் நிகழ்ச்சி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:22:34 இந்த இனிய நேரத்தில் அடுத்த பாடல் திரையசையாக வருஷம் 16 படத்திலிருந்து ஒரு பாடல். நேர்களே, இந்த பாடலுக்காக சுசிலாவின் குரல்.
1: பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
4: தினந்தோறும் பகல் 12:30
3: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
4: பிற்பகல் 3:30
3: சங்கீத சாரல்.
5: நேரம் 8:58:53 புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் இதோ நேர்களே உங்களுக்காக ஊர்காவலன் படத்திலிருந்து ஒரு பாடல். ஆம் நேர்களே, இந்த பாடலுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள் ஒலிக்க இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: உண்மையா, பயனுள்ளதா,
3: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
2: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
3: தினமும் காலை 8:02-8:30
2: நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை.

8:35. திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையிசையில் அற்புதமான பாடல்கள் உங்களுக்காக ஒளிவில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் அடுத்த பாடல் ராசா மகன் படத்திலிருந்து ஒரு பாடல், ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: மட்டும் இல்லங்க,
1: பொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சியில்
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நேரம் 8:40 நொடியாகிறது. திரைசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைசையில் அடுத்த பாடல் என் ஆசை மச்சான் படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 8:47 நிமிடம் 20 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது திரையிசை. திரையிசை தரும் அடுத்த பாடல் பூவிலங்கு படத்திலிருந்து ஒரு பாடல். நேர்களே, கே ஜே யேசுதாஸ் ஜானகியின் குரல் உங்களுக்காக இதோ ஒலிக்க வருகிறது.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: திரையிசில் நிறைவாக ஜென்சியின் குரலில் உல்லாச பறவைகள் படப்பாடல்.

0: திரிசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. விளையாட்டை சமூக மேம்பாட்டிற்கான ஒரு கருவியாக விவரித்து உறுப்பு நாடுகளிடையே மேம்பட்ட ஒத்துழைப்பிற்காக விளையாட்டு தொழில்நுட்பத்திற்கான ஒரு பணிக்குழுவை அமைப்பது மற்றும் விளையாட்டு பொருட்கள் உற்பத்தியாளர் மாநாட்டை ஏற்பாடு செய்வது ஆகிய இந்தியாவின் இரட்டை முன்மொழிவுகளுக்கு பிரிக்ஸ் புதுடில்லி பிரகடனம் இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக மேம்பாட்டிற்கான ஒரு கருவியாக விளையாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மக்களுக்கு இடையேயான பரிமாற்றங்களுக்கும் ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான சமூகங்களை மேம்படுத்துவதற்கும் இந்த பிரகடனம் அழைப்பு விடுத்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்தியா ஆசியா உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து இன்று விவாதித்தார். புதுடில்லியில் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் தலைவர் திரு சோ ஜியாயியை நிதியமைச்சர் சந்தித்தார். இந்தியாவின் உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து இணைப்பு முன்னுரிமைகளுக்கு ஆதரவளிப்பது, உள்ளூர் நாணய நிதி உதவியை மேம்படுத்துவது, தனியார் துறை பங்களிப்பை அதிகரிப்பது மற்றும் முதலீட்டு வங்கியின் உலகளாவிய இருப்பை வலுப்படுத்துவது ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். சீனாவின் குவாங்சோவிற்கும் புதுடில்லிக்கும் இடையிலான பயணிகள் விமான சேவைகளை இந்த மாதம் 21ஆம் தேதி முதல் மீண்டும் தொடக்க உள்ளதாக சைனா சதர்ன் ஏர்லைன்ஸ் என்று அறிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டில் கோவிட்19 பெருந்தொற்று தொடங்கிய பிறகு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கில செய்தறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியும் தொடர்ந்து அஞ்சலாகும்.

ஜம் தஜம் தரகடதாம் தகதேவே தரகடதாம் தாம் தாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய்

நேரம் 9:36, 23 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது சங்கீத வானிலை. அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் மௌனராகும் படத்திலிருந்து ஒரு பாடல், இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகியின் குரல்கள்.

இதயத்தை இதமாக சுகமாக வருடைச் சென்றது அந்த பாடல். 9:41 18 நொடியில் இணைந்து அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது சங்கீத வானிலை. ஒலித்த குரல்களை மீண்டும் ஒலிக்க ஆம் நேர்கள். இது தனிக்காட்டு ராஜா.

நேரம் 9:46, 15:00. இது புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக, வெள்ளை ரோஜா படத்திலிருந்து. நேர்களே,

விடைபெற மனமில்லாமல் விடைபெற்று செல்கிறது. சங்கீத வானிலை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11 மணி. தொடர்வது நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். நாளை காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்திரி அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெள்ளை கழிச்சல் நோய் கட்டுப்படுத்துதல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கிறார்கள். 6:55 சூழல் அறிவும். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் கமீத் அவர்கள். 7 மணிக்கு சிந்தன மலர். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். இதில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் அவர்கள் தரும் தகவல்கள். அடுத்து உலக தற்கொலை தடுப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் கஜலட்சுமி அவர்கள். அமைப்பு பிபின் எஸ்நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். 7:25 நலமாய் வாழ. வெயிலும் நம் சருமமும் சன்லைட் நண்பனா எதிரியா விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத் துறையினுடைய தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கஜிகோ சாமிநாதன். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரை. 8:45 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 8:30 முதல் 8:45 வரை கணபதி உலா. ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயில். சித்திரம் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 9 மணிக்கு அரங்கிசை. என் சங்கீதா அவர்களின் வீண இசை கேட்கலாம். எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் மிருதங்கம். 10 மணிக்கு கேட்டாலி இணைக்கும் முகநூலி நேர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய

0: கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். நண்பகல் 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம், 12:30க்கு பன்னிசை மாலை எஸ் சுவாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50க்கு மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி ஒளி மகளிர் விருப்பம். 2:15 முதல் 2:40 வரை என்றும் இனியவை. 2:40க்கு தாளத்தரங்கம். கங்கை கொண்ட சோழபுரம் எஸ் முரளி அவர்கள் தமிழில் வழங்கியிருப்பது இடம்பெறும் தாளம் ஆதி. 2:55க்கு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10க்கு பன்மொழி பாடல்கள். 3:30க்கு சங்கீத சாரல். பூஷணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு அழியாத செல்வம் நாடகம். எழுதியவர் சி லோட்டஸ் எடிசன் அவர்கள். நடிப்பு ஜி உதயகுமார், எஸ் ஹேமலதா, எஸ் விஜய ஷாலினி ஆகியோர். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 5 மணிக்கு கிராமிய தென்றல். புதுச்சேரி ஆர் ஆனந்தராசு குழுவினர் வழங்கிய நாட்டுப்புற கருவி இசை முதற் பகுதி. 5:30க்கு சிறுவர் பூங்கா. புதுச்சேரி கிளிதிருத்தான் குப்பம் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரை இசை. 6:20க்கு மனோரஞ்சிதம். 6:50க்கு நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை கேட்கலாம். 7:25க்கு உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30க்கு துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 ஆசிய கோப்பை T20 மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே நடைபெறும் இறுதிப் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை நாளை இரவு 7:30 மணி முதல் ஆட்டு நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் நியூஸானர் ஆப்பில் திரைசை கேட்கலாம். 9:15க்கு ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 11:45க்கு முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்கள் இந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்கள் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10க்கு புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:58, இரவு 8 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களில் இதுவரை கேட்டது நாளை ஞாயிற்றுக்கிழமை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Amrit Bhushan. The BRICS nations adopted New Delhi Declaration on the first day of their summit at Bharat Mandapam in New Delhi today. The declaration calls for commitment to stronger multilateralism and deeper cooperation, stresses on deeper economic and developmental cooperation, and advocates international order for developing countries to have greater influence in decision-making on global issues. The BRICS leaders expressed concern over ongoing conflicts in many parts of the world and the current state of polarization and fragmentation in the international order. The grouping also stressed cooperation on sustainable development. It highlighted the need to tackle hunger and poverty and strengthen the global response to climate change. Prime Minister Narendra Modi said in his closing remarks after adoption of the New Delhi Declaration that it provides a clear direction for the shared resolve of the member countries. He added that it is now their shared responsibility to translate these resolutions into tangible results.
2: आज की चर्चा से स्पष्ट है कि बदलते हुए विश्व का संचालन पुराने संस्थानों से नहीं किया जा सकता। रिप्रेजेंटेशन, रिस्पॉन्सिवनेस और रूल मेकिंग तीनों में सुधार आवश्यक है। आज एडॉप्ट किया गया न्यू दिल्ली डिक्लेरेशन हमारे साझा संकल्प को स्पष्ट दिशा देता है। अब हमारी जिम्मेदारी है कि इन संकल्पों को ठोस परिणामों में बदले।
1: The 18th BRICS summit kicked off this afternoon with Prime Minister Narendra Modi welcoming leaders of member countries at Bharat Mandapam. In his opening remarks, Prime Minister Modi proposed a BRICS continuity and implementation mechanism to ensure that the grouping's institutional momentum is maintained despite the changing chairship every year.